அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. நேரம் காலை 5:32. நாம் உண்மை, பணிவு, மனிதத்தன்மை ஆகியவற்றோடு இருக்கும்போது கடவுளின் உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்கிறார் மொரார்ஜி தேசாய்.

பக்தி இசைப்பாடல்களை அருள்மாலை நிகழ்ச்சியில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. மற்றவர்களை அன்பால் மகிழச் செய்வதே ஒருவன் பெற்றிருக்கும் செல்வங்களிலேயே மேலான செல்வம் என்கிறார் தாகூர்.

நேரம் 5:47, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இன்பத்தை துறப்பதன் மூலம் ஒரு பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதை விட்டு கொடுப்பவன் அறிவாளி என்பது புத்தரின் பொன்மொழி.

உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz இன்று வழங்க காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியலாக நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம்

ஆகியவையும் வளம். 7 மணி சுகமான காலையில் பாட்டும் பதமும் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் வளம். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் ஜெயங்கொண்டான் அவர்கள். 10 மணிக்கு கலையும் கானமும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள். 11:00 பாட்டு பட்டாளம். மகளிர் நேரம் நண்பகல் 12:00. இன்றைய மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து வென்றார் வந்தார் இன்று நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிர் எழுத்து இன்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கணேசன் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ண தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சினிமா கொட்டகை. சித்திர செவ்வானம் 5 மணிக்கு. 5:10 பந்தாடும் பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். தொடர்ந்து 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8:05 இளமை பேசுகிறது கொடைத்தன்றல். 9:00 சேலம் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு நினைவே சுகம். 10:00 முன்னிரவு. 11:00 இரவு சிறகு விரியும். இணைந்த இருங்கள் கொடை பண்பலையின் வளமையான அலைவரிசை 100.5 MHz தஞ்சை மாவட்ட நேயர்கள் 101.2 MHz உடன். கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, எவற்றை கொடுக்க வேண்டும் என்று. அவரிடம் நாம் கேட்க வேண்டியதில்லை எனும் பொன்மொழியோடு நிறைவுறுகிறது கோடை பண்பலையின் அருள் மாலை. இனி உதய பொழுதை வரவேற்று வசந்த விடியல் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய

தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவி திறந்த அனைவருக்கும் இதயம் நிறைந்த உதய பொழுதின் வணக்கங்கள். அண்டத்தின் கோள்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரே சீராக ஒரே வேகத்தோடு சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த புத்தம் புதிய காலை புலர்ந்திருக்கிறது. இயக்கமின்றி பொருள் இல்லை, பொருளின்றி இயக்கமில்லை என்பது இயற்கையின் விதி. அவ்விதிப்படியே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட இலக்கு வேண்டும், அவ்விலக்கை நோக்கிய இயக்கம் வேண்டும். இயங்கும் மனித சக்தியால் நாடு வளர்ந்து கொண்டிருப்பதால் நாமும் உழைப்பை தொடங்குவோம் அதிகாலையில் என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியலை தர தொடங்குகிறது.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 101.

0: வாயால் உண்டும் மூக்கால் மோந்தும் உடம்பால் தீண்டியும் மகிழும் ஐம்புல இன்பங்களும் அழகிய வளையலணிந்த இவரிடத்தில் ஒரு சேர உள்ளன. குறள் எண் 1101 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
1: கண்

வாயால் உண்டும் மூக்கால் மோந்தும் உடம்பால் தீண்டியும் மகிழும் ஐம்புல இன்பங்களும் அழகிய வளையலணிந்த இவரிடத்தில் ஒரு சேர உள்ளன. குறள் எண் 1101 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்ந்தது.

0: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தென்றல்,
3: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
4: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
1: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்.

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்த கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
1: புதுசேனா?
2: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்.
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி தீர்த்தம் உடல் குறைகளை போக்கும் துலாஸ்நானம்.

மன உறுதிமிக்க பக்தர் ஒருவர் இருந்தார். கால்கள் குறைபாடோடு இருந்தாலும் பக்தி செலுத்துவதில் அவர் உறுதியாக இருந்தார். ஐப்பசி மாதத்தில் காவிரி நதியில் நீராடுவது தன் பூர்வஜென்ம பாபங்களை கழுவிவிடும், அதோடு இந்த ஜென்மத்து தீவினைகளையும் கழுவி நீக்கும், அடுத்த ஜென்மத்தில் நல்வினைகளையே நல்கும் என்ற நம்பிக்கையில் அவர் காவிரி நதி நோக்கி வந்து கொண்டிருந்தார். உடல் குறை அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. உள்ளத்தில் நிரம்பியிருந்த பக்தி அவருக்கு மிகையான பலத்தை கொடுத்திருந்தது. எப்படியாவது மயிலாடுதுறை தலத்தை அடைந்து விட வேண்டும். அங்கே பக்தர்களின் பாவங்களை கழுவுவதற்கென்றே காலம் காலமாக ஓடும் காவிரியில் நீராட வேண்டும் என்பதே அவருடைய லட்சியமாக இருந்தது. துலா மாதம் என்றும் அழைக்கப்படும் ஐப்பசி மாதத்தின் சிறப்பு அதுதான். ஆகவே துலா மாதத்தில் தினமுமே காவிரியில் நீராடுபவர்கள் நிரந்தர வைப்பு நிதியாக புண்ணியத்தை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போவார்கள் என்கிறார்கள். அந்த வகையில்தான் உடல் குறைபாடுள்ள அந்த பக்தரும் மயிலாடுதுறைக்கு வந்தார். இயல்பாக நடக்க முடியாத இயலாமை காரணமாக ஊர்ந்து ஊர்ந்து தவழ்ந்து தவழ்ந்து உடலை தேய்த்து தேய்த்து நகர்ந்து வந்தார். அவருடைய வேகத்துக்கு காலம் ஒத்துழைக்கவில்லை. அது வெகு வேகமாக கடந்து ஐப்பசி மாதத்தை தாண்டிவிட்டது. பக்தர் மயிலாடுதுறைக்கு வந்து சேர்ந்த போது ஐப்பசி முடிந்து கார்த்திகை முதல் தேதி வந்துவிட்டது. மனம் நொந்து போனார் பக்தர். எவ்வளவு சிரமப்பட்டும் காலம் கடந்து விட்டதே என்று வருந்தினார். தான் பயணப்பட்ட போது ஐப்பசி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் காகத்திற்கு ஒரு பிடி எள் சாதம் என்று தானம் செய்து கொண்டே வந்ததனால்

0: எப்படி தாமதம் ஏற்பட்டிருக்குமோ அந்த நேரத்தை பயணத்திற்கு செலவிட்டிருந்தால் உரிய நேரத்திற்குள் வந்திருக்க முடியுமோ என்றெல்லாம் சிந்திக்க முற்பட்டார். உடனே தலையை செலுப்பிக் கொண்டு, அப்படி செய்த தானத்தால்தான் இந்த காலதாமதம் என்றால் இதுவும் எனக்கு ஏற்புடையதே. நான் அளித்த எல்சாதத்தை உண்ட காகங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றன. அவற்றிற்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை தந்ததால்தான் ஐப்பசி மாதத்தில் நீராடும் வாய்ப்பை இழக்கிறேன் என்றால் அதுவும் ஈஸ்வர கிருபைதான். அதுதான் ஐயனின் திருவுள்ளம் என்றால் எனக்கு அதுவும் சம்மதமே என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டார். ஆனால் இறைவன் அவ்வளவு சுலபமாக இப்படி ஒரு பக்தரை கைவிட்டு விடுவானா? அவர் முன்னால் பளிச்சென்று ஒளிவடிவாய் தோன்றினான். பக்தரே, கவலைப்படாதீர்கள், உங்கள் முயற்சி வீணாகாது, அதற்கு உரிய பலன் நிச்சயம் உண்டு. ஐப்பசி மாதத்தில் நீராட முடியாமல் போய்விட்டதற்காக வருத்தப்படாதீர்கள். இன்று கார்த்திகை முதல் தேதிதான். இன்று காவிரியில் நீங்கள் நீராடினால் ஐப்பசி மாத பலன்கள் அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் உடல் குறை அகலும். உங்கள் பக்திக்கு கிடைத்த வெகுமதி இது என்று அருள் பாலித்தார். கண்களில் நீர் பணிக்க இறைவனின் கருணையை எண்ணி உளம் நெகிழ்ந்த அந்த பக்தர், ஐயனே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருளால் என்னை ஆட்கொண்டு விட்டீர்கள். இதே அருள் எல்லா பக்தர்களுக்கும், உடல் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கிடைக்க அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்படியே ஆகட்டும், உங்களுடைய பரந்த மனம் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று அருள்பாலித்தான் இறைவன். அன்று முதல் கார்த்திகை மாதம் முதல் தேதி மயிலாடுதுறை காவிரி நதி தீர்த்தத்தில் நீராடினால் எல்லா வகையான நற்பலன்களும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஐப்பசி மாதம் தினம்தோறும் காக்கைக்கு எல்சாதம் படைப்பதும் முடிந்தால் அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் அல்லது கார்த்திகை முதல் தேதியில் காவிரியில் நீராடுவதும் பெரும் புண்ணியம் சேர்க்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி தீர்த்தம் உடல் குறைகளை போக்கும் துலா ஸ்நானம்.
1: கோடை பண்பலை நுறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: மின்தடை அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் சமய சங்கிலி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை குப்பாண்டாம் பாளையம், சானார் பாளையம், சீராம் பாளையம், குள்ளநாயக்கன் பாளையம், வீரப்பம் பாளையம் மற்றும் எம்ஜிஆர் நகரின் ஒரு பகுதி வேப்பங்காடு, உப்புக்குளம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என பள்ளிப்பாளையம் மின் பகிர்மான செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: India's most trusted jeweler, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
1: வழங்கும் வசந்த விடியல்.
5: நேரம் காலை 6:30.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.

0: நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி செல்லம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, கழுத்தில் மணியெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஹரிகிருஷ்ணன்.
0: ஹரிகிருஷ்ணன், உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா?
1: எங்கள் அண்ணன், இன்னொரு அண்ணன், நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா.
0: அப்படியா? அப்பா பேர் என்னம்மா?
1: மகாலிங்கம்.
0: என்ன பண்ணுறாங்க அப்பா?
1: அப்பா நார்கோயிலில் வேலை.
0: அம்மா பேர் என்ன?
1: செந்தில் வடிவகரசி.
0: பிள்ளை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
1: கோழி குஞ்சு பாட.
0: பாடல் பாட போகிறீங்க, பாடுங்க கேட்போம்.
1: முட்டைக்குள்ளே இருக்கும்போது, முட்டைக்குள்ளே இருக்கும்போது என்ன தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு, நான் பிரிட்ஜுக்குள்ளே இருக்கிறேன், பிரிட்ஜுக்குள்ளே இருக்கிறேன் என்று தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. முட்டைவாடு உடையும் போது, முட்டைவாடு உடையும் போது என்ன தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு, உலகத்தை பார்க்கிறேன், உலகத்தை பார்க்கிறேன் என்று தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. ஓடி பிடிக்கையில், ஓடி பிடிக்கையில் என்ன தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு, சடுகுடு ஆட போகிறேன், சடுகுடு ஆட போகிறேன் என்று தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. ரெக்கையை பிடுங்க.

0: அடிக்கிறேன், ஆயில் பாத் அடிக்கிறேன், ஆயில் பாத் அடிக்கிறேன் என்று தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. தொண்டைக்குள் போகும்போது, தொண்டைக்குள்ளே போகும்போது என்ன தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. பிக்கினிக்கு போகும்போது, பிக்கினிக்கு போக போறேன் என்று தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு.
1: ஆஹா, ரொம்ப அழகா பாடுனீங்களே. இந்த பாடல் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
0: டீச்சர்
1: குஞ்சு பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? கோழி குஞ்சோட பாசையெல்லாம் நீங்க கத்து வச்சிருக்கீங்களா? நீங்க கோழி வளர்க்குறீங்களா? நீங்க இப்ப சின்ன பையனா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன ஆக போறீங்க?
0: மிலிட்டரி சார்.
1: மிலிட்டரி மேன் ஆகிறதுக்கு கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
7: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.

0: இன்று பிறந்த நாள் மற்றும் முக்கிய விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வாரி வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங்கோ

நேரம் காலை 6:44. நேர்களை இன்று காலை 8 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 வானவேல், இன்றைய வானவேல் குரலின் குரலாக. கொடை பண்பலையின் வசந்த விடியல் தொடரவிருக்கிறது. செய்தி அறிக்கையை தொடர்ந்து

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள்

0: தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில் துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு 1 முறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்தகோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் 100.5 MHz உடன்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிய வசந்த விடியல்
4: நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த விடியல். இனி சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. துளிர்க்கும் இலைகளில் பச்சை நிறத்தில் புதிதாய் பிறக்கிறது விடியல். கடந்த கால கவலைகள் மறந்து இன்றைய நாளை இன்பமாய் தொடங்குவோம். இனிமை மிகு காலை பொழுதினை இதம் சேர்க்க புலர்கிறது சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
2: 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

நேரம் காலை 7:11 எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை.

நம் கோடை பண்பலை வானொலி 100.5 இன்று காலை 9 மணிக்கு வரையும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள்.

நேரம் காலை 7:25. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு வரையும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு திருச்சி மாவட்ட நேர்களுக்காக வர காத்திருக்கின்றது இன்றைய மனதோடு ராகம்.

மேக முகில்களின் வழியே என்ன செய்ப்பாடி வரும் இதனம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேர்களை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரையும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கணேசன் அவர்களின் தெருவில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.

0: இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriIntex 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. AgriIntex 2026 கொடிசியா கோவை.
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர், புதுடில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
2: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
1: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
2: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
2: கவுன்சிலிங் கோட் 2612.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: அண்ணா வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இந்த ஜூலை மாதம் பிறந்து விட்டாலே ஒரே விழா காலம் தான், எங்கும் ஒரே விழா கோலம் தான்.
9: ஆமாம் ஆமாம் அண்ணா, 12
10: 12 நிச்சயமாக நிச்சயமாக கலந்து கொள்வோம். எப்படி மறப்பேன், விழா அரங்கிற்குள் நுழைந்தவுடன் வரவேற்பில் கற்கண்டு வைத்திருக்கிறார்களா என்பதைத்தான் நான் முதலில் கவனிக்கப் போகிறேன்.
9: ஏன் மண்ணா, நம் அரண்மனை உதய விழாவில் கவனிப்பதற்கு எத்தனையோ இருக்கின்றன, உங்களுக்கு கற்கண்டுதான் முக்கியமா?
10: அமைச்சரே, நம்மை இனிப்பாய் வரவேற்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும் அல்லவா?
9: பார்க்கிறேன் பார்க்கிறேன் மன்னா, 12 நீங்கள் வரவேற்பில் கல்கண்டை மட்டும்தான் கவனிக்கப் போகிறீர்களா? இல்லை
10: அமைச்சரே, அமைச்சரே.
9: இல்லை, அருகில் இருக்கும் சந்தனம், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் இவையெல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று கவனிக்கப் போகிறீர்களா என்று கேட்க வந்தேன் மன்னா.
10: ஓ, அப்படியா அமைச்சரே, சரி சரி சரி
9: சரி மன்னா, அதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஜூலை மாதம் பிறந்து விட்டது என்று துவக்கத்தில் சொன்னீர்களே, ஜூலை மாதம் நிறைய செய்திகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அது தெரியுமா?
10: என்ன என்ன அமைச்சரே?
9: July 1 நிறைய நடைமுறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, அவைகளையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக தனிநபர் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு கடைசி மாதம் இந்த மாதம் தான், July 31 நாம் தாக்கல் செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் அவரவர் வருமானத்திற்கேற்றார் போல நாம் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும்.
10: ஓ, அப்படியா அமைச்சரே?
9: ஆமாம் அண்ணா, எப்படியும் கால நீட்டிப்பு செய்யத்தான் போகிறார்கள் என்று நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிடக் கூடாது. என்றவரை தனிநபர் வருமான வரி அறிக்கைகளை July 31 தாக்கல் செய்துவிட வேண்டும், அதாவது இ ஃபைலிங் செய்துவிட வேண்டும் அண்ணா.
10: சரி சரி அமைச்சரே.
9: அடுத்ததாக அண்ணா, நம்முடைய ஆதார் எண்ணுடன் நம்முடைய மின்னஞ்சலை இணைக்கவோ புதுப்பிக்கவோ இதுவரை 75 கட்டணம் வசூலிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆன்லைன் வாயிலாக. அந்த கட்டணத்தை வரும் December 31 வரை, இந்த July 1 December 31 வரை கட்டணம் இல்லாமல் நம்முடைய ஆதாருடன் மின்னஞ்சலை இணைக்கவோ புதுப்பிக்கவோ செய்து கொள்ளலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான UIDAI, யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அறிவித்திருக்கிறது மண்ணா.
10: ஓஹோ, நல்லது நல்லது அமைச்சரே. அடுத்து,
9: இந்த வங்கிகளில் வீட்டு கடன், அதாவது ஹோம் லோன் பெற சென்றால் கூடுதலாக இந்த நிதி தயாரிப்பு, இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்க வேண்டும். புரியும்படி சொல்ல வேண்டுமானால் இன்சூரன்ஸ் போன்ற ஸ்கீம்களில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் ஹோம் லோன் சாங்ஷன் ஆகும் என்று வங்கியில் சொல்வார்கள்.
10: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, எனக்கு கூட அந்த அனுபவம் இருக்கிறது.
9: இருக்கிறதாமண்ணா, அப்படியெல்லாம் இனிமேல் எந்த வங்கியும் வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்தக் கூடாது என்று RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது மண்ணா. இது ஒரு வாடிக்கையாளருக்கு மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லலாம் மண்ணா.
10: நிச்சயமாக நிச்சயமாக அமைச்சரே.
9: அடுத்ததாக மண்ணா, இந்த July 1 முதல் பாஸ்போர்ட் கட்டணங்கள் உயர்ந்திருக்கின்றன. வாகன உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள்

0: வாகனங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன.
1: ஓஹோ,
0: கிரெடிட் கார்டுகளில் வழங்கப்படும் ரிவார்டு பாயிண்ட்களில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிரெடிட் கார்டு மூலமாக வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கும் விமான நிலைய காத்திருப்பு அறை உள்ளிட்ட சில வசதிகளில் குறிப்பிட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. மன்னா, சொன்னவையெல்லாம் இந்த ஜூலை மாதம் முதல், குறிப்பாக ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுலில் இருக்கிறது. மன்னா,
1: சிறப்பு சிறப்பு அமைச்சரை. சரி அமைச்சரை, நானும் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன்.
0: என்ன என்ன மண்ணா?
1: இந்த 12ஆம் தேதி ஏதோ பாட்டு பாட போகிறீர்களாமே?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் மண்ணா, அதுல என்ன சந்தேகம்?
1: இவர் எப்படி என்னை விட்டு விட்டு பாட்டு பாடலாம்? அமைச்சரே, நீங்கள் பாடும் போது நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யட்டுமா?
0: என்ன என்ன உதவி மண்ணா?
1: நீங்கள் மேடையில் நிற்கும் போது நான் வாசலில் நின்று கொள்ளுகிறேன். உங்களை பார்த்து பாடுங்கள் பாடுங்கள் என்று கையசைக்கிறேன். மக்களை பார்த்து ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கையசைக்கிறேன்.
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள் பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 7
0: தவறுகள் செய்யாத
2: மனிதர்கள் கிடையாது.
0: தவறுகளை உணர்ந்து
2: மன்னிப்பு கேட்பது
0: மன்னிப்பு அளிப்பதன் மூலம்
2: அதற்கு பரிகாரம் தேடுவது.
0: பிரிந்த உறவுகளை
2: மன்னிப்பதனால்
0: மீண்டும் உறவு தொடர்வது.
2: மன்னிப்போம்
0: மறப்போம்
2: காத்திடுவோம்
0: உறவுகளை.
2: மன்னிப்போம்
0: மறப்போம்
2: காத்திடுவோம்
0: உறவுகளை.
2: சர்வதேச
0: மன்னிப்பு நாள்
2: இன்று.
0: உலகிலேயே
2: இந்திய திரைப்படத்துறை
0: மிக பெரியது.
2: உலகிலேயே
0: குறைந்த விலையில்
2: திரையரங்க நுழைவுச்சீட்டு கிடைப்பது.
0: ஆசிய பசிபிக் பகுதியின்
2: 73%
0: திரைப்படம் பார்ப்பவர்
2: இங்கு இருப்பது.
0: இந்தியாவின்
2: ராமோஜி திரைப்பட நகரமே
0: உலகில் பெரியது.
2: இந்திய திரைப்படங்கள் வெளியிடும்
0: திரைத்துறையில் முதல் இடத்தில் உள்ளது.
2: லூமியர் பிரதர்ஸ்
0: சினிமாட்டோகிராபி
2: என்னும் நிறுவனம்
0: பம்பாயில் இருந்தது.
2: வாட்சன் விடுதியில்
0: 6 சிறிய மௌன படங்களை
2: திரையிட்டது.
0: டைம்ஸ் ஆஃப் இந்தியா
2: இது பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட்டது.
0: 1896
2: இந்தியாவில் முதல் தடவையாக
0: பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்
2: இன்று.
0: சுதந்திர போராட்டத்தின்
2: உச்சகட்டம்
0: வாபூசி நடத்தினார்
2: தூத்துக்குடி கோரல் ஆலைக்கு எதிரான
0: போராட்டம்.
2: அதற்கு பயனானது
0: 2 உத்திகள்.
2: 1 இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது.
0: இன்னொன்று வேலை நிறுத்தம்.
2: நிலைமை எல்லை மீறியது.
0: நிர்வாகம் பணிந்தது.
2: வார விடுமுறை
0: ஊதிய உயர்வு
2: வேலை குறைப்புக்கு
0: உடன்பட்டது.
2: வாவுசி மற்றும்
0: சிவா மீது

0: இது
1: ஆங்கில அரசு நடவடிக்கை எடுத்தது.
0: 1808
1: வாவுசிக்கு
0: ராஜ துரோகத்திற்காக
1: ஆயுள் மற்றும் நாடு கடத்தல் தண்டனை
0: விதிக்கப்பட்ட நாள்
1: என்று.
0: ஷா வம்சம்
1: நேபாளத்தை
0: 240 ஆண்டுகள்
1: ஆட்சி செய்தது.
0: அவ்வம்சத்தின் கடைசி மன்னராக
1: பதவியை துறந்தது.
0: மருமகன் தேவேந்திராவின் மறைவால்
1: பதவி கிடைத்தது.
0: 2005
1: தனது முழு பலத்தால்
0: நாடாளுமன்றத்தை கலைத்தது.
1: 2006
0: ஜனநாயக எழுச்சியால் மன்னர் ஆட்சியை
1: நாடாளுமன்றத்துக்கே அளிக்கும்படியாகிவிட்டது.
0: 2008
1: நேபாளம் குடியரசாகியது.
0: 1947
1: நேபாளத்தின் கடைசி மன்னர்
0: ஞானேந்திரா பிறந்த நாள்
1: என்று.
0: கேப்டன் கூல்
1: என்றே கிரிக்கெட் உலகம் அழைக்கும்.
0: MSD என்றே
1: ரசிகர் கூட்டம் மகிழ்ச்சியில் திளைக்கும்.
0: மஹி எனவே
1: சக விளையாட்டு வீரர்கள் மத்தியில் நிலைக்கும்.
0: 28 ஆண்டுகளுக்கு பிறகு
1: இவராலே உலக கோப்பை கிட்டியது.
0: மட்டை பந்தின் அனைத்து வகை போட்டிகளிலும்
1: இந்திய அணியை வெற்றி கொள்ள செய்தவர்.
0: ஆயினும்
1: தனி திறமையால்
0: சாதனைகள் பல
1: தன்னகத்தை கொண்டவர்.
0: பிரசித்தி பெற்று
1: இவரின் சிறந்த அடியான
0: ஹெலிகாப்டர்
1: இந்தியாவின் அணித்தலைவர்களில்
0: சிறந்தவர்களில் இவரும் ஒருவர்.
1: 1981 மகேந்திர சிங் தோனியின் பிறந்த நாள்
0: இன்று. கவிஞர்,
1: எழுத்தாளர்,
0: பத்திரிகையாளர்
1: என பன்முகம் கொண்டவர்.
0: கீழ தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர்.
1: இளமையிலேயே கவி புனையும் திறமையோடு
0: இருந்தவர்.
1: காங்கிரசால் ஈர்ப்பு கொண்டு
0: வெள்ளையரே வெளியேறு இயக்கத்தில்
1: சேர்ந்தார்.
0: 400 மேற்பட்ட பாடல்களை
1: திரைத்துறைக்கு எழுதினார்.
0: கவிஞன் என்பவன்
1: ஒரு தாய் மாதிரி பத்தியம் இருக்கணும்.
0: ரசிகனை அவன்
1: புள்ள மாதிரி நேசிச்சு எதையும் கொடுக்கணும்.
0: எதை கொடுக்க கூடாதுன்னு
1: பொறுப்புணர்வோட எழுதணும்.
0: அவர் சொன்னதை
1: எல்லா எழுத்தாளர்களும்
0: எழுதும் முன்
1: ஒரு நிமிஷம்
0: நினைக்கணும்.
1: 1994
0: பன்முக கலைஞர்
1: கவி காமு ஷெரீப் நினைவு நாள்
0: இன்று. இன்னட்டு
1: இல்லங்களில் இனிக்கும்
0: தொன்று தொட்டு
1: வார்த்தை புதிதுதான்
0: சிலருக்கு.
1: சொல்லிடுவோம் ஆங்கிலத்தில்
0: சாக்லேட்.
1: கொண்டாட்டத்தில் கொடுக்கப்படும்
0: நிறைய இன்னட்டுகள்.
1: அளவோடு உண்போம்,
0: வளமோடு வாழ்வோம்.
1: உலக
0: சாக்லேட் நாள்
1: என்று.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி Women's Innovator, your perfect partner.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியோடு. நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள்.

மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-42-50-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94-98-34-53-50. ஏன் மீண்டும் ஒரு முறை 9498-34-53-50.

காலை வேளையில் பல்ஸ் வை தகவல்களோடு பாடல்களை வழங்கி நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட இளைஞர்களுக்காக. நிகழ்ச்சியின் முகப்பில் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப் பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன்

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம் நேயர்களே. மாவட்டத்தை சுற்றி சுமார் 30-க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கின்றன. சட்ட பல்கலைக்கழகம் சார்ந்து 2, 13 பொறியியல் கல்லூரிகள், 13 வேளாண் கல்லூரிகள், 3 மருத்துவக் கல்லூரிகள் என ஆகச் சிறந்த கல்லூரிகளால் ஆண்கள் சராசரியாக 94.85% கல்வி அறிவு பெற்றிருக்கின்றனர். பெண்கள் சுமார் 88.01% கல்வி அறிவு பெற்றிருக்கின்றனர். இருந்தாலும் அவங்களுக்கும் திரைப்படங்கள் மீது ஆர்வம் அதிகம். அதனால் திரைப்பட பாடல்கள் கேட்க இப்போ தயாராக இருக்கிறாங்க. இப்போ கூட கோடை பண்பலையின் மனதோடு ராகத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி பாடல் கேட்க தயாராக இருக்கும் திருச்சி மாவட்ட நேயர்கள் தான் இன்றைய பங்கேற்பாளர்கள். கோடை பண்பலையின் மனதோடு ராகத்திற்கு அழைக்கலாம் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அறிமுகங்கள். 24, 24, 24 மகளிர், 24, 24, 29 மற்ற அனைவரும் 24, 24, 26 கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண் 0-45-42. இப்ப இணைப்புல யாருங்க வாங்க. வணக்கம்.
5: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேயர்களின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5. 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
1: யாருங்க?
5: கனன் மேடம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
5: நல்லா இருக்கேன் சார். இனிய காலை வணக்கம் சார் உங்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும். மேடம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நாங்க திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறேங்க சார்.
1: சரி, இன்னைக்கு உலகளாவிய மன்னிப்பு தினம். சரிங்களா? அப்ப நீங்க யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? எதுக்காக மன்னிப்பு கேட்பீங்க?
5: அது நம்ம தவறு செஞ்சாதான் மன்னிப்பு
1: சார். அப்படின்னு இல்லை, இன்னைக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்கலாம். உலகளாவிய மன்னிப்பு தினம், எந்த தவறுமே நீங்க பண்ணதே கிடையாதா?
5: அப்படி ஒன்றும் இல்லைங்க சார்.
1: என்னங்க, ஒரு தப்புமே பண்ணது இல்லையா?
5: பண்ணிருப்பங்க சார். அது
1: என்னங்க, ஸ்கூல் என்ன என்ன படிச்சிருக்கீங்க?
5: 11ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன் சார்.
1: படிச்சிட்டு இருக்கீங்க?
5: ஆமாங்க சார்.
1: ஒரு பேனா யார்ட்டையும் எடுத்தது இல்லையா? ஒரு பென்சில் எடுத்தது இல்லையா? இல்லை வேற எதுவும்
5: தெரியாமல எடுத்தது இல்லைங்க சார். கேட்டுட்டு தான் எடுப்போம்.
1: கேட்டுட்டு எடுப்பீங்க. வீட்டில் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணது இல்லையா? யாரையும் தரக்குறைவாக பேசுனது இல்லையா? இல்லை எதுவுமே பண்ணது இல்லையா?
5: அப்படியெல்லாம் வீட்டில் யாரும் வீட்டில்
1: எதுவுமே பண்ணதில்லை.
5: ஆமாங்க சார்.
1: ஒரு நல்ல

0: மாணவரா இருக்கீங்க
1: சார். ஒரு அறிவிப்புங்க சார், நம்ம கோடைப்பண்மலையின் உதயகிரா, நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா காலேஜில் நடைபெற உள்ளதால் நமது அன்பு நேய உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
0: சாப்பாடு போட்டுருவீங்களா?
1: போறீங்க சார்.
0: நாங்க வரோம், எங்களுக்கு சோறு போட்டுருவீங்களா?
1: போறீங்க சார்.
0: போடுறீங்க அப்படியா?
1: ஆமாங்க சார்.
0: பரவாயில்லையே, சரி நன்றி. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நீ சிரித்தான் படத்திலிருந்து ஹாப்பி பர்த்டே வீடியோ பாட்டு சார். இந்த பாடலே நம்ம உதயகலா
0: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின் டெக்ஸ் 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி.

0: ஏழு அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
1: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
4: கோடை பன்னலை நொறுபுள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
12: போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
13: ஒரு செய்தி நம்முடைய மனதுக்கு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தணும். இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு மாத்திரை மாதிரி, கேப்சூல் மாதிரி, இது உங்களுக்குள்ள சரியானபடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய என்டையர் லைஃப், அதாவது ஒரு முழு வாழ்க்கையுமே மாறி போயிடும். பேங்க்கில் பாஸ்புக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நல்ல வேளை ஃபெயில் புக்குன்னு கொடுக்காமல் பாஸ்புக்குன்னு அவங்களாவது பாஸ் போடுறாங்க. என்ட்ரி, பேங்க்கில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன், நம்ம வங்கியில் வைத்திருக்கிற போடுறது எடுக்கிறது, நமக்கு வரவு செலவு இவைகளை எல்லாம் பதிவு பண்ணுற ஒரு புத்தகம் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய பொருளாதார பழக்க வழக்கங்கள், ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், நம்ம சேமிக்கிற பழக்கம் உள்ளவங்களா, எதிர்காலத்தை பற்றிய யோசனை உள்ளவங்களா, செலவாளியா, எதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ தெர்மாமீட்டரை வச்சு பார்க்கும்போது நம்முடைய ஜுரம் தெரிகிற மாதிரி, நம்முடைய பிபி அப்பாரட்டஸ், பிளட் ப்ரெஷர், அது என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு கருவி இருக்கிற மாதிரி, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து யாரும் சொல்ல முடியாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறவரா இல்லையா, இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்து ஒருத்தர் சொல்லிடலாம். குடிக்கிறவரா இல்லையா, இதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறவரா அப்படின்னு உங்களுக்கு காட்டக்கூடிய மானி, மானின்னா அளவுகோல் அப்படின்னு அர்த்தம். அந்த மானி எது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பாஸ்புக். யுவர் பேங்க் அக்கௌண்ட் ரிவீல்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ். பாருங்க, என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க ஆங்கிலத்தில், அது ஃபினான்ஷியல் ஹேபிட். அது ஒரு பழக்கம். சின்ன வயசுலேருந்து சேமிக்கிறது ஒரு பழக்கம், இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பழக்கம். வாரியார் சாமி அவருடைய வரவு செலவு கணக்கை எழுதிட்டு தான் ராத்திரி படுக்க போவார். புஸ்தகம் விற்றுருக்கும், வேறு பல சம்பளம் கொடுத்துருப்பார், அந்த பக்கவாத்தியம் வாசித்தவங்களுக்கு. எல்லா கணக்கையும் இரவு எழுதிட்டு தான் அந்த மனிதர் படுக்க போவார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி, ஃபினான்ஷியல் ஹேபிட் அப்படிங்கிறது. யுவர் வெயிட் ரிவீல்ஸ் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நீ சாப்பிட்ற பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து அதை எது உனக்கு எடுத்து காட்டக்கூடியது? உன்னோட வெயிட்டு. போய் ஒரு வெயிங் மிஷினில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, எடை பார்க்குற ஒரு கருவி. அது முடியல, முடியாமல், அம்மா என்னால் முடியலப்பா உன் வெயிட்டை காட்டுறதுக்குன்னு முக்கி முனைக்கு ஒரு அட்டையை வெளியே தள்ளுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த அட்டை எதை காட்டுது, இல்லை நீங்கள் பார்க்குற அந்த ரீடிங் எதை காட்டுதுன்னா, நம்முடைய உணவு பழக்கத்தை காட்டுது. இது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவு கொஞ்சம் கற்பனை. இப்போ என்னை பொறுத்த அளவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் இல்லை குறைவு. அப்புறம் இனிப்புனா எனக்கு உயிர், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது. ஆனால் தவறு தானே அது, அப்போ நான் யோசிக்கணும் இல்லை. ஸோ உங்களுடைய எடை, அந்த அட்டை இருக்கு இல்லையா, அது உங்களுடைய உணவு பழக்கத்தை காட்டுது. உங்கள் பாஸ்புக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்.

0: காட்டுது. உங்களுடைய அந்த எடை பார்க்குற அந்த கருவி இருக்கு இல்லையா, அந்த வெயிட் என்ன காட்டுது, உங்கள் எடை, உங்களுடைய உணவு பழக்கம் என்ன அப்படிங்கிறத காட்டுது. அச்சாம் பாருங்கள் மூணாவது விஷயம், யுவர் நாலெட்ஜ். உங்களுக்கு புத்தி இருக்கா புத்தி இல்லையா, உங்களுக்கு பல விஷயம் தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் எதை வெளிப்படுத்தும் தெரியுமா, யுவர் நாலெட்ஜ் ரிவீல்ஸ் யுவர் ரீடிங் ஹேபிட்ஸ். ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு போகலாம். யுவர் நாலெட்ஜ், நோயிங் சம்திங், அதுதான் நாலெட்ஜாக மாறுது இல்லையா. அது எப்படி முடியும், புத்தகங்களை படித்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியல, நமக்கு எப்படி தெரியும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: நேரம் 8:18 கூடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு திருச்சி மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இணைப்புல யாருங்க, வாங்க வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கு காலை வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் மன்னச்சன் நல்லூர் சுமதி முரியாஸ். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சுமதி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நம்ம பண்பலை போலவே ரொம்ப சூப்பரா இருக்காங்கண்ணா.
0: சரி,
1: அப்புறம் நம்ம கோடை பண்பலை உதய விழா காணும், 27 உதய விழா காணுவதற்கு வாழ்த்துக்கள்ங்கண்ணா.
0: நன்றி, நீங்களும் வந்துருங்க. என் கணவரை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஷாருக்கான் ஒரு பெண் சொல்ல, இல்லைங்க உங்கள் கணவரை போல என்னால் உங்களை பார்க்க முடியாது, அதனால் உங்கள் கணவர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கணவரை விரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: கணவர் தாங்கண்ணா உயிரே எல்லாமே, அவர் தாங்கண்ணா.
0: இல்லை, நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா?
1: சரிங்க,
0: உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்கள விட அப்படின்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லைங்களா. இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, நான் உங்கள் குழந்தைகளுக்கு எதுவும் செய்ய முடியாது, உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, பள்ளியிலிருந்து கூட்டிகிட்டு வர முடியாது, உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை என்னால் செஞ்சு தர முடியாது. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி தான், ஆனால் அதை விட உங்கள் கணவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறார், அதனால் அவரை நீங்கள் வந்து விரும்புங்க அப்படின்னு சொன்னார் ஷாருக்கான். சமீபத்தில் மங்களூரில் நடந்த நிகழ்வு ஒன்றில் இது ஒரு மாதிரி இருக்கு, நிறைய கத்துக்கொள்ளலாம். சரி சுமதி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு இட்லி கடை பக்கத்து படத்துல இருந்து எஞ்சாமியம் தானே அந்த பாட்டு போடுங்க.
0: கேட்கலாமா?
1: நன்றி,
0: நன்றிமா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
6: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர். ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
8: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: கவுன்சிலிங் கோட் 2624.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
6: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
7: வாழ்த்து தின்றல்,
8: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
9: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
7: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
8: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
9: ஞாயிற்றுக்கிழமை
8: பிற்பகல் 2:30
9: உதய விழா கொண்டாட்டம்
6: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
8: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
7: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
9: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
8: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
9: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
8: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடன்

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:32, கோடை பண்பலை 100.5 MHz. இது மனதோடு ராகம் தந்து கொண்டு இருக்கிறது நேர்களே. இன்று காலை 9 மணிக்கு வானவில் இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் ஜெயங்கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சியில் வாங்க ஒரு திருக்குறளை சொல்லிட்டு போங்க. இப்போது உங்களுடைய குரலை பதிவு செய்யுங்க. இது மனதோடு

0: நாடகம் புதிய பாடலை கேட்கும் நேரம். வணக்கம், இணைப்பில் யாருங்க?
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சார். நான் திருச்சி மாவட்டம் தொட்டியவட்டம் சித்தூர் கிராமம் சார்.
0: பேருங்க?
1: அருள்தாஸ் சார்.
0: அருள்தாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அருள்தாஸ்
1: தூய்மை பணியாளர் சார்.
0: அப்படிங்களா? எப்படி போயிட்டு இருக்கு வேலை அருள்தாஸ்?
1: வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார்.
0: எத்தனை குழந்தைங்க?
1: வேலை
0: செஞ்சுட்டே இருக்கீங்க? ஆமாம்
1: சார், ஆமாம் சார்.
0: வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் மனைவி, பிள்ளைங்க, ஒரு பொருளும் சார், பவதாரணி பொண்ணு, என் பொண்ணு பேர் பவதாரணி.
0: என்ன பண்ணிட்டு இருக்காங்க பவதாரணி?
1: எம்சிஏ படிச்சு முடிச்சுட்டாங்க சார்.
0: பரவாயில்ல, எம்சிஏ.
1: ஆமாங்க சார்.
0: என்ன வேலைக்கு போகிறாங்க?
1: வேலைக்கெல்லாம் போகல சார், வீட்டில் தான் இருக்காங்க சார்.
0: ஏன் அனுப்பல?
1: வேலைக்கு அனுப்பும் சார்.
0: அதுதான் ஏன்னு கேட்குறேன்.
1: நல்ல வேலையாக கிடைக்கிறது. கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வந்தால் வேணும்னு சொல்லி கேட்டுருக்கு சார்.
0: ஏன் முயற்சி செய்யலை? இல்லை, ஒரு தூய்மை பணியாளருடைய மகள் எம்சிஏ படிச்சிருக்கிறாங்க. ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு மாதத்திற்கு 100,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த பணிக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா இல்லை உங்களுடைய பொண்ணா? நீங்கள் காரணம் இல்லை. அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் ஏன் செய்யலை? சரி, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. வேலைக்கு போக சொல்லுங்க. தன்னம்பிக்கையாக அந்த உலகத்தை எதிர்கொள்ள சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பவதாரணியோடைய அண்ணனா நாங்கள்லாம் இருக்கிறோம். சரிங்களா?
1: சரிங்களா?
0: ஒரு உந்து சக்தியாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். சரிங்களா அருள்தாஸ்? சரிங்களா? அதனால நாங்கள்லாம் இருக்கிறோம். தைரியமா எதிர்கொள்ள சொல்லுங்க. சரி, என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுடைய மகளுக்காக?
1: திருநாள் படத்துல இருந்து பழைய சோறு பச்சை மிளகாய்.
0: சரி, கொஞ்சம் மாறலாம், பீட்சாவுக்கும் மாறலாம். சரி, நன்றி அருள்தாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
6: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
7: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: மனதோடு ராகம் தந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இப்போது இணைப்பில் யாரோ திருச்சி மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா. கானல் மன்னன் ஐயாவுக்கு.
5: யார் பேசுறீங்க?
6: திருச்சி லால்குடி நெய்க்கு போய் வசந்தா திருஞானம்.
5: வசந்தா திருஞானம், எனக்கே டவுட்டா இருக்கு என்ன நம்ம குரல் அப்படி ஆயிடுச்சா
6: அப்படின்னு.
5: நடந்து போயிட்டு இருக்கீங்க?
6: பரவாயில்ல,
5: நடந்து போறீங்க இப்ப.
6: ஆமாங்க,
5: நடந்து போறீங்க. கீழே ஒரு பென்சில் கிடக்குது, கடந்து போயிடுறீங்க. அடுத்த நாளும் போறீங்க, அதே இடத்துல அந்த பென்சில் கிடக்குது அப்படின்னா என்ன தோணும்?
6: அது எடுத்து ஒன்று ஓரமாக போடணும், இல்லைனா எடுத்து நம்ம பயன்படுத்துற மாதிரி இருந்தால் எடுத்து பயன்படுத்திக்கணும்னா?
5: இல்லைங்க, முழு பென்சிலுங்க, முழு பென்சில் அப்படியே கிடக்கு.
6: அப்படி இல்லைனா பக்கத்தில் அந்த பையனுங்க, படிக்கிற பையனுங்க இருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம்னா?
5: ஏன் ஒரு பையனுமே எடுக்கலை அதை?
6: அது என்ன காரணம்னு தெரியுங்க. சில பேர் இப்ப வந்து அப்படிதாங்க செஞ்சிடறாங்க.
5: இப்ப
6: ரோட்ல கல்லு கிடந்தா கூட ரோட்ல எடுத்து ஓரமாலாம் எடுத்து போறது இல்லைங்க.
5: இல்ல, நாங்க படிக்கக்கூடிய காலகட்டத்துல சின்ன துண்டு ஒரு இன்ச்சு அளவிற்கு ஒரு பென்சில் கீழே கிடந்தா கூட அதை எடுத்து அப்படியே ரொம்ப பொக்கிஷமா வச்சிருப்போம், ஏன்னா அது உதவும் அப்படின்னு.
6: அது உண்மைதாங்க.
5: இந்த கால

0: கட்டத்தில் ரொம்ப இயல்பாக அதெல்லாம் கடந்து போயிடுறாங்க, நம்மளது இல்லை அதனால அதை தொட வேணாம் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு.
1: அப்படிலாம் கிடையாதுங்க, இதே எடுத்துக்கிட்ட அப்படின்னா
0: அப்படியான ஒரு மனநிலைமைக்கு நாம் இந்த பள்ளி மாணவர்களை குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, இது நல்லதா கெட்டதா?
1: இதுக்கு கெடுதல்னு தான் நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்து பிள்ளைங்க மாதிரிலாம் இப்போ கிடையாது இல்லைங்க?
0: கிடையாது, எதை கேட்டாலும் நம்ம உடனே வாங்கி கொடுத்துறோம்.
1: அதே தான், அதே தான்,
0: அது ஒரு மிகப்பெரிய தவறு. கொஞ்சம் தாமதித்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இல்லை, உளவியலாளர்கள் அறிஞர்கள் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, கேட்ட உடனே வாங்கி கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் இழுக்க விட்டு வாங்கி கொடுங்க, உங்களால் முடியும் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும், இருப்பினும் கொஞ்சம் தாமதித்தே வாங்கி கொடுங்க. அது குழந்தைகளுக்கு ஒரு தாங்கும் சக்தியை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது அதிகமாக நடக்கு. ஒரு ஒரு பென்சில் ஒரு பள்ளியின் பக்கத்தில் தொடர்ந்து 3-4 நாட்களாக அப்படியே கிடக்குது, யாரும் தொடாத அளவுக்கு கிடக்குது அப்படின்றது ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஸ்கூல் பையில் இருந்து ஒரு சில பொருட்கள் மிஸ் ஆகிறதும் அங்கங்கே நடக்குது அப்படின்றதும் இருக்குது. சரி பரவாயில்ல, என்ன பாட்டு கேட்கலாம் வசந்தா?
1: திருஞான படத்துலேருந்து இளையராஜா பாடினது காட்டுமல்லி.
0: காட்டுமல்லி கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இரு திகழாத ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள்.
0: சரி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், வந்துருங்க நீங்களும்.
1: நன்றி.
0: விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது, விழாவை சிறப்பித்து தருமாறு உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நீங்கள் விரும்பிய பாடல் கொடைப்பண்பலை 100.5 MHz மனதோடு ராகத்தில் வரும், காத்திருங்க.
2: கொடைப்பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்ணலை 100.5 சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
6: சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார். எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோற்றுருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம், அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டு

0: அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சு பார்க்குறாங்க, தலை விழுந்திருக்குது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க, வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது, தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸாக ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்து நிறைவுறுகிறது கொடைப்பண்பலை 100.5 மெகா கேட்ஸின் மனதோடு ராகம். நாளைக்கு வேறு ஒரு மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம், அவளோடு காத்திருங்க. இப்போது நாம் விடைபெற்று கொள்கிறோம். குரலின் குரல் வானவில் அடுத்து வர இருக்கிறது. நீங்கள் ஒரு குரல் சொல்ல நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். குரலின் குரல் வானவில் வருவதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Sunflower oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
6: இனிய காலை வணக்கம் நேர்கள். நேயர்களின் எண்ண கருத்துக்களை மாலையாக தொடுக்கும் வானவில் நிகழ்ச்சியில் இன்று ஈரடிகளில் உலகின் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் கருத்துக்களை சொல்லும் திருக்குறளின் சிறப்புகளை கூறும் குறளின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் ஜெயம்கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 பொதுவான நேயர்கள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான சுழியம் 4542 சேர்த்து. நிகழ்ச்சியில் சிறப்பாக திருக்குறள் சொல்லும் நேயர் ஒருவருக்கு பரிசு வழங்கப்படவிருக்கின்றது. பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை. இப்போ நிகழ்ச்சியில ஜெயம் கொண்டான் ஐயா அவர்களை அழைத்திடலாம். ஐயா வணக்கம்.
7: இனிய வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா. சிறப்பான காலை பொழுது நல்லா பிழந்திருக்குது. இன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவா மாணிக்கம் அன்கோ அவங்க வழங்கக்கூடிய ஒரு பரிசு இருக்குங்க. அதனால் சிறப்பான திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு நேயரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கோம்.
7: மகிழ்ச்சிங்க.
6: இப்போ நிகழ்ச்சியில் வருவதற்காக நேயர் காத்திருக்கிறார், அவரோட பேசிடலாம். ஐயா
7: வணக்கம். ஐயா
8: இருவருக்கும் காலை வணக்கம்.
6: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
8: நான் காரைக்குடி
6: சொல்லுங்கம்மா.
8: திருக்குறள் வந்து கடவுள் காலத்துல 4வது அதிகாரத்துல 400வது குறள், வேண்டுதல் வேண்டாமை இளைஞர்கள் சேர்ந்தார்கள் யாண்டும் இருந்த இல்ல. ஒருத்தர் வந்து கடல்ல வணங்கும் போது வெறுப்பு விருப்பு இல்லாம வந்து நம்ம அந்த கடல் வந்து நம்மளை எப்போதும் கைவிட மாட்டாரு, எப்போதும் துன்பம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க.
7: மகிழ்ச்சிமா, உங்க பேருமா?
8: காரைக்குடி செல்வி.
7: காரைக்குடி செல்வி, நல்ல குறை. கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 4வது குறை, இறைவன் வந்து விருப்பு வெறுப்பு அற்றவன், அப்படிப்பட்ட இறைவனை வணங்கினால் வாழ்க்கையில் உயரலாம். மகிழ்ச்சியமா, நல்ல குறை. வாழ்த்து
6: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்
9: ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம். பேர் சொல்லுங்க.
9: தேனி மாவட்டம் குள்ளப்பா வந்தமட்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.

0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா 450 உருளுங்க ஐயா. பல்லார் பகை குளருக்கு பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்க விடாது. இதுக்கு என்ன பொருள்ன்றாங்க ஐயா, பல பேர் கூட பகை கொள்வதை விட நல்ல ஒருவன் துணை இழப்பது 10 தீமை உண்டு ஒன்று சொல்லிருக்காருங்க ஐயன். அதுக்கு மேல நீங்க தங்கள் கருத்தை சொல்லுங்க ஐயா.
0: ஆ, நல்ல குரலுங்கய்யா. பெரியாரை துணை பேரல் பத்து மடங்கு தீமைங்கிறார். அதனால எப்போதுமே நம்ம நல்லவர்களுடைய நட்பை கைவிடாமல் பெரியவர்களை துணை கொண்டால் வாழ்க்கையில உயரலாம். மகிழ்ச்சி, அருமையான குரல்.
2: நிகழ்ச்சியில் இணையம் அடுத்தனே. இருவருக்கு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார். சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியில இருந்து பிரேமா
0: பேசுறேங்க
3: சார். அதாவது வலி அறிதல் அதிகாரம் வந்து 48, குரல் எண் வந்து 479. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை குலபோல இல்லாகி தோன்றா கெடும். தன் கைவசம் உள்ள பொருளின் எல்லையை அறிந்து தக்கவாறு வாழ தெரியாதவன் வாழ்க்கை வெளியே வளமாக காணப்பட்டு பின்பு இல்லாமலே மறைந்து போகும். வரவும் செலவும் ஒத்து இருக்கும்படியாக ஒருவன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க சார். அதாவது வந்து நம்மளுடைய வரவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செலவு இருக்கணும். வரவு இருக்குதுன்னு அளவுக்கு மீறியும் செலவு செய்யக்கூடாதுங்க சார். அதாவது வந்து தன்னுடைய வாழ்க்கையில என்ன என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு மீறி மீதின்னு நம்ம ஒரு சேமிப்பு செய்யணும். அப்பதான் எதிர்காலத்துல நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம அதை வந்து பயன்படுத்திக்க முடியும். இருக்குது இருக்குதுன்னு நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதாவது ஓடுற காவேரி ஓடிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம் சார். அதாவது நம்ம வரவு தகுந்த மாதிரி செலவு செய்யணுங்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவமான ஒரு இது.
1: வரவுக்கு ஏற்ற செலவு இந்த உணவு போல இருக்கிற மாதிரி இல்லாம வள்ளுவன் கையாண்ட மிகச்சிறந்த உணவை சேலம் பிரேமாமா நல்லா சொன்னீங்க.
2: தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515-1.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா, கோவை.
17: காமராஜ் பொறியியல் மற்றும்

0: தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
1: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
0: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
1: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
2: கவுன்சிலிங் கோட் 4959.
0: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறலாம்,
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வானவள் நிகழ்ச்சி என்று குரலின் குரலாக. இப்போ நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் நேயர் வருக வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க.
1: ஐயா இனிமையான காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் பொம்மை கொண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ்.
0: சொல்லுங்க தங்கராஜ்.
1: ஐயா 112வது அதிகாரம் ஐயா, நலம் கை உரைத்தல்.
0: சொல்லுங்க.
1: குரல் வந்து 115. அனிச்ச பூ கால்களையால் செய்தல் முசுப்பிற்கு நல்ல பட அறை. அதாவது பொருள் என்னன்னா, மென்மையான அனித்த மலரை அவள் காம்பு தலையில் சூடினால் அந்த சுமை தாங்காது அவள் இடை நடுங்குவது பறை ஒளி. அதாவது அந்த இடை நடுங்குவது கூட பறை ஓசை மாதிரி இருக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நலவன்பான ஒரு பாடல் இருக்கியா, அதையும் இங்க பதிவு பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். என்றும் முடங்கும் இடை என்ப ஏழுலகும் நின்று கதிகை நிழல் வேண்டே ஒன்றி அருக்காச்செருப்பறவி அஞ்சி சிறகால் வீசும் திருகாற்று காற்றாது தேய்ந்து. அதாவது தமயந்தியின் துவளும் இடை வண்டின் சிறகினால் வரும் காற்றுக்கு தாங்காது தோண்டலாம். அதாவது வண்டு பறந்து போகும்போது அதோட வர்ற காத்துக்கு கூட அவரோட இடை தோண்டு போச்சுன்னு சொல்றாருங்க.
0: நன்றிங்க தங்கராஜ். ஐயா அவங்க விளக்கமா சொல்லுவாங்க, கேட்கலாம்.
2: மகிழ்ச்சிங்க. அதிகாரம் 12 நலமுனைந்துரத்துல 5வது குறள். நான் வள்ளுவர் பயன்படுத்திய பூன்னு பாத்தீங்கன்னா மலர், அனிச்ச மலர் தான். அதுல ஒன்று விருந்தோம் அல்ல, மோப்ப குலையும் அனிச்சம் முகம் விரிந்து நோக்க குலையும் விருந்தும் பாரு, போந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வாடிடும் அவ்வளவு சொன்ன வள்ளுவர் காமத்து பால்ல சொல்லும் போது அனிச்ச பூ எவ்வளவு மென்மையோ அதை விட இவருடைய இடை மென்மையானதுங்கிற மாதிரி ஒரு கல்வியினுடைய வர்ணனையை சொல்லுகிற போது இன்பத்து பல்ல பேசுவாரு தங்கராஜ் அவர்கள். ரொம்ப அழகா தமயந்தி புகழேந்தி புலவர் பாட்டையும் தொப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் தங்கராஜ்.
0: நன்றி தங்கராஜ். இப்ப நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா, நான் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டியில இருந்து அம்சா பேசுறேங்க ஐயா.
0: அம்சா என்ன பண்றீங்க
3: ஐயா? எம்ஏ முடிச்சிட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க.
0: சரிங்க ஐயா, இருக்காங்க சொல்லுங்க குரல்.
2: வணக்கம், சொல்லுங்க
3: ஐயா. 84வது அதிகாரம்

0: அகங்காரம், பேதைமை, அதுல வந்து மூன்றாவது குரல் ஐயா நானாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் தேனாமை, பேதை, தொழில் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இந்த அதிகாரத்துல இந்த அதிகாரம் வந்து பேதைமை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பேதை அப்படின்னா பெண்களோட ஏழு பருவங்கள்ல முதலாவது பருவத்தை பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அதையும் அறியாமை தான். பேதை அப்படின்னாவே முட்டாள்தனத்தை சொல்ற மாதிரி சொல்றாருங்க ஐயா வள்ளுவர். குரலோட பொருள் வந்து நானாமை அப்படின்னா பழிக்கு அஞ்சாமை, ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டு அந்த செயலுக்கு அச்சப்படாம இருக்கிறது. நாடாமைனா நல்ல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்காம இருக்கிறது. நாரின்மைனா பிற உயிர்கள் மேல அன்பு இல்லாம இருக்கிறது. யாதொன்றும் பேணாமை அப்படின்னா நல்ல விஷயங்களை பாதுகாத்து வைக்காம இருக்கிறது. இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கிற மனிதன் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. உங்களோட கருத்து சொல்லுங்க ஐயா.
1: நன்றி அம்சா.
2: அதிகாரங்கள் பேரவை நல்லா தெரிஞ்ச மூணாவது பேணாமை பேரை தொழில் சொன்ன நானும் தான் அறியாமையில் இருக்கக்கூடிய தொழில் என்னென்னங்கிறத வள்ளுவர் மிக அழகா இந்த குரல்ல பட்டியலிட்டிருக்கிறாரு. அதனால அறியாமையாக யாரும் இருப்பாங்க அறிவு ஓடி பெற வேண்டும். நல்ல இந்த பேதையை திரும்பி மங்கை மடந்தை அறிவை தெண்டை பேரிளம் பெண் அதில் அப்படியே சும்மா பேதையை தொட்டுட்டு உள்ள போடுங்க. ஆனால் அது வேறு அது பெண்ணினுடைய பருவம். இந்த பேதை என்பது அறியாமையை திருப்பிக்கூடிய ஒன்று. வள்ளுவர் அறியாமையும் இந்த நாலு விதத்தை அழகாக பிரித்து அறியாமைக்குரிய தொழில்களாக சொல்றது விளக்கிறீங்க. மதிப்பு அம்சா.
1: நன்றி அம்சா. இப்போ அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்பார் ஒரு விளம்பர இடைவேளை.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிட்டல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: விரிந்து கொண்டிருக்கிறது வானவில் குரலின் குரல் எனும் தலைப்பில். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெயம் குண்டான் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர்வர்கள் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: சேலம் இட்டா புதூர் மலர்ராஜாங்க.
0: சொல்லுங்க மலர்ராஜா.
1: ஐயா அதிகாரம் ஏழுங்கய்யா.
2: ஐயா சொல்லுங்கய்யா.
1: அதிகாரம் ஏழுங்கயா, மக்கள் பேருங்கய்யா. குரல் என் வந்து 67ங்கய்யா. தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு சொல்றாருங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா?
0: ஆ சொல்லுங்க மலர்ராஜா.
1: ஆ சரிங்க. ஒரு தந்தை வந்து மகனுக்கு செய்யும் பெரிய உதவி என்னன்னா, அவனை வந்து கற்றோர் அவையில வந்து முதன்மை பெற்றவனாக இருக்க செய்வதே மேலாகுன்னு சொல்றாருங்கய்யா. எங்க பையனுக்கு நீங்க 30 வயசு பிறந்தாளுங்கய்யா. இன்னைக்கு
3: மகிழ்ச்சி
1: 30 வயசு ஆனா கூட அவன் நல்லா கற்றவனா மத்தவங்க முன்னாடி மரியாதையோட வச்சிருக்காங்கய்யா. அததான் அவர் சொல்றாரு நினைக்கிறேங்கய்யா.
2: ரொம்ப மகிழ்ச்சி மலர்ராஜா ஐயா. மகனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றிங்க.
2: ரொம்ப சந்தோஷம். நல்ல குரல். மக்கட்சியர் அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லுவாரு, தாயின் கடமை தந்தையின் கடமை பிள்ளைகளோட கடமைன்னு சொல்லுவாரு. அதுல ஒரு குரல் தந்தையோட கடமை அவனை ஒரு சடையில கற்றறிந்த அவையில முன்னாடி கொண்டாந்து நிறுத்தணும். நல்ல குரல். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். வாழ்த்துக்கள் மலர்ராஜா ஐயா.
0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ. இனிய காலை வணக்கம் இருவருக்கும்.
0: சொல்லுங்க.
4: நான் கரூர் ரெட்டில இருந்து சுப்பிரமணி பேசுறேன்.
2: சொல்லுங்க.
4: இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
4: வணக்கம் ஐயா. வினை திட்பம் அதிகாரம் 67 குரல், 67வது அதிகாரம் ஐயா. குரல் என் 663. குரல் பாத்தீங்கன்னா, கடைகொட்ட செய்யத்தக்கது ஆண்மை இடைகொட்டின் எற்றா விழுமம் தரும். இது அந்த குரல்ல வர ஆண்மை வந்து ஆளுமைன்ற பொருள். விழுமம் அப்படின்னா துயரம் துன்பம் இழுக்கு அப்படின்னு நிறைய பொருள் தருதுங்கய்யா. கடைனா இறுதி. ஒரு செயலை செய்ய தொடங்கினா அந்த செயலை வந்து கடைசி வரைக்கும் முழுசா செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிக்காம இறுதியிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நமக்கே தெரியுங்கய்யா, நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதை பாதிலே விட்டுட்டோம்னா அந்த செயலை அவ்வளவு நாளா நம்ம செய்ய போட்ட முதல் உழைப்பு எல்லாமே வந்து நஷ்டத்துலதான் போயிரும், பெரிய இழப்புல போய் முடியும். அதனால ஒரு செயலை செய்ய தொடங்கிட்டா அதை வந்து முழுசா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: மகிழ்ச்சிங்கய்யா. நல்ல அதிகாரம். விலை திட்டம் அதாவது ஒரு செயலுடைய உறுதி. அதுல நீங்க சொன்ன குரல் 3வது குரல், விதை எடுத்தாலும் அதை முடிக்கணும், நிறைவு வர கொண்டுட்டு போனோம், இடையிலேயே அது தொங்கலாக நின்று போனால் அது தீர்க்க முடியாது, ஒரு பெரிய துன்பத்தை தரும். நல்ல ஒரு விளக்கமான கொண்ட ஒரு செயல் எடுத்துக்கொண்டால் நிறைவு வர அதை முடிக்கணும். அதுதான் அண்மை கடைக்கொட்டு செய்தக்கது அண்மை அப்படின்னு மட்டும் சொல்றாரு. மகிழ்ச்சிங்க ஐயா.
0: இப்போ நிகழ்ச்சியில் இணையவருக்கு மட்டுமே இருவருக்கு வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: ராமநாதபுரம் மாவட்டம் எம்எஸ்ஆர் ராஜாபுரம் பேசுறேன். அதிகாரம் 83 ஐயா. குரல் வந்து 828வது குரல். அந்த குரலுக்கு பொருள் பாத்தீங்கன்னா, மனதில் பார்த்தீங்கன்னா வஞ்சமும் பகையும் பொறாமையும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா கை நோக்கி தொடுகின்ற பொழுது அந்த ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா கொலைப்பெருகளை மறைச்சு வச்சிருக்கிறாங்க ஐயா. அவருடைய கண்ணீர் கூட பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை தரக்கூடியதான். அந்த குரலுடைய

0: இது பார்த்தீங்கன்னா தொழுதகையிலும் படை ஒடுங்கும் உன்னார் அழக கண்ணீர் அகற்றுங்கிறாருங்கய்யா. அந்த இந்த குரலை பார்த்தீங்கன்னா நம்முடைய சேக்கிலார் பெருமான் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் என்கிற அந்த ஒரு கதையை கொண்டு போறார். முத்தநாதன் சொல்ல தெற்குநாட்டு படை வீரன் பலமுறை போர் செய்து அவரை கொல்ல முடியாம தான் ஒரு சுவர் அடையாறு போல வேகம் தாக்கி கையில பார்த்தீங்கன்னா ஒரு ஏடின் நடுவே அந்த அந்த கட்சியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு வச்சு மெய்ப்பொருள் நாயனார் செய்வார். அப்போ அதாவது பழகி கொலை செய்ய கூட்டிக்கொண்ட அந்த அந்த தன்மை பண்ணி எவ்வளவு கொடுத்தது என்று பார்த்தீங்கன்னா குரல்ல சொல்றாங்க. ஐயாவுடைய மேன்மையான கருத்துக்காக தான்
1: ஐயா மகிழ்ச்சி. மிகச் சிறப்பா தொழுதகையுள்ளும் படை ஒடுங்கும்ங்கிறதுக்கு நீங்க மெய்யன் அவர்கள் எடுத்து பெரிய புராணத்தில் சேர்க்கலாருடைய அதை ஒப்பீடு பண்ணது மகிழ்ச்சி. உங்க நூல் நுண்ணங்க பார்த்துப்பியா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. தொழுதகையுள்ளும் படை ஒடுங்கும் உன்னார் அழுதகம் நீரும் அனைத்து என்று நட்பு ஆராயக்கூடிய ஐந்து அதிகாரங்கள் கூடா நட்பு என்று வரக்கூடிய அதிகாரத்தில் அதை மிக அழகாக வந்தவர் விளக்குகிறார். வாழ்த்துக்களை
2: தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
1: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வழங்கும் வானவில்.
7: நாம் இணைந்திருக்கின்றோம் வானவில் நிகழ்ச்சி என்று குரலின் குரலாக நிகழ்ச்சிகள் சிறப்பு வந்தனராக நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம். சொல்லுங்க.
8: பாலகிருஷ்ணன் ஐயா, மகாபாரதத்துல ஒருவன்யா, பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுல வாசம் முடிச்சுட்டு நாட்டுக்குள்ள வர்றாங்கய்யா. வந்த பிறகு தன்னுடைய திறமையெல்லாம் நாட்டு மக்களுக்கும் காட்டாங்க. அப்படி காட்டு அர்ஜுனன் தான் அப்படின்றது துரோணர் வந்து அறிவிச்சு முயற்சிக்கிறாருங்க. அப்ப கூட்டத்துல இருந்து கர்ணன் வந்து என்ன, நீங்க எந்த விதமான போட்டி நடக்கலாம் நியாயமான்னு கேட்கிறாரு. அப்ப துரோணர் சொல்றாரு, இது அரசகுமார விளையாடக்கூடிய இடம், நீ வந்து அரசகுமாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து அவமானப்படுத்துவார். அப்ப கர்ணன் வந்து நிலப்பிஞ்சு போய் தன்னுடைய நிலை என்ன தெரியாம முடிச்சுட்டு அப்ப கூட்டத்துல வந்து சுமாரங்க, நீங்கள் ஒரு வீரனை வந்து இப்படி அவமானப்படுத்த கூடாது, அதனால வந்து என்னுடைய அதிகாரத்தின்படி நான் இவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அரசனாக முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிச்சு விட்டுறாருங்க. அதனால கர்ணன் என்ன பண்ணாரு, இவ்வளவு சூழ்நிலை நமக்கு அப்படின்ற காரணம் தன்னுடைய காலம் போர் செஞ்சு அவருக்காக

0: ஒரு விசேஷமான சூழ்நிலையில நமக்கு யாராவது உதவி செஞ்சா அது வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல போனா
1: நல்ல ஒரு அருமையான குரல். காலத்தினால் செய்த நன்றி சிங்கா இருந்தாலும் அது இந்த பறந்து விரிந்திருக்கிற உலகத்தை விட உயர்ந்தது பெரியது. மகாபாரத கதையை வச்சு கிட்டத்தட்ட ஐயா ஒரு சொற்பொழிவே ஆக்கிட்டாங்க. வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி
2: நன்றி. ஏன் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் பொத்தமங்கலத்தில இருந்து ராஜலட்சுமி சிவராசு பேசுகிறேன்.
2: சொல்லுங்க ராஜலட்சுமி.
3: மனைவி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். மனைவியோடு கூடி நல்ல வாழ்க்கை வாழாதவன் எத்தனை பிறவி எடுத்தாலும் நரலோகத்தில் தள்ளப்படுவான். முறையான வாழ்க்கை வாழ்பவன் எத்தனை பிறவி எடுத்தாலும் தெய்வ நிலைக்கு ஒப்பிடுவான் என்று கூறுகிறேனே.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ராஜலட்சுமி, இல்வாழ்க்கையில் குடும்ப தலைவன் எப்படி இருக்கணுங்கிற அதிகாரம் அது, அதுல கடைசி குரல் மையத்துள் வாழ்வாங்க இன்னொரு கடமையை அறிந்து யார் இந்த உலகத்தில் முறையாக வாழ்கிறானோ அவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவன் தான். மகிழ்ச்சிமா
2: சிறப்புங்கய்யா. தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
7: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.

0: காற்றலையில் பாடி வரும் கானாடை. இது உங்கள் கோடைப்பன் மலை வானொலியின் 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வானவள் நிகழ்ச்சி இன்று குரலின் குரலாகும். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் வெஞ்சமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க.
1: நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், கானல் மேனன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. உலகநாதன் ஐயா வணக்கம். சொல்லுங்க, குரல சொல்லுங்க
1: ஐயா. 90 அதிகாரம் 90 பெரியாரை பிழையாமை, குரல் எண் 897 ஐயா. வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் பகை மாண்ட பத்தார் சரி. இதற்கு ஐயா என்ன சொல்றாருனாங்க ஐயா, பொருள் தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அதாவது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும், அந்த கோபம் என்ற சந்தானம் அவரை குலைத்து விடும் என்று ஐயா விளக்கமாக சொல்லியிருக்கிறார் ஐயா. தாங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை சொல்ல நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.

0: சொல்லி வாழ்த்துக்கள் ஐயா.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப அழகா இனிய வணக்கத்தோடு உலகநாதன் ஐயா தொடங்கி பெரியாரை பிழையாமை. நான் வள்ளுவர் 45 பெரியாரை துணை போடல் பாரு, அது பெரியவர்கள்ட்ட பிழை இல்லாமல் நம்ம ஏற்படுகிறது பெரியாரை பிழையாமைன்னு பெண்ணூர்ல பேசுவார். வகைமாண்ட வாழ்க்கையும் மாண்பொருளும் என்ன தகைமாண்ட தக்கார் சரின். ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவுதான் தவப்பெருமையால் மாற்றுமை பெற்ற பெரியவர்கள்ட்ட அவங்க கோபத்துக்கு ஆளானோம்னா நம்முடைய வாழ்க்கையும் பெரும் பொருளும் இருந்தும் பயனில்லைங்கிறார். அதனால பெரியாரை பிழையாமையோடு கோபம் கொள்ளாமல் பணிந்து நடந்து கொள்ள வேண்டும். நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் மாடத்தினர் வருக வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் காங்கயம் வீர தொலைவத்துல இருந்து கணேசன் பேசுறேன். உங்களுக்கும் சிறப்பு வந்தனன் ஐயாவுக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: 3 அதிகாரத்தில் நீத்தார் பெருமையிலிருந்து 23 குறள் சொல்ல போறேங்க. இருமை வகை அறிவு தெரிந்து

0: பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் காங்கயம் வீரத்தலவத்துல இருந்து கணேசன் பேசுறேன். உங்களுக்கும் சிறப்பு வந்தன ஐயாவுக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: மூணாவது அதிகாரத்தில் நீத்தார் பெருமையிலிருந்து 23வது குறள் சொல்ல போறேங்க. இருமை வகை அறிவு தெரிந்து ஈண்டு அரம்பு உண்டார் பெருமை பிறங்கிற்று உலகம் சொல்றாரு. விளக்கம் வந்து, பிறப்பு இறப்பு என்ற இரண்டு எல்லைகளிடையே நிகழும் வாழ்க்கையினை அறவழியில் வாழ்த்தளித்த துறவிகளின் பெருமைகளால் தான் இவ்வுலகம் துலங்கி சொல்றாரு விளக்கம். அதாவது வாழும்போது வந்து அறவழியில் வாழ்த்தா அவருக்கு பிறகு வருவர்கள் முன்னுதாரணமா எடுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
2: மகிழ்ச்சி கணேசன் ஐயா, நம்ம அழகா 23வது குறள் இருமை வகை தெரிந்து, ஆமா, நன்மை தீமை அல்லது இம்மை மறுமை நம்ம எடுத்துக்கொள்ளுகிற பொருள் அது வரும், அதை தெரிந்து வாழக்கூடிய வாழ்க்கைன்னு முன்னவர்கள் நீத்தவர்கள் அந்த நீத்தாருடைய பெருமையை வள்ளுவன் சொல்லுகிற நல்ல குறள். வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வானவெளி நிகழ்ச்சி. இன்று குரலின் குரலாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜேம் குண்டான் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரக்கூடிய நேயர்வர்கள் வணக்கம்.
9: ஐயா வணக்கம். நீண்ட நாட்கள்
0: ஐயா, உங்களுடைய பெயர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
9: ஐயா,
0: உங்க பெயர் சொல்லுங்க.
9: அட்வொகேட் ஜெகநாதன், பரமத்தி வேலு, நீலகிரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
9: முதல்ல வாழ்த்துக்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பாக வேலை கொடுக்கிறது. இதனை இவன் முடித்து நன்றாய்ந்து அதனை அவன் இருக்கிற திருப்பத்தை பிடிச்ச திருக்குறள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய இணைப்பு வந்து சரியாக
9: இல்லை. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்பிடன். ஒரு தலைமை பண்புக்கு மிக பொருத்தமான குறை. வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியின் இமாடத்தினை எவருக்கு வணக்கம்
10: ஐயா. காலை வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: நான் ஈரோடு சூரம்பட்டி வடசிலிருந்து இளங்கோங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
10: சொல்லுங்க ஐயா. அதிகாரம் 20, குறள் எண் 200. ஐயா, சிறப்பு நிறைந்த ஐயாவுக்கும் வணக்கங்கய்யா.
9: ஐயா, இனிய வணக்கம். சொல்லுங்க ஐயா.
10: சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லக்க சொல்லிற் பயனில்லா சொல். பயனுடைய சொல்களை சொல்ல முடிந்தா சொல்லணுங்கய்யா. நல்லாரு, நீ நம்பிக்கையாரு அப்படின்னு ஆதரவா சொல்லக்கூடிய சொல்ல இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வாயை முடிக்கிட்டு அவசொல் சொல்றதாவது வாயை முடிட்டு கம்மி இருந்தாவே அவங்க நல்லா இருப்பாங்கங்கிறது இந்த குரல் சொல்லுதுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்த்தவும் மாட்டாங்க, அது நல்லா இருக்கு சொல்லவும் மாட்டாங்க, அதை குறை சொல்றதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. அந்த தான் இந்த வள்ளுவரையா சொல்றாரு, பயனுடைய சொல்ல சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நீ வாய மொழி தமிழ் இருந்தாவே நல்லா இருக்குன்னு சொல்றாரு ஐயா.
9: ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப வாழ்க்கைக்கு இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு குரல் இளங்கையா சொன்னாங்க. நீங்க சொன்ன அதே குரலுக்கு ஒரு 3 குரல் மாதிரி பாத்தீங்கன்னா, நயனில சொல்லினும் சொல்லுங்க, சான்றோர் பயனில சொல்லாமல் என்றும் பாரு. இனிய சொற்களை சொல்லாமல் தவிர்த்தாலும் பயனில்லாத சொற்களை தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் பாருங்க.

0: நாம பயனுடைய சொற்களை அடுத்தவர்களை காயப்படுத்தாத வாழ்க்கைக்கு தேவையான சொற்களை சொல்ல வேண்டும். பயன் தராத சொற்களை சொல்வதால் எந்த பயனும் இல்லை. நல்ல ஒரு தேவையான திறனைங்க, மகிழ்ச்சி செய்யலாம்.
1: நன்றிங்க, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வானவில் நிகழ்ச்சி என்று குரலின் குரலாக. இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மாவட்டம் மொடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன். ஐயா அவர்களுக்கும் தமிழ் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறள்ல மூணு பால் இருக்கு, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த அறத்துப்பால் பொருட்பாலுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் அந்த இன்பத்து பாலுக்கு என்ன, யாருமே பெருசா கொடுக்கறது இல்ல. இந்த இரண்டு பாலுக்குமே பேஸ் மட்டுமே இந்த இன்பத்து பால் தான். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையானது இந்த இன்பத்து பால்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நான் எடுத்திருக்கிற குரல் பாத்தீங்கன்னா ஐயா 1094 அதிகாரம் 110 குறிப்பறிதல்ங்கிறது, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். என்ன சொல்றாருன்னா, நாயகன் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவன் அந்த தலைவியானவன் நிலத்தை பார்த்துக்குவாளாமா, நாயகன் எங்கோர் பக்கம் பாக்கையில அப்படியே பாப்பாராம, லேசா பாப்பாளாமா, அதை மெல்ல பார்வை, செல்ல பார்வை, ஏன் கள்ள பார்வைன்னு கூட சொல்லலாம். இதத்தாங்க ஐயா கண்ணதாசன் கூட ஒரு திரைப்பட பாடல்ல அந்த வள்ளுவருடைய வார்த்தைகள் எடுத்து ஒரு பாடு, இது வாழ்க்கை படங்கிற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பி வி சீனிவாஸ் பாடியிருப்பார், நேற்று வரை நீ யாரோ அப்படிங்கிற பாடல்ல, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, பின்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரில் பார்த்தால் என்ன நிலவென்ன தெரிந்தா போகும், புன்னகை புரிந்தால் எந்த பூமகம் சிவந்தா போகும். ஏன்னா வள்ளுவருடைய வழித்தோன்றல் அல்லவா கண்ணதாச, எவ்வளவு ஒரு நில நயமா அந்த குரலுடைய நிதி எடுத்து சொல்றாரு பாருங்க.
0: நன்றிங்க சரவணன்.
2: மிக மகிழ்ச்சி சரவணன் ஐயா. 80 இருந்து 110, ஏன்னா பொருட்பால ஒரு 110 குறிப்பிடுதலை போல பொருட்பால 71 குறிப்பிடுதலும் இருக்கிறது. அதுல 81 தலைவரும் தலைவர் மெல்ல நகரும் என்பதை கண்ணதாசனுடைய வரிகளோடு திருக்குறளை ஒப்பிட்டது ரொம்ப அழகு நேர்த்தியா இருந்தது. வாழ்த்துக்கள் நண்பன்.
0: இப்ப நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டத்துல இருந்து லட்சுமி பிரியா பேசுறேன்.
0: சொல்லுங்க லட்சுமி பிரியா.
3: ஐயா, குறள் எண் 467, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பது இழுக்கு. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வேணா யோசிக்கலாம் ஐயா, அதை பத்தி தப்பு கிடையாது. ஆனா அதே செயலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு.
2: மிக மகிழ்ச்சி. ரொம்ப லட்சுமி பிரியா எளிமையா சொன்னீங்க. எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, முன்வைத்த காலை பின் வைக்காதே, திட்டமிட்டு செயல்படும். மகிழ்ச்சி, நல்லவருடைய நல்ல வார்த்தைகள்.
0: நன்றிங்க. இப்ப இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
4: தாங்கேயம் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிசங்கரன்.
0: சொல்லுங்க.
4: ஐயா, 872 பகை திறன்

0: தெரிதலுங்கய்யா. இப்ப வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்னு சொல்றாருங்கய்யா. இப்ப வில்லை அதாவது உடல் திறம் வாய்ந்த போர்க்கருவிகளை ஆயுதமாக கொண்டவர்களை நாம் வந்து பகைவர்களாக கொண்டாலும் கூட சொற்களை எழுத்துக்களை ஆயுதமாக கொண்டவர்களுடைய அவர்களோட பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அதோட நிறுத்திக்கிறாரு. என்னன்னா கேட்கிறவங்களுடைய படிக்கிறவங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ப அதை விட்டுறாரு. அத நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடல் திறம் வாய்ந்தவர்கள் நிரந்தரம் இல்லை, எப்ப வேணாலும் போகும் வரும். ஆனா இந்த கருத்துக்களை எழுத்துக்களை கருத்து விதைகளாக கொண்டு வாசிப்பவர்களுடைய கேட்பவர்களுடைய இதயவையில் கருத்து விதைகளை விதைக்கிற இந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுடைய பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு எந்த தீமையும் செய்து விட போவதில்லை, அவர்கள் செய்கிற நன்மை நமக்கு கிடைத்து விடாது, அதனால அவங்களை எதிர்க்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க.
1: நன்றிங்க.
2: பகைத்திறம் பெறுதல் அதிகாரத்துல இரண்டாவது குறள், வெள்ளேறு உழவர் பகை கொண்டாலும் சொல்லேறு உழவராகிய சிந்தனை மிக்க புலவர்களுடைய பகையை கொள்ளக்கூடாது. ரொம்ப அற்புதம்.
1: தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
9: புதுசுதான்.
8: எப்படி வாங்கின?
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
8: அது எப்படி?
9: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
8: தங்க விலையேறா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
8: அப்ப விலை குறைஞ்சா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
8: ஹே சூப்பர்.
9: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: கோடி பண்பலை நூறுப்லேந்தில் இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: வானவில் நிகழ்ச்சி இன்று குரலின் குரலாக விருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் பேசக்கூடிய இருவருக்கு வணக்கம்.
1: இருவருக்கும் இனிமையான காலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து ராஜசேகரன்யா.
0: ராஜசேகரன்
1: 53 குற்றத்தால் அதுல வந்து குரல் எண் வந்து 523ங்கய்யா. குரல் வரிகள்: அளவலா இல்லாதான் வாழ்க்கை, உளவலா கோரிந்து நீர் நிறைந்தன்று. ஐயா, ஐயன் சொல்றாரு, உற்றார் உறவினர் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைவது போல் யாருக்கும் பயன் இல்லாமல் வீணாகி போயின்னு சொல்றாருங்க. இதனால் செல்வம் வைத்திருப்பவருக்கு தாங்கள் வந்து மேலான ஒரு அறிவுரை சொல்லுங்களையா. நன்றி, வணக்கம் ஐயா.
2: மிக அழகா எளிமையாத்தீங்க. 53 சுற்றந்தளர், அதாவது சுற்றத்தில் தழுவி வாழ, அதுதான் வாழ்க்கையை தகுதி. நடுவி வாழ்வது வாழ்க்கை இல்லை. அதான் பாட்டி அப்பை சொன்ன, குற்றம் பாக்கி சுற்றம் இல்லை. அதனால எல்லோரும் தன்னுடைய செல்வத்தின் பயனை உறவுகளுக்கு இன்று வாழ வேண்டும். அந்த குரலுக்கு நல்ல அளவலா புலவலா என்று வள்ளுவன் கோடின்றி நீர் நிறைந்த திரு உவமையில அழகாக இருப்பாரு. வாழ்த்துக்களை.
0: நிகழ்ச்சி நினைவும் அடுத்த நேயர் வருக வணக்கம். பெயர் சொல்லுங்க.
3: என் பேர் கஸ்தூரிங்க, திருப்பூர் மாவட்டம்

0: வணக்கம் பில்டிங் பேசணுங்க. ஐயா வணக்கம் ஐயா.
1: ஆ வணக்கம்.
0: ஆ சரி. அதாவதுங்க 51வது அதிகாரம்ங்க, தெரிந்து தெளிதல், 510வது குறளுங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான்கள் அஜுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு நட்பு கொள்ளும்போது சரிங்க, அல்லது ஒரு தொழிலை செய்ய ஆரம்பித்தாலுமே நல்லா தெரிஞ்சு இவன் நல்ல மனிதனா இல்லையா அப்படிங்கிறத தெரியாமல் வந்து நட்பு கொள்றதுமே வந்து அப்படி தெரிஞ்சு நல்ல மனுஷன்டா அப்படின்னு கண்ட பிறகு அவங்க மேலே அஜு சந்தேகப்படுறதுமே என்னைக்கும் தீராத ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்கய்யா.
1: மிக மகிழ்ச்சிங்கய்யா. தேரான் ரெண்டு விதமா பிரிக்கிறாரு, தெரிவில்லாம தேர்வு செய்யாத, தேர்வு செஞ்ச பிறகு அவர்களை ஐயப்படுதல் சந்தேகப்படுதல் கூடாது, அது இரண்டும் இருந்தால் அது தீர்க்க முடியாத துன்பத்தை தரும். இது வந்து நட்புக்கு, உறவுக்கு, வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு என்று எல்லாவற்றிற்கும் பொருந்தும். அன்று அவர்கள் அமைச்சிருந்து அழகாக ஆனார் சொன்னார். மகிழ்ச்சி.
2: நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியில நிறைவாக இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: பேர் சொல்லுங்க.
3: சரியமங்கலம் தொட்டாமலைத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கய்யா. ஐயா அது இரண்டாவது வான் சிறப்பு குறளுங்கய்யா. ஹலோ
2: சொல்லுங்க.
3: வான் நின்று இன்றுலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுனார் பாற்று. அதாவது பாத்தீங்கன்னா உலகத்தில் எந்த உயிர் பிறந்தாலும் புல் பூண்டாக இருந்தாலும் மழை நீர் வேணுங்கிறாருங்கய்யா. மழைநீர் இல்லைன்னா எதுவுமே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க வள்ளுவர். உங்கள் மேலான கருத்துக்களையும் சொல்லுங்க.
1: மகிழ்ச்சியா. வான் சிறப்பு அதிகாரத்துல முதல் குறை, வானத்து மழைதான் இந்த உலகத்து உயிர்களையே வாழ வைக்கிறது, அதனால அது சாதாரண மருந்தான தீபத்தை ஒத்ததுங்கிறது. மகிழ்ச்சிங்க ஐயா.
2: ஐயா நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோங்க ஐயா. பரிசுக்குரிய நேயரை சொல்லுங்கள் ஐயா.
1: மிகச்சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய கோடை பொங்கலையும் குரலின் குரலாக 20 திருக்குறள் பல மாவட்டங்கள் இருந்து பலருடைய குரலாக விழித்தது. நிறைய குரல், எல்லா குரலும் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாத முடியாத அளவிற்கு தெளிவோடு சொன்னாங்க. ஒரு 4-5 குரல் நிகழ்வு என்னை ஈர்த்த விதத்துல அவங்க அவங்க கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நேரத்துல இன்பத்து பாலில இருந்து யா நோக்கும் பாலை நிலம் முக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி நின்றனது. நண்பர் சரவணன் அவர்கள் சொன்ன 1094 குரல் கண்ணதாசன் பாடல்களோடு ஒப்பிட்டுச் எல்லோரும் மிக அருமையாக சொன்னீர்கள். இந்த நாளுக்குரிய குரல் தேர்வாக அவரை தேர்வு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: ஈரோடு சரவணன். வாழ்த்துக்கள் நேயர்களே. உங்களுக்கான பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அன்கோ, தங்கநகை மாளிகை.
4: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், மூவா மாணிக்கம் அன்கோ, நிலக்கோட்டை.
2: நன்றிங்கய்யா.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா.
4: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் அத்தனை கோட்டை.

0: சேவை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கிய வானவில்.
2: இதுவரை திருக்குறளின் சிறப்புகளை சொல்லிச் சென்றது வானவில். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், எஸ் அனீஷ், கணினியாக்கம் கே நூர் ஜஹான், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே தேவி பிரியா. இனி பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாண்டிஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 தொடரில் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று

0: நம்மை சந்திக்க காத்திருக்கும் கலைஞர் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூரிலிருந்து சாதிக்க துடிக்கும் ஒரு இளைஞர், சாதனைகளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அருண்குமார் சேகரன். சமீபத்தில் ப்ராமிஸ் என்ற திரைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக திரைத்துறையில் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அருண்குமார் சேகரன் அவர்களோடு கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இது தவிர நிறைய குறும்படங்களை இயக்கியிருக்கிறார், குறும்படங்களில் நடித்திருக்கிறார். அருண்குமார் சேகரன் இன்றைய கலையும் காணமும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சந்திப்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். ஒரு வெற்றி கழுப்பில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அருண்குமார் சேகரன் அவர்களே. நடிகர், இயக்குனர், குறும்பட இயக்குனர், அதில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர். எப்போ ஆரம்பித்தது இந்த கலை வாழ்க்கை? அதுல வந்து எப்போ வந்து ஒரு விருப்பம் ஏற்பட்டு வந்தீங்க?
1: மேம், முதல்ல உங்க நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். இந்த கலைக்குள்ள வரணும் அப்படின்றது நாடகங்கள் தான் மேம் எனக்கு தோணுது. அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதான் முடிச்சிருக்கேன் நானு. காலேஜ் படிக்கும் போதே எனக்கு நாடகம் மேல பெரிய ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லா கிராமத்துல இந்த நாடகங்கள் திருவிழால டைம்ல போடுவோம். சோ அது நாடகங்கள் எல்லாரும் வயசானவங்க நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்களே தவிர இளைஞர்கள் பாக்குறது ரொம்ப ரேர். நான் உட்காந்து பாப்பேன். சோ எனக்கு அது மேல ஒரு பெரிய நாட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கும் போதே நம்ம அந்த கல்ச்சரல்லாம் வைப்பாங்க, ஸ்கிட் எல்லாம் பண்ணுவாங்க, காலேஜுக்குள்ள காம்படிஷன் நடத்துவாங்க, அதுல நான் சிலது பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். சோ எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஓகே, நம்மளுக்கு இதுதான் வருதோ அப்படின்னு ஃபைனல் இயர்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இதுதான் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு பெருசா ட்ரை பண்ணேன். பட் காலேஜ்ல ஓ நம்ம இதை பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த காலேஜ்ல போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பயங்கர கான்பிடண்டா போய் வேற ஒரு காலேஜ்ல பண்ண
0: தோத்துட்டேன்.
1: சோ இதுவும் நம்மளுக்கு வராது போலன்னு சொல்லிட்டு அடுத்து ஒர்க்குக்கு போயிட்டேன்
0: நானு.
1: அங்க போயிட்டு நாடகங்குள்ள கொஞ்சம் கனெக்டா இருந்தேன் அங்க. அதுக்கப்புறம் லோக்கல் சேனல்ல ஆங்கரா முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன்.
0: சரி.
1: அதுக்கப்புறம் அப்படியே அந்த இது போயிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போனேன். சென்னை போயிட்டு அங்க ஆங்கரிங்கா ஸ்டார்ட் பண்ண, மக்கள் தொலைக்காட்சியில தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் டிடி பொதிகை லைவ் ஷோ பண்ணிட்டு இருந்தேன்.
0: சரி.
1: டெம்பரரியா. அதுக்கப்புறம் நியூஸ் ஜே, அப்புறம் நிறைய நியூஸ் தொலைக்காட்சிகள்ல வேலை பார்த்தேன் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா.
0: அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து இன்னும் உங்களை வந்து கலைத்துறையோடு ஒன்றிக்க வைத்திருக்கிறது. இன்று ஒரு திரைப்படத்திற்கு இணை இயக்குனராகவும் நடிகராகவும் உங்களை உருவாக்கி இருக்கிறது அந்த
1: அனுபவம்.
0: ரொம்ப அருமை சொன்னீங்க. உங்களுடைய எப்படி ஒரு படிப்படியாக எங்க எல்லாம் வந்து வேலை பார்த்த அனுபவங்கள் வந்து நம்மை ஒரு இடத்துக்கு ஒரு புள்ளியில கொண்டு எப்படி நிப்பாட்டும் அப்படின்னு. ஏன்னா தொடர் முயற்சி வேணும், அதற்கான ஒரு பயிற்சி இருக்கணும், கூடவே வந்து அந்த துறையில ஒரு அதீத ஆர்வம் இருக்கணும். மூணு சேரும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்.
1: கண்டிப்பா மேம். ஆனா பட் சாதாரணமா விஷயங்கள் இங்க கிடைக்காது,
0: நடந்துராது.
1: ஏன்னா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு இங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்ல சென்னையில. நம்மளாதான் முயற்சி பண்ணோம். நான் 2 வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கேன்.
0: சரி.
1: ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா இந்த பின்னாடி படத்துக்குள்ள வேலை செய்யும், பின்னாடி நடக்கிறது, பேக்ரவுண்ட்ல ஹீரோ பேசிட்டு இருந்தாருன்னா பின்னாடி நடந்து போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன்.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா, கோவை.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: கோடி பண்பலை நூறுபிளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில்

0: சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள்.
1: உங்களுடைய முதல் படமான இந்த ப்ராமிஸ் ஏன் வந்து ஒரு ஆங்கில தலைப்போடு இருக்கிறது சொல்லுங்களேன்.
2: மேம், அதாவது இந்த ப்ராமிஸ் டைட்டில் மட்டும்தான் ஆங்கிலம்.
1: அதாவது
2: இந்த படம் ஃபுல்ல எல்லாமே சாங் பாத்தீங்கன்னா, மொத்தம் பாடல்கள் மொத்தமே ஆறு பாடல்களும் தமிழ்ல தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த பாடலாசிரியர்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கோம்.
1: பாலன்ஸ்,
2: ஆமா, தமிழ் வார்த்தைகள் மட்டுமே இருக்கணும், எனக்கு புரியணும், என்னோட ஊருக்காரங்களுக்கு புரியணும் அந்த வார்த்தைகள். சோ அதனால அவரு பாடலாசிரியர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு பாலான்னு சொல்லிட்டு, பட் அவரு கிட்ட நான் ஃபைட் பண்ணி தமிழ் தான். இந்த ப்ராமிஸ் ஏன் வச்சேன் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே இங்கிலீஷ் கலந்து தமிழ் தான் பேசிட்டு இருக்காங்க, கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சத்தியமா பண்ணு, சத்தியமா பேசு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாரும் யூஸ் பண்றதில்ல. இந்த ப்ராமிஸா சொல்லு பாக்கலாம் அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா?
1: ரொம்ப இயல்பாக சில ஆங்கில வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில தினசரி பயன்பாடுகள்ல பயன்படுத்துறோம். அது வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கணும், கேட்சியா இருக்கணும்.
2: கேட்ச், நீங்களே சொல்லிட்டீங்க, கேட்சா
1: இருக்கணும்.
2: அதனால அந்த ட்ரெண்டி கேட்சுக்காக ப்ராமிஸ்னு வச்சோம். அது இல்லாம இந்த படத்துக்கு அந்த கரு வந்து ப்ராமிஸ் தான்.
1: இன்னொரு ஒரு வார்த்தை வைரலா இருக்கணும் இல்ல?
2: எஸ், வைரல், வைரல் கண்டென்ட்டா இருக்கும்.
1: ஆமா,
2: சோ அந்த அந்த வார்த்தைக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து தமிழ் வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு. இல்ல, இந்த கதைக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த ப்ராமிஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம புரிய வைக்கிறதுக்காக இந்த வார்த்தையை யூஸ்
1: பண்ணுங்க. இதெல்லாம் இருந்தாதான் வந்து திரையரங்குல வந்து ஒரு வைப் கிடைக்கும் இல்ல, அதுவும் சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை கூட, ஒரு எல்கேஜி யூகேஜி கூட இப்படி செம்ம வைபா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதனால அந்த வைப்ரேஷன் வந்து இருக்கணும், அப்பதான் அந்த வைபோட இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி
2: இல்லன்னா நம்மள பூமர்ன்னுவாங்க, கிரின்ஜ்னுவாங்க.
1: அது வேற ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, என்ன இது பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி நீங்க எல்லாம் அப்படின்றாங்க. கேட்டா 2K கிட்ஸ் அப்படின்றீங்க. அப்படி ஆயிடுச்சு மொழியினுடைய வளர்ச்சி அப்படி சொல்றதா இல்ல என்ன சொல்றது?
2: மொழியோட வளர்ச்சி வந்து அட்வான்ஸா
1: போயிட்டு இருக்கு.
2: அட்வான்ஸா இதெல்லாம் பயன்படுத்தினாதான் அட்வான்ஸ்ன்ற மாதிரி புரிஞ்சுகிட்டு இருக்கு.
1: இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாதான் நம்ம வந்து அந்த ஒரு வட்டத்திற்குள் இருக்கிறோம், நம்ம வந்து அந்த அவங்களுடைய வட்டத்திற்குள் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
2: இல்லைன்னா ஒதுக்கிடும்
1: எல்லா இடங்களையும். அதுதான், இல்லைன்னா காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
2: கண்டுபிடிக்க
1: வருஷம் ஆகும்.
2: ப்ராமிஸ்ன்னு அப்படின்னு சொன்னா எல்லா எல்லா ஜென்சி கிட்ஸ்க்கும் சரி, 90s கிட்ஸ்க்கும் சரி, 70s கிட்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொன்னா கனெக்ட் ஆகுது. நான் போய் சத்தியம் சத்தியம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன்னு சொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு.
1: அப்படியா, இதான் இருக்குமா இருக்கும். அதனால வந்து உள்ள இருக்க பாடல்கள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது, தலைப்பு மட்டும் ஆங்கிலத்தில் பயன்படுத்த வார்த்தைகள் எல்லாம் வந்து புழக்கத்தில் இல்லாத, எப்படி சொல்லலாம், புழக்கத்தில் இல்லாத தமிழ் பதங்களை பயன்படுத்தும் பொழுது இது என்னவா இருக்கும் அப்படின்ற தேடல்லையும் நிறைய பேர் வந்து அதை தேடி போவதுண்டு. அது வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிரபலமாகவது உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு, அதை நீங்க யோசிக்கலாம்.
2: கண்டிப்பா, இதுக்கப்புறம் பண்ற படங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல எல்லாமே தமிழ்ல இருக்கணும் தான் முயற்சி பண்றேன். இந்த டைட்டில் வேற வழி இல்ல, சோ ஃபர்ஸ்ட் படம் பண்றோம் அப்படின்றதுனால ஒரு கேட்சா இருக்கட்டும்
1: அப்படின்னு வச்சிருக்கீங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நினைத்தது போல சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில், இந்த கால தலைமுறை மத்தியில் பிரபலமானால் மகிழ்ச்சி தான்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: பண்பலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள். இந்த துறையில்

0: ஒவ்வொருவரும் ஒரு ஒரு இலக்கோடு தான் ஒரு இடத்துக்கு வருவோம். நம்ம இது பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப மிக சுலபமாக நமக்கு அகப்படக்கூடியது என்ன துறை அப்படின்னா அது வந்து அந்த திரைத்துறை தான். ஏன்னா நம்ம நினைக்கிறத வந்து சில கதாபாத்திரங்கள் மூலமாக, கதைக்கரு மூலமாக ஈஸியா வெளியில சொல்லிக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
1: ஆமா மேம், எனக்குள்ள அந்த ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்றாங்க இல்லைங்களா, அதாவது 10th படிச்சுட்டு இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த வயசுல அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அதெல்லாம் லவ்ன்றதே கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஒரு கல்யாண ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த அதுக்கான இது வரணும் அப்படின்ற மாதிரி
0: கிடைக்கும்,
1: முதிர்ச்சி கிடைக்கும், ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். நான் சொல்றது அது பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் எனக்கு நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அதெல்லாம். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது யாரும் லவ் பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா அது எவ்வளவு வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படின்னு காட்டியிருப்போம்.
0: ஏன்னா அந்த முதிர்ச்சி கிடைக்கும்போது இந்த பிரிதல் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. ஆக மொத்தம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த முதிர்ச்சி தேவைப்படுகிறது. அன்பு வேறு, காதல் வேறு, நீங்க சொன்ன மாதிரி இன கவர்ச்சி வேறு அப்படிங்கறத சொல்லணும்.
1: அது அந்த அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல அந்த ஏஜ்ல வரதான் மேம் செய்வோம். அதுக்கான போக்கஸ் மட்டும் கொஞ்சம் மாத்தினா போதும். நம்ம என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல போகலாம், இல்ல வந்து நம்ம ஏதாவது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட வச்சு நோக்கி ஓடலாம். பட் இந்த ஏஜுக்காக, இந்த இனக்கவர்ச்சிக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணா அது இன்னும் லவ் பண்றதே பெரிய அச்சீவ்மெண்ட், சாதனைன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது அது இருந்தாதான் நம்ம சமுதாயத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்று இணைந்த மாதிரி நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். நம்ம இன்னும் கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டு எவ்வளவு பேர் லைஃப் எப்படி எப்படியோ போயிருக்கு. ஸோ அந்த அந்த பாதி இதெல்லாம் பார்த்து பாதித்த என்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் சினிமாக்குள்ள சொல்லணும். ஏன்னா நான் போய் ஸ்டேஜ் போட்டு சொல்லணும்னு வச்சுங்களேன், என்ன ஒருத்தம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். என்ன சொல்ல போனா அவங்களுக்கு எதிரான ஆள் மாதிரி என்ன பார்ப்பாங்க. ஸோ இது படத்து மூலியமா நம்மளால முடிஞ்ச கருத்துக்களை, கருத்துக்கள்ன்றத தாண்டி நடைமுறைய சொல்லணும். நான் கருத்து சொல்லல, நான் கருத்து சொல்லவும் வரல. எனக்கு அந்த நான் சொல்றது நடைமுறையில இப்படி இருக்கு, இப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஆயிடும்.
0: என்ன அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதியை சொல்றீங்க, ஒவ்வொரு எதிர்வில் உண்டுப்பா பாத்துக்கோங்க, இப்படி இருந்தா இப்படிதான் அப்படின்ட்டு.
1: அதான் மேம், அதை கொஞ்சம் அந்த ஏஜ்ல அதான் சொல்லுவாங்களா மேம், கோவம் வரும்போது ஒரு 10 வினாடி என்னங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஏஜ்ல நீங்க ஒரு ஒரு வருஷம் உங்களால, ஒரு 2 வருஷம் காலேஜ் போற வரைக்கும் நீங்க அந்த ஏஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா யூ பெட்டர் ஃபியூச்சர், பெட்டர் பர்சன், பெட்டர் பர்சன் கூட சொல்லலாம். இதை விட ஒரு பெட்டரான பர்சன் உங்க லைஃப்ல பாக்கலாம் அப்படி சொல்லுவாரு. சோ அதெல்லாம் இந்த திரையின் மூலமா சொன்னா, சினிமாட்டிக்கா சொன்னா அவங்களுக்குள்ள போகும்ன்றது என்னோட ஐடியா.
0: இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, சினிமாட்டிக்கா சொன்னா அப்படின்னு, அதுதாங்க வேணும் இங்க. ஏன்னா எதையுமே வந்து கூப்பிட்டு நம்ம பொறுமையா, நம்ம வந்து ஆதிகாலத்து அலங்கார மாளிகை மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி உட்கார வச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா இங்க வந்து எடுபடாது. எதையுமே வந்து நீங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை கூட இன்றைக்கு சினிமாட்டிக்கா சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: மண்வலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள்.
1: இன்னொரு விஷயமும் இதுல பதிவு பண்ணிருக்கேன் மேம், குடிக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது இப்ப குடிக்கிறது நான் சகஜமா ஆயிடுச்சு. அப்பா எல்லாம் ஒண்ணு உட்காந்து குடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்பா தம்பி தம்பிங்க எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் இப்ப அந்த விஷயத்த இந்த படத்துல சொல்லிருக்கோம். அப்பா பையன் கூட உட்காந்து குடிக்கிறாரு, ஆனா அவங்க அப்பா குடிய பார்த்துதான் இவன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். சோ அவங்க அப்பா ஒருவேளை அவங்க முன்னாடி குடிக்காம இருந்து இல்ல குடி தப்புடான்னு சொல்லியிருந்தா இவன் வாழ்க்கை இருக்க மாட்டான். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேம் இந்த டைம்ல இந்த ஜானர்ல சினிமால சொல்லுனா சரியா போய் சேரும் அப்படின்றதான்
2: சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமை. அதாவது அறிவுரை சொல்கிறவர்கள் முதல்ல அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கே அந்த தகுதி இருக்கிறது. அதை மறந்து நம்ம சரிசமமாக அவர்களோடு சேர்ந்து அந்த தவறை நம்ம செய்யும் பொழுது நம்ம அந்த தகுதியை இழந்துடுறோம் இல்லையா. நம்ம கூப்பிட்டு அவங்க வந்து அறிவுரை சொல்றதுக்கான ஒரு தகுதியை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கறத சொல்லிருக்கிறீங்க. ரொம்ப நல்ல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க அருண்குமார் சேகரன் அவர்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர்களுக்கு புரியும்படி இந்த கால சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு இளைய தலைமுறைகளுக்கு புரியும்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்க கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்புவோம்.
1: கண்டிப்பா மேம். ஏன்னா இந்த முறை இந்த டைம்ல நான் சொன்ன கதையில அதாவது இங்க நீங்க பாக்குற தெரிஞ்ச ஃபேமஸான மூஞ்சிகள் இருக்கு, விஜய் சேதுபதி, தனுஷ், இவங்களெல்லாம் வச்சு சொல்லியிருந்தா இன்னும் பெருசா பெட்டரா இருந்திருக்கும். பட் இப்ப நம்ம புது நியூ ஃபேசஸ் வச்சு சொல்றோம்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அடுத்த முறை முயற்சி பண்ணும்போது அவங்க யாரெல்லாம் எதிர்பார்த்து சொன்னா நல்லா இருக்குமோ அவங்கள வச்சு ட்ரை பண்ணும்.
2: அது கூட நம்ம அந்த வகையில நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இல்லையா. ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு இத வந்து இவங்கதான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு போக்கு வந்து இன்றைக்கு திரைத்துறையில இருக்குது அப்படிங்கறது சொல்றீங்க.
1: கண்டிப்பா மேம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம நியூ ஃபேசஸ் அதாவது புதுமுகங்களை வச்சு நம்ம சொல்ல முடியாது, சொன்னா கூட அவங்க பெருசா ரீச்
2: ஆகாது.
1: ரீச் ஆகாது. அதாவது மேம் நம்ம வந்து பெருசா இந்த சினிமா துறையில பெருசா வரணும் அப்படின்றதெல்லாம் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு கனவு மேம். ஆனா பட் என்னோட என்னன்னா நீங்க நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்னால முடிஞ்சது ஏதோ இந்த சமுதாயத்துல நடக்கிற சின்ன சின்ன நடைமுறைகளை அறிவுரையா இல்லாம நடைமுறையா சொல்லிக்கிட்டு இருக்கணும். அது என்னால முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது மக்கள் கையில இருக்குது.
2: நம்ம அழகான ஒரு கனவோட பயணிக்கிறீங்க அருண்குமார் சேகரன் அவர்களே. உங்களது அந்த இலக்கு வந்து நீங்க அடைகிறதற்கு கோடி பண்பலை 100.5 நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிங்க.
1: நன்றி.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள். கிராமிய வாசனை கலந்த படங்கள் அதெல்லாம் வந்து ஒரு சில இயக்குநர்களோட ஒரு சில காலகட்டத்தோட அதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ வரக்கூடிய படங்கள்ல வந்து நம்ம அந்த மாதிரியான காட்சிகளையோ அந்த மாதிரியான கதைகளையோ அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களையோ முக்கியமாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியறதில்ல. அது வந்து மாற்ற முடியுமா? அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தா வந்து எப்படி அதை வந்து நீங்க திரைத்துறையில ஒரு விஷயமா கொண்டு வர முடியும் சொல்லுங்க.
1: பார்வையாளர்கள் தான் மேம் இங்க டிசைட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிரைம் வந்து ரொம்ப கிரைம்னா இந்த த்ரில்லர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, லைக் பண்றாங்க.
0: அதாவது ஒரு காலத்துல வந்து படத்துல சில காட்சிகள் வன்முறை காட்சிகள்லாம் வந்ததுன்னா பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கணும், ஐயோ இதெல்லாம் பாக்குறதா பார்க்கவே முடியல அப்படின்னு. ஆனா
1: இன்னைக்கு படம் முழுவதும் அப்படிதான் பார்க்கிற
0: மாதிரி ஒரு சூழ்நிலை வரீங்க அப்படின்னு
1: ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் நடந்திருக்கு மேம். இல்லன்னா சொல்ல, கிராம படங்களும் வந்துகிட்டுதான் இருக்கு. அது கதைகளும் திரைக்கதையும் கரெக்டா இருந்தா கண்டிப்பா போய் மக்களிடையே சேருது. நிறைய படங்கள் ஓடி இருக்கு, நிறைய ஹிட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஜெனரேஷனும் எடுத்துட்டு தான் இருக்காங்க, ஆனா ப்ரொடியூசர் அதுக்கு வரமாட்டாங்க. கிராமத்து கதைகள் இப்ப தயாரிப்பாளர்கள் வரணும், கிராமத்து கதைகள் தயாரிக்கலாம். இல்ல இல்ல, 4 சாங் வேணும், கிளாமர் சாங் ஒண்ணு வேணும், 4 ஃபைட் வேணும், கொஞ்சம் ரத்தக்கரை அது எல்லாம் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே இருக்காங்க. இப்ப எல்லாம் யாரு கிராமத்து கதை பண்றாங்க? அப்படி பண்ணா கூட அது சரியா போகாது, பிசினஸ் ஆக்க முடியாதுன்ற ஒரு கவலை அவங்களுக்கு.
0: கமர்ஷியலா பண்ண முடியாது.
1: ஆமா,
0: இப்ப எல்லாமே வந்து பான் இந்தியா மூவி அப்படின்னு போயிட்டதுனால
1: போட்ட காசை நம்ம எடுத்தாகணும். ப்ராமிஸ் வந்து கிராமத்து கதை தான் மேம் பண்ணிருக்கேன். அதாவது என்னன்னா, ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சின்ன சிட்டிக்கு போயிட்டு இருக்கிற, டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு கதாநாயகன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு
0: கதாநாயகன் வந்து நீங்க தான்.
1: ஒரு மார்க்கெட்டிங் ஜாபுக்கு போயிட்டு வர ஒரு கதாநாயகன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணு. சோ அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, அவங்க லைஃப் என்னாச்சு அப்படின்ற மாதிரிதான் ஒரு
0: கொண்டு போறாங்க.
1: அப்படிதான் நம்ம கிராமத்து கதையை தான் பண்ணிருக்கோம்.
0: தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களே கதைகளே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் அருண்குமார் சேகரன் அவர்களே.
1: கண்டிப்பா
0: மகிழ்ச்சி, நிறைய சாதனைகளை நோக்கி பயணிங்கள். மாற்றங்கள் வந்து எதன் மூலமாகவும் உருவாக்கலாம், அதற்கு நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு துறை வந்து அதுக்கு சாத்தியப்பட்டு இருந்தால், அதுல வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்வது சுலபமாக இருந்தால் அந்த சாதனை சீக்கிரம் நிகழும்.
1: கண்டிப்பா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக

0: மாவட்டம் ஒடுகத்தூர். திரைப்பட இணை இயக்குனர் நடிகர் அருண்குமார் சேகரன் அவர்கள்.
1: விளம்பரங்களே பாக்குறோம் நம்ம. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் AI மூலமாக நிறைய விஷயங்கள், மனிதர்களை வைத்து எடுக்கக்கூடிய காட்சிகள், படக்காட்சிகள், பாடல் காட்சிகள், இதெல்லாம் வந்து AI மூலமா ரீப்ளேஸ் பண்றாங்க. அது மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து உங்களது படங்களில் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன காரணம் ரெண்டுக்கும்?
2: இல்ல மேம், அது நம்ம மண் சார்ந்து மனுஷனை சார்ந்துதான் நிறைய விஷயங்கள் பண்றோம். எனக்கு வந்து உணர்ச்சி வரகம் எப்படி சொல்லு, உணர்ச்சியும் அந்த அழுகையும் மனுஷங்கிட்ட இருந்துதான் வேணும். நான் வந்து எப்பயும் AI குள்ள போக மாட்டேன், CG தேவைப்படும். அதாவது சில விஷயங்கள் மறைக்க, சில விஷயங்கள் மாத்த சில இடத்துல தேவை. ஆனா AI வந்து நான் என் படத்துல கண்டிப்பா பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா மனுஷங்க, நம்ம வந்து எப்பவுமே மண் சார்ந்து மனுஷன் சார்ந்த விஷயங்கள் தான் பேச போறோம்.
1: உணர்வுகளோடு சிந்திக்கணுமே தவிர தரவுகளை மட்டும் வைத்து நம்ம எதையும் சொல்லிட முடியாதுன்னு சொல்ல வரீங்க.
2: ஆமா, அதுல பெருசா ஒரு பெரிய கனெக்ட் இருக்காது, உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது.
1: கண்டிப்பா.
2: இப்ப நம்ம AI மூலமா நிறைய படங்கள் வருது, ஆனா நிறைய அட்வான்ஸா என்ன சொல்ல போனா சொல்றாங்க அதுதான் ஃபியூச்சர்ன்றாங்க. பட் திரைப்படத்துல பயன்படுத்தலாம், ஆனா பெரிதளவுல பயன்படுத்தினா அந்த படம் தோல்வியில முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல ஒரு புரிதலோடு பயணிங்க. மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, அவங்களதான் வச்சு நம்ம எடுத்தா நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த புரிதலோடு பயணிக்க கோடை பண்பலை 100.5 வாழ்த்துகிறது அருண்குமார் சேகர். மீண்டும் சந்திக்கலாம். பல வெற்றி படங்களை எல்லாம் எடுத்து வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அதுல வந்து நீங்க சாதனைகள் பல செய்யும் பொழுது கண்டிப்பாக கோடை பண்பலை உங்களை சந்திக்கும் என்று வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த அவசரமான காலத்துல எதையுமே கவனிக்காம, எதையும் நிதானமா யோசிக்காம ஓடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு 30 செகண்ட் நம்ம பாக்குறதுக்கு பொறுமை கிடையாது. அப்ப நம்ம மனநிலை எப்படி மாறி இருக்கும் அதை யோசிங்க, அவ்வளவுதான்.
1: நிறைய இடங்கள்ல வந்து வேகம் வேண்டும், அதுல வந்து விவேகம் வேண்டும். எதையும் வந்து விவேகமாக யோசிச்சு முடிவு பண்ணோம் அப்படின்னா நிதானம் கிடைக்கும், அதுல தவறுகள் வந்து தவிர்க்கப்படும். அந்த வேகம் வந்து நிச்சயமாக தவறுகளை செய்ய தூண்டும். இன்றைக்கு வந்து நம்ம சாலைகளை பார்க்கக்கூடிய அநேக விபத்துக்கள்லாம் வந்து வேகத்தின் காரணமாகத்தான் அது நிகழ்கிறது. அந்த நிதானமின்மை, பொறுமையின்மை, சகிப்புத்தன்மையின்மை, இதெல்லாம் வந்து விபத்துக்களை ஏற்படுத்தும். அது வந்து சாலைகளில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அது நிகழும். அதனால எல்லாம் பொறுமையோடு செய்யுங்கன்னு சொல்ல வரீங்க. ரொம்ப நன்றி அருண்.
2: நன்றி,
1: நல்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நன்றி
1: நன்றி.

படும் திரை இசை பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை கேட்டு அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து பாடும் நிகழ்ச்சியாக பாட்டு பட்டாளம். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தான வாங்குன.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி.
3: தட்ஸ் ரைட்.
6: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே.
1: பாடல் பாடுறதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை உண்டு. உங்களுடைய பாடல் திறமைக்கான களம் தான் பாட்டுப்பட்டாலும். இன்றைக்கு வந்து இடைப்பட்ட வரிகளில் பாடல்கள் ஒளிபரப்பப்படும். அதனுடைய முதல் வரிகளை பாடி காட்ட வரணும்.
2: அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பாடலை ஒளிபரப்புவோம், அது ஒரு ஸ்டான்ஸாவாக இருக்கும். அதனுடைய தொடக்க வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு பாடணும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பாடணுன்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா
1: போதும்
2: கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் கூட ரெண்டு.

0: பாட்டு பட்டாளத்தில் வரணும்னா அறிமுகங்கள் வந்து 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற பொதுவான நிலைகள் எல்லாருமே 24 24 26, 290 330.
1: இந்த எண்கள் இருக்கின்றன, எல்லோரும் வாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
0: ஆமாம்,
1: திருச்செங்கோடு
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்களில் அமைந்திருக்கக்கூடிய அரங்கில்,
1: அரங்கில் 12ஆம் தேதி
0: ஞாயிற்றுக்கிழமை
1: ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களை பார்ப்பதற்காக. நாங்கள் அனைவரும் வரோம், நீங்களும் ஆவலாக வாங்க.
0: ஒரு வழி இல்லை, சிறப்பு தேடி வரும் பண்பலையில் இந்த பக்கம் கன்னியாகுமரிக்கும் இந்த பக்கம் பூப்பாறைன்னு சொல்லிட்டு
1: கேரளா,
0: ஆமாம், வண்டி பெரியார் பக்கமும் போயிட்டு வந்தாச்சு.
1: சரி, ஆமாம்,
0: அங்கே கொஞ்சம் பேரை பார்த்துட்டு வந்தாச்சு.
1: பார்த்தா எப்படி இருந்தது மக்கள் பூப்பாறையில் என்ன சொன்னாங்க?
0: நிறைய நம்மளுடைய நேயர்கள் தமிழ்
1: பக்கமில்,
0: ஆமாம்,
1: கன்னியாகுமரி
0: கன்னியாகுமரிலையும் நிறைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்த நேயர்கள் நம்மளை பார்த்துட்டு என்னங்க ஒரு அடையாளமே தெரியல உங்களை அப்படின்ற மாதிரி.
1: என்னங்க நானும் உங்களை போல சாதா இல்லை, இந்த மாதிரி தான் அங்கேருந்து வந்திருக்காங்க அப்போ வேற மாதிரி இருப்பாங்களோ, இல்லைங்க உங்களை விட கொஞ்சம் மோசமானவங்க தான் நாங்கள், எல்லாவற்றிலும் அறிவிலும் கூட உங்களை விட கொஞ்சம் குறைவானவங்க தான் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு இங்கெல்லாம் இருக்காங்க ரொம்ப அறிவாக இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க, நினச்சிக்கிட்டு தான் பல விஷயங்கள்லாம் அப்படி அப்படி முன்ன பின்ன போயிட்டுருக்கு இல்லையா? அப்படிலாம் இல்லை, சாதாரண மனிதர்கள் தான் நாமும் அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன்.
0: சொல்லியாச்சு,
1: அப்படிலாம் இருக்க மாட்டோம்.
0: இப்படி 12ஆம் தேதி வாங்க
1: வாங்க,
0: எல்லாருமே இருப்பாங்க
1: இருப்பாங்க, எல்லாரையும் பாருங்கள். இப்போ இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க வணக்கம்.
2: எங்களுக்கும்
1: சந்தோஷம்
2: தான்.
1: ஒரு பாட்டு கேட்டுடலாமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் இன்னைக்கு வரலாறு இயற்கை காலம் வழங்கி இருக்கக்கூடிய செய்தி. எதுவும்
0: நடக்கலாம்,
2: சரிங்க சார், எந்த பாட்டுனாலும் போடுங்க,
1: அவ்வளவுதான், கேளுங்க.

0: என்ன
1: எப்படி சொல்றீங்க?
2: இவ்வளவு எளிமையான ஒரு பாட்டுங்க.
1: பாட்டு பாடலுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: தெரியல.
1: நன்றி முருகனையா. அடுத்து வரக்கூடிய அன்பருக்கு ஒரு வணக்கத்தை வைங்க கார்த்தி.
2: வணக்கம், என்ன இப்ப வந்துட்டீங்க?
3: வணக்கம், தேனி மாவட்டம் அணப்பட்டில இருந்து நிவேதா பேசுறேன்.
2: அணப்பட்டியா அணக்கரைப்பட்டியா?
3: அணப்பட்டி.
2: அப்படி சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
2: நல்லா இருக்கும்.
3: உதய விழாவுக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
2: சொல்லிடலாம். நீங்க 12ஆம் தேதி வந்துறீங்க தானே?
3: நாங்க இங்க இருந்து கொள்ள தொலைவா இருக்கே.
1: நாங்களும் எங்களுக்கும் அதே தொலைவு தான். எங்களுக்கும் அதே.
3: ஒரு வண்டி அனுப்பிச்சுங்க, குரூப்போட வந்துடுறோம்.
1: இருக்கு இருக்கு, பஸ் இருக்கு பாருங்களேன்.
3: நாங்க
1: கூட ஒரு நாள் வந்து அறுத்து குடுக்கறோம். பெண்ண மோசம் போச்சு.
3: நீங்க இங்க வாங்க, நாங்க அங்க போய்க்கிறோம்.
1: அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பீட்ரூட் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிருங்க.
3: சரி,
1: ஒரு பாட்டு நாங்க ஒளிபரப்பி இருந்தோம், அது கேட்டீங்களா? என்ன பாட்டுன்னு?
3: பேசிட்டு
1: இருக்கீங்க, அதனால கேட்க முடியல. சரி, இப்ப என்ன பாடல் வருது அப்படின்னு

0: எங்க போகுது?
1: நீங்க சொல்லல நினைக்கிறேன், பக்கத்துல யாரோ எடுத்து கொடுத்த மாதிரில இருக்கு.
2: இல்ல இல்ல, நானா சொன்னேன்.
0: அப்படியா? அருமையான ஒரு பாடல்.
2: இது எப்பயும் கேட்டி தந்துறகா எஃப்எம்ல.
0: அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி நிவேதா, உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் பாட்டு பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
10: அன்னை டோரா செவிலியர் கல்லூரி, சேவா நிலையம், ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். 4 வருட BSc நர்சிங் பட்டப்படிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணம், நன்கொடை ஏதுமில்லை. உணவு உறைவிடத்திற்கு மிக குறைந்த கட்டணம். 1000-க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட மருத்துவமனைகளில் செயல்முறை பயிற்சி. உடனடி வேலை வாய்ப்பு. தொடர்புக்கு 9444-3-49244.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
12: புதுசுதான்.
11: எப்படி வாங்கின?
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
12: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலையா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
12: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கோடை பண்பலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
8: நேரம் 11:21. பண்பலின் 1.5 பட்டாளம்
9: இன்றைக்கு வந்து இடைப்பட்ட வரிகளில் பாடல் ஒளிபரப்பாகும். அதனுடைய முதல் வரிகளை கண்டுபிடிச்சு அழகா பாடணும்
8: அப்படி ஒரு விஷயம் இருக்கு.
9: ஆமாம், பாடணும்
8: பாடணும்.
9: அந்த அழகான்றத கொஞ்சம் சேர்த்துக்கலாம்,
8: இணைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
8: யார் பேசுறீங்க? சரிங்க,
10: எனக்கு
8: கேட்கல. இல்லை நல்லா இருக்கும். சாப்பிட்டா
10: சார்?
9: ஆ வணக்கங்க.
10: ஆ
9: தேனி பக்கம்லாம் மழை பெய்தாமே?
8: இசை கேட்டு கேக்கலாமா?

0: ராணியக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, விழுந்து விழுந்து.
1: முடியல அப்படின்றதையும் பாருங்களேன், சந்தோஷமா மகிழ்ச்சியோடு. பரவாயில்ல, நன்றி ராணிமா. புரியல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு பங்கேற்பாளராக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே போதும். ஒன்றும் வெற்றியெல்லாம் பெற வேண்டாம், நாங்கள் யாருன்னு தெரியும் உலகத்துக்கு, நாங்கள் ராணி தேனியே அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் வந்து நான் பங்கேற்போம் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வணக்கம்.
2: வணக்கம். மதுரை மாவட்டம் வேலூர் கோட்டமத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன்,
2: எனக்கு பழைய பாட்டாக வேணும்.
0: அப்படிதான் வேணுமா?
2: ஆமாம், புது பாட்டெலாம் இப்போ நான் கேட்குறதே இல்லை.
0: கேட்குறதே இல்லை, அதனால பழைய பாட்டே வேண்டும்.
1: போதும்,
2: கண்டிப்பாக
1: பழசு போதும், புதுசு ரொம்ப குழப்பறாங்க, குழப்பமாக இருக்கு. ஆமாம், சரி கேளுங்க.

0: இந்த மின்னிணிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அணி கண்ணே அணி பெண்ணே. வரிகள்லாம் தப்பா இருக்கும், மன்னிச்சுக்கங்க.
1: பாருங்க பாதி நிப்பாட்டிட்டீங்களே.

0: புது பாட்டுகள்லாம் அவ்வளவே தெரியும், பழைய பாட்டுனா நல்லா
1: படிச்சிருவேன். நல்லாவே படிச்சிட்டீங்களே.
2: இதுவும் பழைய பாட்டாகவே அவர் எடுத்துக்கல, இதுவும் புது பாட்டாகவே கணக்கில் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ராதாகிருஷ்ணன் ஒரு அருமையான பாடலை பாடியிருக்கிறீங்க. அந்த பாடல் தொடக்க வரிகளை கூட கேட்கலாமா நம்ம?
1: கேட்கலாம்.

0: ஜனகமேவோடனே அருமையான குரல்
1: குரல் மலேசியா வாசுதேவன் உடன் பாடியிருக்கிறாரு. ரொம்ப அழகான பாடல். இப்படி அழகாக பாடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க நீங்கள், வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் அழகாக பாடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு அழகான பாடலவே நம்ம கேட்டுக்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் பசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் பசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
5: சரி சரி சரி சரி சரி சரி.
1: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
6: நேரம் 11:31. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில்
7: பாட்டு பட்டாலம்
6: அருமையாக நிகழ்ச்சி
7: ஆழமாக இருக்குது.
6: பட்டாசாக கிளப்பிட்டுருக்காங்க நேயர்கள் வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஒரு சில பாடல்கள் கண்டுபிடிக்காமல் இருக்குது, இருந்தாலும்
7: பரவாயில்ல,
6: அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஒரு குற்றமாக நம்ம சுமத்த முடியாது. இந்த
7: காலகட்டத்தில் நான் வந்து அந்த ஒரு 80-90களிலேயே இருப்பேன். எங்கிட்ட நீங்கள் 2025 கேட்டீங்கன்னா
6: கஷ்டம்,
7: வாய்ப்புகள்
6: வாய்ப்புகள் இல்லை
7: இல்லை ராஜா.
6: நாங்கள்லாம் பழைய ஆளுங்க அப்படின்னா இல்லை, நீங்கள் பூ மருங்கல் அப்படின்றவாங்க எப்படி அந்த மாதிரி. இப்போ வந்து ஜென்ஜி அப்படின்றாங்க இல்லையா, அப்புறம் அதை தாண்டி இன்னொரு மக்களும் வந்துட்டாங்க கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க. அதனால் எங்களுடைய தலைமுறை இப்படி தான் இருப்போம், நாங்கள் வந்து அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்போம். அதுவும் ஆங்கில பாடல்கள் அந்த மாதிரி பாடல்கள் தான் கேட்போம், படிக்க மாட்டோம் முக்கியமாக அப்படின்ற மாதிரியான ஒரு தலைமுறைகளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள் பிடிக்கும்,
7: அடிதடியாக
6: அப்படியே பிடிக்கும். பழைய ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் அதில் பார்த்துக்க அந்த கவிதையாக ரொம்ப
7: அருமையாக
6: அந்த வரி அப்படின்ற கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் கலந்து கட்டி நம்ம அரவணைச்சு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய நண்பர் எந்த மாதிரியான பாடல்களை விரும்பி கேட்க காத்திருக்கிறாருன்னு தெரியல. வணக்கம்.
8: வணக்கம். நம் கோடை பண்பலை 100.5 உதயவிழ வாழ்த்துக்களோடு இணைவது கோவை மாவட்டம் கிழக்குக்கட மாவட்டம் மேகொண்டன் மலையிலிருந்து கிருஷ்ணவேணி மகாலிங்கம். ஐயா வணக்கம்.
6: நல்லா இருக்கு. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கோம். நீங்களா நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்.
7: கிருஷ்ணவேணி
8: ரொம்ப சந்தோஷம்.
7: கோவையில நிறைய சொன்னாங்க. கோவையினுடைய மாவட்டம், தாலுகா, ஊரு.
6: அவரு கிருஷ்ணவேணி மகாலிங்கம் தானே சொன்னீங்க?
8: ஆமாங்கய்யா.
6: அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மகாலிங்கம்?
8: கைத்தறி நெசவாங்கய்யா.
6: எப்படி ஒழுங்கா பண்றாரா? எப்படி
8: பண்றாருங்கய்யா? ரெண்டு பேருமே சேர்ந்துதானுங்க.
6: ரெண்டு பேருமே
8: அவங்க கொஞ்ச நேரம், நான் கொஞ்ச நேரம்.
6: அதான் இல்ல, உங்க அளவுக்கு அவர் பண்றாரான்றதுதான் என்னுடைய கேள்வி.
8: என்னோட அளவு விட கம்மியா தாங்க சார்.
6: அதுதான் அதேதான், அதுக்காக ரொம்ப கம்மியா பண்றாரு அப்படின்றதுக்காக கை நீட்டம் எல்லாம்
8: பண்ணிடக்கூடாதுன்றதுதான்.
6: அது இந்த காலகட்டத்துல எங்கெங்க எல்லாம் ஆண்கள் சார்பா பேசணுமோ அதெல்லாம் பேசி வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால கை நீட்டம் அந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் போயிடாதீங்க. பாவம் ஆண்கள் கொஞ்சம் அப்ராணியானவங்க.
7: பயந்து போயிருக்கோம்.
6: இப்ப உங்களுக்கான இசை கீற்று வருது, கேளுங்க, கேட்டுட்டு கண்டுபிடிங்க.

இன்னொரு முறை என முழுமையா கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் தொட்டு.

0: பாடல் பாட்டு
1: கேட்டீங்களா? கிருஷ்ணவேணி அம்மா
2: வரமாட்டேன்
1: வரமாட்டேந்து அப்படின்னு இங்க இருக்குங்க, வார்த்தையா தான் வரமாட்டேந்து, இல்லைன்னா ரொம்ப அழகா பாடிடுவோம் அப்படின்னு கிருஷ்ணவேணி அம்மா சொல்லிட்டு
2: பாடுறதெல்லாம் பாடுவாங்க ஐயா, ஞாபகம் வரலீங்களே.
1: அதுதான் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு வேற சொல்லுது. அதனால ஞாபக மறதி ஒரு இயல்புதான், நம்ம ரீல்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஞாபகம் வெளியில வரணும் அப்படின்றத மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த அன்பருக்கு வணக்கத்தை சொல்றோம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து லட்சுமி. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சார்?
3: கோவில்பட்டி லட்சுமி.
4: ஆமா சார். 27வது உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்களுக்கு நன்றி. வந்துருவீங்கல்ல?
1: வந்துருங்க. நீங்களும் திருச்செங்கோடு
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கக்கூடிய
1: வளாகத்துக்கு வந்துருங்க. வாய்ப்பு இருக்கா?
4: அதுதான்
1: சொல்றேன், நாங்க ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இப்ப பாட்டு, ஒரு பாட்டு நாங்க ஒளிபரப்பி இருந்தோம், என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க நினைக்கிறோம். என்ன பாட்டு அது?
4: மேகம் கருக்குது மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காத்து மழை காத்து. அந்த பாட்டு சார்,
3: அந்த பார்க்குது அதுல மட்டும் ஏன் ஒரு ஜெருக்காச்சு?
1: கொஞ்சம் இணைப்பு தான் சரியில்லை, மித்தபடி குரல் வளம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இணைப்பு லைட்டாக கொஞ்சம் உள்ளே போய் வெளியே வந்தனால அந்த மாதிரியான ஒரு ஜெருக்காச்சு. லட்சுமி, அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க, மகிழ்ச்சியமா, நன்றி.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: மணி 43
4: ஆயிடுச்சு.
3: ஆமா,
4: அதுக்குள்ள பாருங்களேன்,
3: இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. பாடல்களும் அழகழகா பாடுறாங்க,
4: நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு, நிகழ்ச்சியும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு வெளியில இருந்து சொல்லியிருக்கிறாங்க.
3: அப்படியா?
4: ம், யார் அந்த வெளியிலன்னு மட்டும் கேட்டுறாங்க, அதுவும் நம்ம ஆளுங்க தான். எது நல்லா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அவங்க அவங்க அங்க சொல்லிடுவாங்க, அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு, நீங்களே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும்ல, ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அதனால் அப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கோடை பண்பலை 105 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு பட்டாலும் ஒரு பாடலின் இடையில் வரக்கூடிய வரிகளை ஒளிபரப்புவோம். அதை கேட்டுட்டு அதை தொடக்க வரிகளை கண்டுபிடிச்சி பாடணும் அப்படின்றது தான் இன்றைய நீங்கள் பாட வரக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஒரு விதி.
3: விதி இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வாங்க.
5: வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
5: கார்த்திக் அவர்களுக்கும் கானல் மேனன் அவர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். புவனேஸ்வரி ரங்கராஜ், கரூர்.
3: புவனேஸ்வரி ரங்கராஜ், கரூர்.
4: கரூர் எப்படி இருக்கு?
5: கரூர் காத்தா இருக்குங்க.
3: காத்தா இருக்குதா? எல்லா பக்கமும் காத்தா தான் இருக்குன்றாங்க.
5: காத்தா இருக்குது, நம்ம எஃப்எம்ல இருந்து பாட்டா இருக்கு.
3: எப்படி டைமிங்ல ரைமிங்?
4: கரூர்னாலே கொஞ்சம் அப்படி இருக்கும். என்ன புவனேஸ்வரி அம்மா?
5: கண்டிப்பா
4: இருக்கணும். அலர்ஜி வர மாதிரியான உணவு பதார்த்தங்களை குறிப்பிடுறீங்க. நம்ம நான் கூட வேற இது மாதிரி நினைச்சேன். பாடல் பந்தி வைக்கிறோம் பாருங்க.

0: நான் கூட உண்மையிலே இந்த சிரிப்புலாம் இருக்காதேன்னு பார்த்தேன், ஆனால் நல்லா தான் இருக்கு. இந்த அப்புறம் அப்படின்றதும் வராதுல்ல.
1: ஆமாம், நல்லா அவங்களுடைய குரலை ஒத்தே இருந்தது.
2: நல்லா இல்லை
1: ஈஸ்வரி அம்மாவுடைய அந்த
0: குறுங்க பாடக்கூடிய நண்பர்கள் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி புவனேஸ்வரி அம்மா. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கார்த்திக் சாருக்கும் மேனன் சாருக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் சார், இரு நலமா சார்?
0: நல்லா இருக்கிறோம் குணசேகரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி. வந்துடலாம்ல நம்மளும்? எப்படி
3: சார் சொல்லுங்க, இந்த காத்து அடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேன்.
0: அதுதான் கேட்கல, இல்லாட்டி எல்லாமே சரியா
3: சார். அந்த ஒரு பாட்டு பெண்டிங் இருக்குல்ல, அந்த பாட்டை போடுங்க.
0: பாடிருங்க பாடிருங்க, அந்த பாட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல.
1: ஒளிவரப்ப சொல்றாரு.

0: குணசேகரன்.
1: ஆ சார், சொல்லுங்க சார்.
0: தேனிக்காரங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்ட கேள்வியே தேனிக்காரன் நானே தீர்த்து வைக்கிறேன்னு
2: வந்திருக்கிய
1: சார். இந்த காதல் மலையே, காதல் மலையே எங்கே சென்றாயோ,
0: இந்த ஆரம்பிச்சதெல்லாம் சரிதான். இல்ல இல்ல,
2: காதல் அப்படின்றது வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா காதல் மலையெல்லாம் இல்ல.
1: காதல்
0: புதுசா மெட் எடுக்கிறீங்களோ?
2: மெட்டு ஞாபகம் வரமாட்டேன். சரி, நம்மளே கூட சொல்லிடலாம் இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பன்மலை 105.

0: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பாட்டு பட்டாளத்தினுடைய நிறைவான தருணம்
3: வந்துட்டோம்.
2: ஆமாம் ஆமாம்
3: ஆமாம், இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையாக பாடினாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பாடல்கள் தான் கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் பெரும்பான்மையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல நல்ல பாடல்களும் கூட, அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லிட்டு
2: நிகழ்ச்சியிலிருந்து
3: விடைபெறுகிறோம்.
2: கே.எஸ். கார்த்திக்,
3: கானல் மேனன்,
2: நன்றி, வணக்கம் நேர்களே.
3: நன்றி நேர்களே.

கார்த்தி அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம, அதான் தாண்டி வந்தாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து மகளிர் நேரம் வர இருக்கிறது. படித்ததில் பிடித்ததை சொல்ல வாங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க நிர்மலா அசோக். இப்போ நாம் விடைபெறலாம்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இனிய வணக்கம் சகோதரிகளே. கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் இன்று படித்ததில் பிடித்தது. சகோதரிகளே, நல்ல அறிவையும் பண்பையும் கற்றுத்தரும் புத்தகத்தில் நீங்கள் படித்து தெளிவு பெற்ற கவிதைகள், வரிகள், சிறுகதைகள், சிந்தனைகள் போன்றவற்றை சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் வரலாம் இந்த எண்களில். அறிமுக சகோதரிகள் 24 24 24 மற்ற அனைத்து சகோதரிகளும் 24 24 26 24 24 29 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குமா? நீங்க?
2: நாங்க ரொம்ப சுகமா இருக்கோங்கம்மா.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா.
2: தமிழர் பண்பாடு கதையோட பேரு. அது வரலாற்று கதை, டாக்டர் கே சுவாமிநாதன் எழுதினது. அதுல வரலாறை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல வந்து மட்டும் சொல்லிருக்காரு, ஒரு தலைவி தன் கணவன் மீது போன்ற அன்பை வெளிப்படுத்தி எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவனையே அன்பு கண்ணா இருக்க விடுகிறானா, அதுக்கு பாடல் எழுதியிருக்காரு. இம்மை மாறி மருமையாய் என் கணவனை யானா செஞ்சே நேர்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வரி தான். கணவனோட சிறப்புகளை அத்தனை உயர்வா, நீ தான் என்னோட உயிர், நீ இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த உள்ளன்பு கொண்டு தன் கணவன் எங்க போனாலும் வெளிநாடுகள் சென்றாலும் அவரை வந்து வாழ்த்தி அனுப்புறதும், அவர் வந்த உடனே அவருக்கு அன்பு செலுத்துறதும், நல்ல உணவுகள் படைக்கிறது பெண்களுக்கு ஒரு பிரதானமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல
0: எழுதியிருக்காரு. அந்த கணவனுடைய வெளியே போயிட்டு வர அந்த கணவனுடைய முகத்தை திரும்ப நம்ம பார்க்க வரைக்கும் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒரு ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கும் இல்லைங்களா? எப்படா அவரை பார்ப்போம், எப்படா பேசுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? சரி, நன்றிங்கம்மா. இப்போ இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கங்கம்மா, நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்துலேருந்து நாகலட்சுமி நம்ம பேசுகிறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு படித்ததில் பிடித்தது
3: புக்கு பேர் பேராசைங்கம்மா.
0: பேராசை

0: எழுதினது. அதுல சொல்லியிருக்காரு பேராசையை பத்தி. பேராசை என்கிற தீ எவ்வளவு சின்ன கொடுத்தாலும் அடங்காத நாவுகளை தன்னிடம் கொண்டது. அது இன்னும் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கும். அழகான வீடு வேண்டும் என ஒரு சின்ன பொறியாக கிளம்பும். பிறகு ஊரில் தன்னுடைய வீட்டை விட அழகான வீடு எது இருந்தாலும் அது தனக்கே இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கும். பிறகு ஊரே தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை நோக்கி பயணிக்கும். திருப்தி வராத மனமே பேராசையின் கொட்டியாக இருக்கிறது. அதனால் தான் பேராசையுடன் இருப்பவர்கள் முகம் தடுகளிக்கும் அளவு தடுகளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: பேராசை பத்தி இப்படி எவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சாலும் ஆனா அந்த ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா, எல்லாருக்கிட்டேயுமே அந்த ஆசை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் வந்து அந்த ரொம்ப பேராசைப்படாதீங்க. பேராசை பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இணைப்பில் யாருங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க.
1: சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்?
2: மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையிலேருந்து சந்திரா பேசுகிறேங்க.
1: கோணப்பாதை எப்போ நேராகும்?
2: அது தெரியவே இல்லைங்க, எப்போ நேர் பாதை ஆகும்.
1: சரி பரவாயில்ல, நம்ம நேராக்கிடுவோம். சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: நல்லா இருக்கோம்மா. என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: நான் அன்பை பத்தி பேச போறேன். கண்ணதாசனுக்கு அர்த்தமுள்ள இந்து மதம். தலைப்பு அன்பு. எப்பொழுதும் அன்பு கொடுக்கும். இப்ப நீங்க கூட வணக்கம் சொல்லி அன்பு கொடுக்கணும்ல.
1: ஆமா,
2: அது மாதிரி எப்பொழுதும் அன்பு கொடுக்கும், ஒருபோதும் கேட்பதில்லை. அன்பு உள்ள இதை எப்போதும் இளமையோடு இருக்கும். உன் மனப்பாங்குதான் உன் உயர்வை தீர்மானிக்கும். அன்பு கொடுப்பவரையும் பெறுகிறவரையும் குணமடைய செய்கிறது. அன்பு என்பது முற்றிலும் செலவுகளால் சூழப்பட்ட உணர்ச்சி கடல். அன்பு என்ற பாஷையை ஊமைகள் பேச முடியும். எங்க அன்பு இருக்கிறதோ அங்க ஆண்டவன் இருக்கிறார். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். அன்பே சிறந்த தர்மம். மனசாட்சியே சிறந்த வழிகாட்டி. அன்பு பேச கற்று தரும். அன்பான சொல்லி நிதானம் சுகத்தை கொடுக்கும். கடன் அன்பை முறிக்கும். அன்பே சிவம். அன்பு இல்லாவிட்டால் உலர்ந்த எலும்புக்கு சமமாகும். அன்பும் அறிவும் இருந்தால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை.
1: கடைசியில திருக்குறளோடு முடிச்சிருவீங்க போலயே. மொத்தத்துல அன்பு, அதை கொடுத்துதான் நல்ல அன்பை பெற்றுக்கணும். சரி, நன்றிங்கம்மா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா, கோவை.
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
4: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
3: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
4: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
5: கோடை பந்தலை நூறுபள்ளியில் இன்று பிற்பகல் 1 PM தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரம். இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: யார் வந்திருக்கீங்க?
8: திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து ஹேமா பேசுறேன்.
7: ஹேமா, சொல்லுங்க. ஹேமா, படித்ததில் பிடித்தது கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
8: கவிதை சொல்றேன் மேடம்.
7: சொல்லுங்கம்மா.
8: அந்த புத்தகத்தோட பேர் வந்து முழு நிலவு ஒளியாக அப்படின்றது. துக்கம் எது அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை.
7: அது எழுதுனது யாருமா?
8: அருட்தந்தை அம்ப்ரோஸ்.
7: சரி, சொல்லுங்க.
8: இருந்தாலும் அவனுக்கு தூக்கம் இல்லை, இல்லை என்பதாலும் அவனுக்கு தூக்கம் இல்லை. காரணம் இது அவனுக்கு புரியவில்லை. அடுத்தவனை ஒப்பிட்டு வாழ்ந்தாலும்

0: அவனுக்கு இந்த அவல நிலை. அது கொடுப்பதுதான் அவனுக்கு பல சொல்லை. இருந்தால் பகிர்ந்து வாழ்ந்திடு, இல்லை என்றால் உழைத்து சேர்த்திடு. பகிர்வும் உழைப்பும் பங்காளிகள் நமக்கு. பக்குவமாய் அவர்களிடம் கை குலுக்கினால் துக்கம் போகும், தூக்கம் வரும். துரத்திய பயம் எரிந்து சாம்பலாகும்.
1: ரொம்ப அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னடா
0: மேடம், இப்ப நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஒரு ஆறுதலா சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா,
0: அது வந்து எப்படின்னா, நம்ம ஆறுதல் பெறுவதை விட அடுத்தவங்களுக்கு ஆறுதல் அளிக்கணும். பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய அன்பை அடைய விரும்புவதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும்.
1: அதுதான் நம்ம கிட்ட குறைவா இருக்கும் இல்லைங்களா? மற்றவங்கள்ட்ட இருக்க குறைய பார்க்கறத விட நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அதை பார்க்குவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் எப்பவுமே. இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம படிக்க படிக்க நம்மளே நாமளே மாற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? சரி, நன்றிங்க ஹேமா. இப்போ இணைப்பில் வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
2: அம்மா, திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை. ஜெயலட்சுமி பேசுறேன்மா.
1: ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது.
2: 27 மாசம் உதயவிழா வாழ்த்துக்கள்.
1: வாங்க அங்க வந்துருவோம்.
2: நன்றிமா.
1: வந்துடுறீங்களா நாமக்கல்?
2: ரொம்ப சந்தோஷம்.
1: என்னமா
2: இணைப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றிமா.
1: சரிங்க சரிங்க. அப்படியே எதுக்காக இணைப்பு கொடுத்துருக்கோம்னா, சரி நீங்க பேசுங்க.
2: நான் படிச்சதுங்கம்மா.
1: எப்பவுமே வந்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, அதுக்காக வேண்டிய இன்னைக்கா நம்ம இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு நமக்கு செய்வாங்க அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இல்லைங்களா? சரி, நன்றிங்கம்மா. இப்போ இணைப்பில் வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். நண்பகல் 12:18 ஆயாச்சு. யார் வந்திருக்கீங்க?
3: ராணி, திருச்சி மருதம்பட்டி மேடம்.
1: மருதம்பட்டி ராணி. சரிங்க, எங்களுக்கு ஒரு மருதம்பட்டி ராணி கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: மலர் தரசாவை பத்தி ஒரு கவிதை, பாட்டி நடிகர் பாட்டிப்பன் எழுதினது.
1: சொல்லுங்கம்மா.
3: கருந்தால் ஒரு குழந்தைக்குதான் தாயாக இருப்பாய், கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்குதான் தாயாக இருப்பாய், கருணை விட்டுதான் உலகிற்கே தாயான. இது அவங்க வரலாறுல இருக்கு, பிரிண்ட் பண்ணிருக்காங்க.
1: அந்த புத்தகத்தோட பேர் என்னம்மா?
3: அவங்க அம்மாவோட வரலாறு தான், மதர் தெரசா வரலாறு, வாழ்க்கை வரலாறு.
1: அது எழுதினவர் பார்த்தி பண்றீங்களா?
3: ஆமா மேடம், உதயவிழா வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: சரிங்க, நன்றிங்கம்மா. இப்ப கொடி பண்பலை 100.5 பாடல்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 PM தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: நெகிழி வானொலிகளில் வர்ணு ஜன படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்று படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்பில் வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
1: மேம், அருப்பூர்ல இருந்து இந்திரா பேசுறேன். மேம்,
0: இந்திரா எந்த ஊர் சொன்னீங்க?
1: அருப்புக்கோட்டை.
0: அருப்புக்கோட்டை.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு படித்ததில் பிடித்தது.
1: மேம், புத்தகம் பேர் தெரியாது, இருந்தாலும் இந்த வரி நல்லா இருக்கும், நான் சொல்றேன்.
0: எனக்காவது ஒரு நாள் நானும் அதை வந்து படிக்கும் போது அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா?
1: கண்டிப்பா மேம்.
0: சொல்லுங்க.
1: வாழ்க்கை ஒரு மர்மமான புத்தகம். நினைத்தாலும் நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது. எவ்வளவு முயற்சித்தாலும் நேற்றைய பக்கத்தை திருப்பி எழுத்த முடியாது. பிடித்தாலும் பிடிக்காவில்லை என்றாலும் இன்றைய பக்கத்தையே நீ படிக்க வேண்டும். அதாவது இந்த நொடி, இந்த நிமிஷம் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் மேம்.
0: ஆமா,
1: பெண்கள் குறிப்பாக அதுக்கு எதுக்கு பலவித போராட்டங்கள் அப்படின்றீங்க இல்லீங்களா? எல்லாமே இருக்கு மேம், போராடி வெற்றி பெறுவோம் மேம்.
0: ஆமா, நிச்சயமா வாழ்க்கை
1: சொன்னீங்க.
0: இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: தேனி மாவட்டம் நாகாட்சிபுரத்துல இருந்து நாகக்கனி பேசுறேன்.
0: நாகக்கனி அம்மா சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: அதாவது ஒரு கவிதை சோலை சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: மரமெனும் மாதரசி அப்படிங்கிற தலைப்புல, மண்ணுக்கு சொந்தம் எதுவென தேடி பார்த்து மதிமயங்கிய போது, கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டு கால் பதித்தவள் நீ. வஞ்சனையின்றி பழங்களை வாரி வழங்கும் உன்னை, எனக்கு வந்த சோதனை எத்தனை எத்தனை நெஞ்சு பொறுக்குதில்லையே. பெருகி போன வாகனங்களும் மனிதர்களும் தடையின்றி பயணிக்க, சாலையோர மரங்களோ காட்டுப்பகுதி மரங்களோ வாள் எடுத்து கண்டம் துண்டமாக்கிய கொடுமையை என்னவென்று சொல்ல. மனிதன் இல்லாமல் நாடும் இல்லை, மரங்கள் இல்லாமல் ஊரும் இல்லை. இயற்கை இட்ட விதை இமயமாய் வளர்ந்திருக்க, முகில் கூட்டம் மோதி மலையாய் பொழிந்துவிட, மனித மூச்சுட்டு ஆதாரமான உயிர் காற்றை உண்கின்றாய். ஒரே இடத்தில் நின்றிருந்தாலும், வாண்டொட்டு வாழ்ந்திருந்தாலும், மண்பற்ற மரமெனும் மாதரசியை என்றென்றும் காட்டிடுவோம். நல்லா இருக்குங்களா?
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. எப்ப படிச்சீங்க?
2: இது வந்து வார வாரம் ஒரு புக்ல வரும், ஏதாவது ஒண்ணு அதுல படிப்பேன்.
0: பொன்மொழிகள் அது இதுன்னு நிறைய கேள்விப்பட்டாலும் கேட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை நிச்சயமா மாத்தும். அந்த மாதிரி நிகழ்ச்சியில சாணக்கியர் பொன்மொழிகள் இதோ உங்களுக்காக. ஒருவன் உன்னை புறக்கணிக்கிறான் என்றால் அவனது உதவியே தேவைப்படாத அளவிற்கு நீ உயர்ந்து விடு. அமைதி என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அதுதான் வலிமையின் உச்சம். உன் இலக்கை அடைய தாமதமாகலாம், ஆனால் விடாமல் போராடு. வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக நம்பாதே, உன் நிழலும் இரவில் உன்னை விட்டு போகும்.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும்

0: தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கணேசன் அவர்களின் தெரிவில் விளம்பர காத்திருக்கிறது. 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
6: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டம் தேவி பேசுறேன்.
5: தேவி எப்படி இருக்கீங்க? ஒரு தேவி இன்னொரு தேவிக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்களா? சரி சொல்லுங்கம்மா.
6: புத்தக பேர் வந்து பாரதியாரின் கவிதைகள் மேடம்.
5: சொல்லுங்க.
6: எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாது, அவன் ஒரு நாள் உயரமாய் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இது கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
5: பாரதியாரோட கவிதைகளை படிக்கும் போதே நமக்கு ஒரு தனி உற்சாகம் வரும். நீங்க என்ன இவ்வளவு அமைதியா படிச்சிட்டீங்க?
6: நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: அதனாலயா? சரி, அதனால ரொம்ப அமைதியா போயிட்டீங்களா? இல்லையா? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
7: வணக்கம்,
5: பேர் சொல்லுமா?
7: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி. நல்லா இருக்கீங்களாக்கா?
5: நல்லா இருக்கோம் பாக்கியலட்சுமி. என்ன இவ்வளவு ஒரு தயக்கம் இன்னைக்கு?
7: கேக்கலக்கா, நீங்க பேசுறது கேக்கல.
5: கேக்கலையா? நான் பேசுறதா?
7: இப்ப கேக்குது, கேக்குது.
5: சரி சரி, நியூஸ் வந்துரும், அதுக்குள்ள நம்ம பேசி முடிக்கணும். டக்குன்னு சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? படித்ததில் பிடித்தது.
7: மலைத்துளிகள் புத்தகம் பேரு.
5: மலைத்துளிகள்.
7: ஆமா.
5: இப்ப எங்க கண்ணிலே வர மாட்டேங்குதே.
7: ராஜரத்னம் ஜோசப். அவர் எழுதியதுல பாத்தீங்கன்னா திறமை இருங்கக்கா, வாரே
5: பேஜ் அதுக்குள்ள காத்துக்கு மூடிடுச்சா.
7: துணிச்சலான பெண்கள். அதுல ஒருத்தவங்க பிரியாங்கிறவங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன்.
5: சொல்லுங்க.
7: சீகாயம் அடைந்தவர்களின் ஒருவர் பிரியா என்ற துணிச்சலான பெண் அதிகாரி. இவர் வந்து இந்தியாவில் முதல் பெண் தீயணைப்பு துணை மண்டல அதிகாரி ஆவார். சாதாரண தீ விபத்து என்றாலும் கூட சம்பவம் இடத்திற்கு சென்று விடுவாராம். தானே முன் வந்து தீயை அணைத்து போராடுவாராம். துணிச்சல் மிக்கவர். ஒரு முறை மேற்கு மேம்பாலத்தில் வெடிகுண்டு வெடித்து கட்டிடம் இடிந்த போது கூட இடுபாடுக்குள் அவரை நுழைஞ்சு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணாங்களாம்.
5: துணிச்சல் எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் வந்துடாது, ஆனா இருந்தாலும் துணிச்சலா இருக்கணும், இருக்கிறவங்கள பார்த்து நம்மளும் கத்துக்கணும் இல்லைங்களா? சரி, நன்றிங்கம்மா. கோடை பண்பலையின் 100.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தாா்.

0: அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத்துறைக்கு

தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவியளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடை பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடை பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடை பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித் குமார் 70 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்து ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணினி அமைப்புகளை சேதப்படுத்தவோ, தனிப்பட்ட தகவல்களை திருடவோ, அல்லது கணினியை தன் கட்டுப்பாட்டில் எடுக்கவோ வடிவமைக்கப்பட்ட தீங்கு விளைவிக்கும் மென்பொருளை நச்சு நிரல் அல்லது தீங்கு நிரல் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் மால்வேர் என்பர். இந்த நச்சு நிரலை பயன்படுத்தி நடத்தப்படும் தாக்குதலை நச்சு நிரல் தாக்குதல் என்கின்றனர். இவ்வகையான மின்வெளி குற்றம் பெருமளவில் நடைபெறுகின்றன. ஃபைல் எனும் கோப்பில் ஒட்டிக்கொண்டு அக்கோப்பை திறக்கும்போது மற்ற கோப்புகளுக்கும் பரவும் வகையில் உருவாக்கப்பட்ட நச்சு நிரலானது தீ நுண்மை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதனை வைரஸ் என்று சொல்கின்றனர். பயனரின் அனுமதியின்றி தானாகவே பல நகல்களை உருவாக்கி வலையமைப்பு முழுவதும் பரவும் வகையில் உருவாக்கப்பட்ட நச்சு நிரல் புழுக்கள் எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதனை வார்ம்ஸ் என்று சொல்லுகின்றனர். பார்ப்பதற்கு பாதுகாப்பான மென்பொருள் போல தோன்றி கணினியின் பாதுகாப்பை தகர்க்கும் நச்சு நிரல் ட்ரோஜான் எனப்படுகிறது. தட்டச்சு செய்யும் தகவல்கள்

0: மற்றும் கடவுச்சொற்களை திருடி பிறருக்கு அனுப்பும் நச்சு நிரல் உளவு நிரல் எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதனை ஸ்பைவேர் என்பர். இவை தவிர டைம் பாம்ப், லாஜிக் பாம்ப், ரேபிட், பேக்டோரியம் என்று பல நச்சு நிரல்கள் புழக்கத்தில் உள்ளன. பொதுவாக நச்சு நிரல் தாக்குதல்கள் பல்வேறு வகைகளில் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த நச்சு நிரல்கள் கணினி பயன்பாட்டு நிரல்களோடு இணைந்து அதன் செயல்பாட்டு வேகத்தை குறைக்கின்றன. சில வேளைகளில் அந்த கணினி பயன்பாட்டு நிரலை செயல்படாமலும் செய்துவிடுகின்றன. சில நச்சு நிரல்கள் கணினியுடன் இணைந்து கணினியை பயன்படுத்தும் போது கணினியை கண்காணித்து கணினியில் உள்ள தகவல்களை நச்சு நிரலை உருவாக்கி பரப்பியவர்களுக்கு பகிர்ந்து விடுகின்றன. இவ்வகையான குற்றச் செயல்கள் உலகம் முழுவதும் பெருமளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி கணினியில் உள்ள தரவுகளை முடக்கிவிடும் நச்சு நிரல் முடக்கச் செயலிகள் எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதனை ரேன்சம்வேர் என்று சொல்லுகின்றனர். இந்த நச்சு நிரல் தாக்குதலுக்கு உள்ளான முக்கியமான தரவு கோப்புகளை திறக்க ஹேக்கர் எனும் மின் தாக்குநர்கள் அதிக பணம் கேட்டு மிரட்டுவதுண்டு. பொதுவாக நச்சு நிரல்களை தடுக்க ஆன்டிவைரஸ் எனும் நச்சு நிரல் தடுப்பு மென்பொருள்களை பயன்படுத்த வேண்டும். இணைய பயன்பாட்டின் போது அறியாத இணைப்புகளை சொடுக்குவதை தவிர்க்க வேண்டும். கணினியில் நச்சு நிரல் தாக்குதல் ஏற்படும் நிலையில் கணினியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனும் இயங்குதளத்தை புதுப்பித்து கொண்டு நச்சு நிரல் தாக்குதலிலிருந்து மீள முடியும். எனவே நச்சு நிரல் தாக்குதலுக்குள்ளான கணினியை பலரும் இயங்குதளத்தை புதுப்பித்து மீண்டும் பயன்படுத்த தொடங்கிவிடுகின்றனர். இதனால் இந்த மின்வெளி குற்றம் குறித்து எவரும் மின்வெளி குற்றப் பிரிவில் முறையீடு செய்வதில்லை. மின் தாக்குநர்கள் பணம் கேட்டும் மிரட்டும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டோம் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே.

மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. இனி கேட்கலாம் காவிய கானங்களாய் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம்

0: ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நெஞ்சம் மினிக்கும் தேன் சுவை பாடல்களை கெடுத வழி விருப்பமாய் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திடும் நேரம் நம் கோடைப்பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சி உங்களோடு நான் கே எஸ் கார்த்திக். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 19, 1965 வெளிவந்த குழந்தையும் தெய்வம் திரைப்படத்திற்காக கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா ராஜலட்சுமி சுப்பிரமணியன்.

நெஞ்சில் நிறைந்த வெயில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. அக்டோபர் 31 1959 வெளிவந்த பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி சுசிலாவின் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரக்ஷிதா இவர்களின் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கின்றது பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriInTech 2026, இந்தியாவின் 24வது மிகப்பெரிய

0: விவசாய வர்த்தக கண்காட்சி. ஏழு அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறினா
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 7, 1961 வெளிவந்த பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக கே.வி. ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கொடைரோடு, ஏட்டு நாயக்கர் காலனி, சஞ்சய் வேல், சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா இவர்களின் விருப்பத்தில்.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: சமைச்சுடலாம்.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது பிப்ரவரி 9, 1962 வெளிவந்த நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக பி எஸ் ரங்காவின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி அனுமந்தன்பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோகப்பிரியா இவர்களின் விருப்பத்தில் ஒழிக்கிறது.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 1:24 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது ஜூலை 24 1970 வெளிவந்த தலைவன் திரைப்படத்திற்காக தாமஸ் இயக்கத்தில் சுப்பையா நாயுடுவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் பேக்கரி தெரு, ஜம்பை சங்கமேஸ்வரி, தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரி.

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடிப்பண்புள்ள 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் பிற்பகல் 1:31 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒழுக்கவிருக்கும் அடுத்த பாடல் July 1, 1960 வெளிவந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்காக பிரகாஷ்ராவ் இயக்கத்தில் டி.ஜி. லிங்கப்பாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி.எம். சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
6: வாழ்த்து தென்றல்,
7: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
8: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,

0: 2027 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
1: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
2: ஞாயிற்றுக்கிழமை
1: பிற்பகல் 2:30
2: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்த கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
1: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
0: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
2: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
2: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
1: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசுகிறேன். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு ரத்த கேன்சர் இருந்துச்சுன்னா எலும்பு மஜை ஃபுல்லாகவே கேன்சர் செல்லாக இருக்கும். மனுஷனில் இருக்கிற 206 எலும்புகளில் வந்துட்டு நடுவில் இருக்கிற பகுதி பேர் எலும்பு மஜைன்னு சொல்லுவாங்க. அந்த மஜை தான் நமக்கு இருக்கிற பிளட் செல்ஸை உருவாக்குற இடம். அந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுறதுனால கேன்சர் வந்திருக்கு. அந்த கேன்சரை அழிக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் கீமோதெரப்பி மாதிரியான ஊசி போடுவோம். ஆனால் சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டும் கம்ப்ளீட்டாக அந்த கெட்ட செல்லேருந்து விடிவு கிடைக்காது. அவங்களுக்கு நாங்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் உபயோகப்படுத்துகிறோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னென்னா, பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஒரு தனிமைப்படுத்தின ஒரு ரூம்குள்ளே போய் இருப்பாங்க. அந்த ரூமில் வந்துட்டு ரொம்ப க்ளீன் என்வாயர்மெண்ட்டோடு இருக்கும், ரொம்ப கம்மி ஜேர்ம்ஸ் தான் அதில் இருக்கணும். ஹை டோஸ் கீமோதெரப்பி கொடுத்து உடம்பில் இருக்கிற அத்தனை வெள்ளை மற்றும் செவப்பணுக்கள்லையும் நாங்கள் அழிச்சிருவோம், உருவாக்குற இடங்கள்லையும் அழிச்சிருவோம். ஒன்ஸ் அழித்தோடனே ஒரு வாரமோ ஒரு 2 வாரத்துக்கு கம்ப்ளீட்லி பாடியில் பிளட் செல்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன கிருமி, நார்மலாக நம்ம பாதிக்கிற அளவுக்கு இருக்கிற கிருமி கூட ரொம்ப சிவியராக பாதிப்பு ஏற்படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லான டெடிக்கேட்டடான ட்ரீட்மெண்ட் இது. நிறைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் ஒன்ஸ் அந்த 10 நாள் எந்த ரத்த அணுக்கள் இல்லாமல் அவங்க இயங்கிட்டாங்கன்னா, ஒரு 10வது நாள் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களில் இருந்தோ இல்லை சில டைம் பேஷண்ட் இருந்தே செல் எடுத்து அதை வந்துட்டு மாற்றி நல்ல செல்களை வந்துட்டு பிளட் ஏற்றுற மாதிரி தான், ரத்தம் ஏற்றுற மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றினோடனே அது போய் உக்காந்துக்கும் எல்லா எலும்பு மஜ்ஜையிலையும். ரிக்கவர் ஆகிறதுக்கு இன்னொரு 5 நாள் ஆகும். ஸோ இந்த 15 நாளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேஷண்ட்டை பார்த்தா தான் சக்ஸஸ் இருக்கும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணி

0: இவங்க 73 73 23 33 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் பிற்பகல் 1:42 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. உணஞ்சி நிறைந்தவர்கள் அடுத்தாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 29, 1970 வெளிவந்த எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்காக ஏ.சி. திரலோகச்சந்தர் இயக்கத்தில்

நேரம் பிற்பகல் 1:42 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. உணஞ்சி நிறைந்தவர்கள் அடுத்தாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 29, 1970 வெளிவந்த எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்காக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருச்சி பாரதிபுரம் அறிவொளி சீதாராமன் சேதுராமன் சங்கர் பாலாஜி இவர்களின் விருப்பத்தில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்த வயல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது May 28, 1976 வெளிவந்த மேயர் மீனாட்சி திரைப்படத்திற்காக மதுரை திருமாறன் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் திருக்காட்டுத்துறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீ சுதன். இவர்களுக்காக ஒலிக்கிறது பாடல்.

மேக முகில்களின் வழியே இசை பாடி வரும் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை.

திரைப்படத்திற்காக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அபிராமம், சையது ராஜா, சஹிரா பர்வின், சாகுல் ஹமீது. இவர்களுக்காக ஒலிக்கின்றது பாடல்.

0: அடிப்படை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: காற்று. நிலவு.
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: இசை.
2: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
3: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
4: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: சந்திரனும் சூரியனும்
5: நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒழிக்கவிருக்கின்றது. நவம்பர் 28, 1969 வெளிவந்த மன்னிப்பு திரைப்படத்திற்காக எம் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மான்விழி இவர்களுக்காக ஒழிக்கின்றது பாடல்.

இதுவரை நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை அரங்கேற்று நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: இனிய வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நேர்களே. இசையின் சாரலில் இதயத்தின் ராகங்களை மீட்டு மகிழவும் ரசனைகளை அள்ளி தந்திடவும் இணைகிறது 100.5 வென்றார் வந்தார்.

0: செந்தமிழ் நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் பங்கு பெற்று செந்தமிழை சரியான உச்சரிப்போடும் தூய தமிழ் சொற்களோடும் பேசி அசத்திய நேயரையும் 100.5 ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது விமர்சன கருத்துக்களை சிறப்பான முறையில் எடுத்துரைத்த நேயரையும் நிலையம் அழைத்து அவர்களுக்கு பிடித்த பாடல்களை அரங்கேற்றி மகிழும் நிகழ்ச்சியாக வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்பிக்க காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வட்டக்காடு சண்முகம் அவர்கள். வணக்கம் சண்முகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேம், வணக்கம்.
0: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: சிறப்பா இருக்குங்க, நல்லா அருமையா இருக்கு.
0: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
1: வந்ததே இல்லைங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஆமா, நமது 27வது உதய விழா சிறப்பு அழைப்பாளருக்கு அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: எந்த நிகழ்ச்சியில வென்றீங்க வந்திருக்கீங்க?
1: நான் கடிதத்துல வென்று வந்திருக்கேன்.
0: கடிதம், நிகழ்ச்சி குறித்த கடிதங்கள் எழுதியிருக்கீங்க சிறப்பான முறையில, எல்லா நிகழ்ச்சிகளையும் குறித்து இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: அப்ப எத்தனை வருஷமா ரேடியோ கேட்குறீங்க?
1: நான் வந்து 2002 ரேடியோ கேட்டிருக்கேங்கம்மா.
0: கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 26 வருஷத்துல என்ன வித மாற்றத்தை வந்து ரேடியோ உருவாக்கியிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில?
1: எனக்கு வந்து கல்வி வந்து படிக்கணும்னு கொஞ்சம் ஆர்வமே இல்லாமல் இருந்தேன். நான் பண்பலை கேட்டதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் படிப்புக்கு உண்டான முக்கியத்துவத்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னுடைய குருவாக இருக்கிறதே பண்பலை தான். பண்பலை தான் என்னுடைய குருவாக இருந்தது. நான் அதில் வந்து தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி வாழ்க்கை வரை எனக்கு மிகவும் ஒரு குருவாக இருந்ததே நம்ம பண்பலை தான்.
0: எப்போவுமே உங்க கூடவே உறுதுணையா இருந்திருக்கு இல்லையா? படிங்க சண்முகம், படிங்க சண்முகம் அப்படின்னு உற்சாகப்படுத்திருக்கு.
1: கண்டிப்பா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: இப்போ வந்து எனக்கு பிடித்த பாடல் வந்துங்க கன்னி பருவத்திலே என்ற படத்திலிருந்து நடையே மாத்து.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாமா.

0: பொண்ணு கிழக்க போற இலாட்டம்மா கொடுதி நாக்கு
1: பூத்து போகும் பண்ணாரி அம்மன் சொன்ன நின்னாக்க வளையில் ஏதாச்சும் பண்ணி பருவத்தில் கொடுதி நாக்கு

0: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். அதாவது நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு கடிதங்கள் எழுதி நீங்கள் வந்திருக்கீங்க. எந்த நேரத்திலிருந்து எத்தனை மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் கேட்பீங்க?
1: நிகழ்ச்சி வந்துங்கம்மா நான் காலையிலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிருவேங்க. வீட்டில் தண்ணி எடுக்கும்போது நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். எங்கள் அம்மாவெல்லாம் எதுவும் திட்டவெல்லாம் மாட்டாங்க. வேணா பண்பலை வந்து நம்ம எல்லா குடும்பத்தோட ஒன்றி போயிடுச்சு. காலையில் தண்ணி வருது, தண்ணி பிடிச்சிட்டு துணி துவைக்கலாம்
0: செஞ்சுருவீங்களா?
1: தண்ணி எடுக்கும்போது துணி துவைக்கிறது மற்ற அது அம்மாவுக்குள்ள உதவியாக இருந்துட்டே பண்பலையும் கேட்டுக்கலாம். ஏன்னா காலை இவங்களுக்கு சுகமான காலை நிகழ்ச்சியெல்லாம் வந்து பல் சுவை தகவல் நிறைய குட்டி கிடக்கு, அதனால சிறப்பாக இருக்கு. அதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்போ அழகாக என்ன பண்ணலாங்க,
0: தன்னால ஒளிபரப்பக்கூடிய பாடல்களை கேட்டுக்கிட்டே உங்களுடைய வேலைகளை உற்சாகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிதானே?
1: கண்டிப்பாங்க. இதனால வந்து
0: ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க இடத்துல ஒரு 10 வேலை சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்.
1: நம்ம மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கறதே நம்ம பண்பலை தாங்க.
0: அம்மாவுக்கு வேற எந்த வகையிலலாம் உதவியாக இருப்பீங்க?
1: அம்மாவுக்கு வந்து மேக்ஸிமம் வேலைக்கு போவாங்க, ஹெல்ப் முன்ன காலை
0: வேலை செய்கிறாங்க.
1: அம்மா வந்து விவசாயம் தான், விவசாய கூலி வேலை தான் போகிறாங்க.
0: என்ன போட்டிருக்கீங்க விவசாயத்தில்?
1: இல்லை எங்கள் கூலி வேலை தாங்க.
0: கூலி வேலை
1: பருத்தி எடுக்க போவாங்க, அங்கே களை எடுக்க போவாங்க. இது நிறைய வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு நேரத்தில் போகிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ பிரேம்ஜி ராம்ஜி இப்போது 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலைக்கு கொஞ்சம் நேரத்தில் போவாங்க. அப்போ அந்த சமையல் செய்கிற வேலை கூட நான் கண்டிப்பாக செய்வேன்.
0: பரவாயில்லையே. அப்போ சண்முகம் கைப்பக்குவத்தில் எந்த சமையல் நல்லா ருசியாக இருக்கும்?
1: இருந்தாலும் எல்லா சமையலும் நல்லா பண்ணுவோங்கம்மா.
0: எல்லாமே பண்ணுவேன். ஆமாம், வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி
1: கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம பண்பலை கேட்கும்போது நமக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் பதட்டத்தில் இன்னொன்னுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: உங்களுக்கு பதட்டம் போகணும், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களை பிடிச்சி இழுத்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ குறைஞ்சிருச்சா?
1: இல்லை பதட்டம் இல்லை இல்லைங்கம்மா,
0: இப்போ இல்லை. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்போ வந்து சின்ன வீடு படத்திலிருந்து அடமுள்ள
0: அப்படிங்கிற பாடல்.
1: ஆமாங்க,
0: எழுதியே கொண்டு வந்துட்டீங்க. இந்த பாடல்கள்லாம் நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு.
1: ஆமாம், நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, இந்த பாடல் யாருக்காக?
1: இந்த என்னுடைய நண்பன் பிரதீப் மற்றும் விஸ்வநாதனுக்காக இதை ஒளிபரப்பு.
0: நண்பர்கள் பேரை சொல்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க, அது பேப்பரை திருப்பி விட்டு வாசிக்கிறீங்க. சரி, எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம்.

0: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். வலம் வந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். அதாவது இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்கும். அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னது?
1: எனக்கு திறமைன்னு சொல்ல போனால்,
0: நல்லா பாடுவீங்களா, நல்லா ஆடுவீங்களா, நல்லா சமைக்குவேன்னு சொல்லிட்டீங்க, அது இல்லாமல் வேற என்ன?
1: என்னுடைய திறமைகள் பார்த்து புத்தகம் நிறைய படிப்பேங்கம்மா.
0: சரிங்க,
1: புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப இருக்கு. அது ஒரு மூச்சு மாதிரி.
0: இது வரைக்கும் எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க?
1: எனக்கு மேக்ஸிமம் அதிகமாக ஒரு 50 புத்தகம் மேலே படிச்சிருக்கேங்கம்மா.
0: படிச்சிருக்கீங்க.
1: ஒரு இல்லம் தேடி ஒன்று நூலகம் மாதிரியே வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கெல்லாமே ஒரு சிறப்பு என்னென்னா, எங்கள் ஈரோடு அப்படின்னாவே பெரியார் மண். அது மட்டும் கிடையாதுங்க, நாங்கள் புத்தகத்தை ஒரு திருவிழாவே கொண்டாடுற ஒரு ஈரோடு.
0: புத்தக திருவிழா இப்போ வரப்போகுது இல்லைங்களா?
1: ஆமாங்க. அந்த திருவிழாவில் நாங்கள் சிறப்பாக கலந்துக்கிட்டோம். கலந்துக்கிட்டு எங்கள் ஊர் மக்களும் எல்லோரும் கலந்து அங்கே இருக்கிற பள்ளி குழந்தைகளோடு நாங்களும் போய் புத்தகத்தை வாங்கி

0: அப்படி வந்த இதுதான்
1: ஒரு பழக்கம்
0: பழக்கம்.
1: சமீபத்தில் என்ன புத்தகம் படிச்சீங்க?
0: சமீபத்தில் மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு புத்தகம்.
1: அதில் ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு.
0: அதில் தகவல்னா உழைப்பு தான்,
1: உழைப்பு
0: முக்கிய ஒரு குறிக்கோள் அப்படி இருக்கு சொல்லலாம். அடுத்ததுங்க வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறாங்க.
1: ஆமாம், ஏன்னா உழைக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை, படிக்கிறதுக்கும் வயசு ஒரு தடை இல்லை.
0: தடை இல்லை, அது அந்த கருத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு நல்லா பிடிச்சி அந்த நல்ல ஒரு நல்லா இருக்குது இந்த புத்தகம்.
1: புத்தகங்கள் அப்போ எப்படி காலையில் காலையில் ஒரு புத்தகத்தை எடுத்தீங்க அப்படின்னா நைட்டுக்குள்ளே படித்து முடிச்சிருவீங்க.
0: கண்டிப்பாக முடிச்சிருவோம். அப்புறம் இன்னுமா இப்போ புதுசாக வந்த நம்ம கோபிநாதருடைய நாலு இன்ட்டு 3 அது 13 அப்படின்ற ஒரு புத்தகங்க. அந்த புத்தகம் ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
1: வாங்கியிருக்கீங்க? ஆமாம், படிக்க ஆரம்பிக்கணும்.
0: ஆமாம், ஏன்னா அதுக்கு
1: வேலை பார்க்குறீங்க சண்முகம் நீங்கள்?
0: நான் வந்து இங்கே பஞ்சாயத்தில் வாட்டர்மேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: அப்போ எத்தனை மணிக்கு போவீங்க வேலைக்கெலாம்?
0: காலையில் 5 மணிக்கே போய் தண்ணி எடுத்துட்டுருவோம். எடுத்துட்டுனா டேங்க்கு ஃபில் ஆயிரும். 6 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணோம்னா குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு போகிறதுக்கு சரியாக அந்த தண்ணியை போய் சேர்ந்துடும்.
1: சரி சரி, அப்போ வேலையை முடிச்சுட்டு வந்து மீதியை வந்து புத்தகம் படிக்கிற வேலை தான்.
0: நான் வீட்டு வேலை பார்ப்போம்.
1: வீட்டு வேலை அம்மாவுக்கும் செஞ்சு கொடுப்பீங்க, இந்த வேலையும் பார்ப்பீங்க, அப்படிதானே? என்ன பாடல் கேட்கலாம்?
0: அடுத்தது பத்திரகாளிங்கிற ஒரு படம். அதை பற்றியில் கேட்டேனே அங்கே, அதை பார்த்தேனே இங்கேங்கிற ஒரு பாடலை.
1: அப்படியா?
0: ஒளிவரதான்
1: இவ்வளோ இத்தனை வருஷமாக வந்து பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அங்கே, அதாவது ஈரோடு அந்தியூரில், இப்போ கேட்குறதுக்காக கொடை பண்பலைக்கு வந்திருக்கீங்க, அப்படிதானே?
0: கண்டிப்பாங்க.
1: சரி, இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
2: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
9: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
8: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கொடைப்பன்மலை நூறுபுள்ளியில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான அலைவரிசை 100.5 கொடைக்கானல். வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து ஈரோடு அந்தியூர்ல இருந்து சண்முகம் வந்திருக்கீங்க. வட்டக்காடு சண்முகம், வட்டக்காடோட என்ன சிறப்பு என்னது?
1: அது வந்துங்க ஒரு இயற்கை அமைந்த ஒரு கிராமம்.
0: சரி.
1: அது அருகில் வந்து வரட்டப்பள்ளங்கிற ஒரு நீர்த்தேக்கம் இருக்கு, அதனால விவசாய பூமி,
0: அதனால வட்டக்காடு. இப்போ இங்கே கொடைக்கானலுக்கு நைட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ காலையில் வந்ததுக்கப்புறம் என்ன இடங்கள்லாம் சுற்றி பார்த்தீங்க?
1: அங்கே ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு நல்ல ஊர், போய் பார்த்தேங்க. ஒரு முருகன் கோயிலுக்கு போனோம், ஒரு பேர் மறந்துருச்சு,
0: புதுசாக வந்ததுனால
1: பூம்பாறை. ஆமாம், பூம்பாறை. ஓகே, பூம்பாறைங்களா?
0: கோவில் தரிசனம்.
1: ஆமாங்க, சிறப்பாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நேச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து.
0: நாங்கள்
1: ஒரு 2 மணி நேரம் நானும் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா சிறப்பாக அந்த என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்த. நல்லா இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் காலை உணவு எப்போ எனக்கு

0: பூம்பாறையா?
1: ஆமாம், பூம்பாறை. ஓகே,
0: பூம்பாறைங்கம்மா. முருகன் கோவில் தரிசனம்.
1: ஆமாங்க,
0: அப்புறம்
1: சிறப்பாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நேச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நானும் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா சிறப்பாக அந்த என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்த. நல்லா இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு காலை உணவு, இப்போ எனக்கு ரொம்ப இயற்கை உணவு பிடிக்கும். அப்புறம் நம்ம கேரட் வாங்கி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக
0: இருக்குது. ஆமாம், இனிப்பாக இருக்கும். ஆமாம்,
1: கண்டிப்பாக யார் வந்தாலும் காலையில் கேரட் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கணும். பட் இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கு.
0: சரி சரி, இப்போ புத்தகம் படிக்கிறதுலையே ஒரு தலைப்பு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அந்த தலைப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்போம். நீங்கள் படிக்கிற புத்தகம்லாம் ப்ளீஸ் இதை வாங்காதீங்க, இந்த புத்தகத்தை படிக்காதீங்க, இது என்ன தலைப்புகள் அப்புறம் சொல்கிறீங்க. 4x3, 4x3 12, 12 இல்லைங்க 13 அப்படின்லாம் வித்தியாசமாக சொல்கிறீங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். என்ன இது திடீர்னு என்ன இப்படி போட்டிருக்காங்க, 4x3 12 தானே, இது என்ன 13 வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படி நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை வாசித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: ஆமாம், அது என்னங்கம்மா, அதாவது 4x3 12, ஆனால் இரு பேர், ஆனால் 13 எழுதின கோபிநாத் ஐயா என்ன சொல்கிறாருன்னு அதில் எல்லாமே மாற்றி யோசிங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் பழமை என்று இருக்காதிங்க, பழையன கழிதல்
0: மாற்றி யோசிச்சு வாழுங்க.
1: ஏற்கனவே நம்ம பழைய இது சொன்னதாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும், அப்படிதான் நம்மளுடைய கொள்கை இருக்கு. தமிழுடைய கொள்கை அதுதான். அது சிறப்பாக இருக்கு, அந்த புத்தகம் நல்லா இருக்கு, நிறைய தகவல் இருக்குங்க. அது போல ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள் நீங்கள் கேட்டீங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுமை தான், எல்லாமே 2 வரிகள் 3 வரிகள்.
0: வாங்காதீங்கன்னு சொல்லும் போதே வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடும் இல்லை,
1: ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக தூண்டுதுங்க அந்த புத்தகம்.
0: சரி,
1: சிறப்பான புத்தகங்க.
0: அதாவது எந்த நிகழ்ச்சி குறித்து நீங்கள் வந்துட்டு கடிதம் வந்து அதிகமாக எழுதுவீங்க?
1: எனக்கு பிடித்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கலைப்பயண நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி. ஏன்னா தமிழருடைய பண்பாடுன்னு பார்த்தா, அதாவது தமிழருடைய கலைன்னு பார்த்தா இயல் இசை நாடகம்.
0: இதில்
1: ஆமாம், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நாடகம். ஏன்னா அந்த நாடகம் ஏன் சிறப்பாக இருக்குன்னா, நாங்கள் எங்கள் ஊரில் தொடர்ந்து நாடகம் போட்டிருக்கோம்.
0: எங்கள் நீங்கள் ஒரு நாடகம் நடிக்கிறா?
1: கண்டிப்பாக. ஆமாங்கம்மா,
0: எங்கள் 20 வருஷமாக நடிச்சிட்ருக்கீங்க?
1: நான் 22 வருஷமாக நடிச்சிட்டே
0: இருக்கேன். 22 வருஷமாக. என்ன கதாபாத்திரத்தில் வந்து அதிகமாக நடிப்பீங்க?
1: எனக்கு முதல்ல ஒரு துணை கதாநாயகனாக நடிச்சுங்க.
0: சரிங்க,
1: அதில் ஒரு 10 வருஷம் நடித்தோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி காமெடின்னு நடித்தோம், அதாவது நகைச்சுவை நடிகராக நடிச்சிட்டோம். அதான் இப்போ இந்த ஆண்டு வரை கூட நகைச்சுவை நடிகர் தான். இருந்தாலும் ஃபைனலாக சரி, இந்த கடைசி ஆண்டுகள் நான் அதை நடிக்க முடியல, அதை நகைச்சுவை நடிகராக நடிக்க முடியலைங்க. அப்போ ஒரு ஜென்ரலான ஒரு தோற்றத்தில் இருந்தோம், குணச்சித்திர
0: தோட்டத்தில் வேடத்தில் நடிச்சிங்க.
1: அது நல்ல ஒரு நடிப்பு. அதில் என்ன
0: எல்லாரும் பாராட்டி பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க?
1: ஆமாங்க, கண்டிப்பாக.
0: என்ன பரிசு வாங்கினீங்க?
1: இல்லை, பரிசெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு எங்கள் ஊர் திருவிழாவுக்காக நாங்கள் பண்ணுறோம்.
0: திருவிழாவுக்காக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறீங்க?
1: ஆமாங்க, நாங்கள் ஏன்னா எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே அவங்களே நடித்து அவங்களே கதை எழுதி அப்படி நடிக்கிற நாடகம் தான், ஒரு மேடை நாடகம் தான். ஆனால் இந்த மேடை நாடகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஊக்குவிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைப்பயணம் தான். ஏன்னா அதில் வந்து கலைப்பயணம் ஒரு எல்லா நாடக கலைஞர்களுக்கு
0: ஒவ்வொரு விதமான கலைஞர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பிட்டுருக்கோம். அதை கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து வந்திருக்கு இல்லைங்களா?
1: கண்டிப்பாக, எங்கள் கிராம இளைஞர்கள்லாம் அந்த நிகழ்ச்சி ரொம்ப விரும்புவாங்க. அதாவது ஒரு யதார்த்தமான, நீங்கள் பெரிய பெரிய ஆட்களோட நேர்காணலாம் கிடையாது, அந்த நிகழ்ச்சி பண்பலையினாவே ஒரு யதார்த்தமான ஆட்களை தான் நான் சந்திக்கிறாங்க. என்ன சந்திக்கிறோம்னு சொல்லலாம்,
0: மக்களுமே வந்து கேட்கணும், ரசிக்கணும், அவங்களுக்கும் அந்த சொல்லக்கூடிய செய்திகள்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு பண்பலை வந்து ஒரு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு எல்லாரையும்.
1: கண்டிப்பாங்கம்மா, அந்த அது போல மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்.
0: அது என்ன நிகழ்ச்சி?
1: வெளியே வராத வெளிச்சங்கள். அந்த வெளியே வராத வெளிச்சங்களில் அமுதா மேடம் அவதான், அவங்களும் அப்படித்தான் நல்லா சிறப்பாக இதில் தந்திருக்காங்க.
0: சரிங்க, ஆனால் உங்களுடைய அந்த பேச்சு எப்படின்னா அவங்களும் அப்படி தான், இவங்களும் அப்படி தான். சரி, அது கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்போ வந்துங்கம்மா முந்தானை முடிச்சுங்கம்மா. இந்த படத்தில் விளக்கு வச்ச நேரத்தில், ஏன்னா ஒரு மாலை நேரத்தில் ஒரு நல்ல, ஏன்னா நான் கிராமத்தோடு ஒன்றி வாழ்ந்து ஆளு, இந்த பாட்டு கேட்கலாங்கம்மா.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்.
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
5: 4:30

0: கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
1: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டக்காடு சண்முகம் அவர் கூட தான் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், 22 வருஷமாக நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு வசனம் எங்களுக்காக பேசுகிறீங்களா? இல்லையா, திடீர்னு வர மாட்டேங்குதா உங்களுக்கு?
3: கண்டிப்பாங்க.
2: சரி, நகைச்சுவை சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதையும் பண்ண மாட்டிங்களா? வேண்டான்றீங்களா? சரி, ரொம்ப தயக்கப்படுறீங்களே. சரி, இப்போ இந்த 22 வருஷத்தில் நீங்கள் நடித்த அந்த நாடகங்கள் பேரையாவது சொல்லுங்கள்.
3: கண்டிப்பாங்கம்மா. அதாவது எங்கள் மக்களுக்கு இப்போ கேட்டிருப்பாங்கம்மா, கண்டிப்பாக யாருங்கன்னா எங்கள் இப்போது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எல்லாமே கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொன்னால் நிறைய பிரச்சனை வந்துடும். எல்லா அனைத்து நண்பர்களும் ரொம்ப முக்கியமான நிறைய எல்லாமே கேட்டு தான் இருக்காங்க. அதில் மறக்க முடியுமாங்கிற ஒரு நாடகம் மிகப்பெரிய நாடகம்மா. அது சிறப்பான நாடகம். இது
2: என்ன கருத்தில் அது நாடகம் இருந்தது?
3: அது வந்து ஒரு கிராமத்து இளைஞர்கள் வந்து இராணுவத்துக்கு ஆள் சேர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவை நாங்கள் சொல்லியிருப்பதில். அதில் காதலை விட நாடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். காதலை, அதுக்காக காதல் நாங்கள் தப்புன்னு சொல்ல வர மாட்டோம். அது கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கிட்டு நம்முடைய தேசத்தை காக்கலாம் அப்படின்னு ஒரு
2: தேசத்தை காதலியுங்கள்.
3: ஆமாம்,
2: அப்படிங்கிற மாதிரி
3: அப்படிதான் நாங்கள் அந்த இன்னுமே எங்கள் ஊருக்கு போனாவே மறக்க முடியுமா மாதிரி ஒரு நாடகத்தை போடுங்கன்னு தான் கேட்பாங்க. தவிர ரொம்ப ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் அது அந்த நாடகத்தை மீண்டும் கண்டிப்பாக போடுவோம் நாங்கள்.
2: அதுவுமே ஒரு புதிரோட வச்சுருக்கீங்க பாருங்க, மறக்க முடியுமா அப்படின்னு. மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தலைப்பை நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த நாடகத்துக்கு?
3: இல்லைங்கம்மா, அது ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம தேசம் கண்டிப்பாக தேவைப்படுது.
2: ஆமாம், எல்லாருக்கிட்டையும் தேசபக்தி வந்து இருக்கணும்.
3: ஆமாம், நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சுதந்திர நம்ம இங்கே சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்முடைய இராணுவ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சல்யூட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுதான் நம்மளை செலுத்துகிற மிகப்பெரிய நன்றியாக இருக்கும்.
2: சரிங்க, இந்த 3/4 மணி நேரமும் எங்களோடு வந்து உங்களுடைய மகிழ்ச்சிகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து கோடை பண்பலையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
3: சரிங்கம்மா, அப்புறம் இருந்தாலும் நல்லா சிறப்பாக போச்சுங்கம்மா.
2: சரி.
3: ஆமாம், திருப்பாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம் அவர்கள் ரொம்ப விரும்பி எங்கே வழி அனுப்பிவிட்டாங்க. சோரம்பட்டி இளங்கோ அவர்களும் வழி அனுப்பிவிட்டாங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நாகராஜ், பூங்குடி, ஈஸ்வரி, ஊர் தர்மகிருத்தா கூட எங்களுக்காக வழி அனுப்பிவிட்டாங்க.
2: ஆமாம், இத்தனை வருஷமாக தூரத்தில் இருந்து ரெடியாக கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ பக்கத்தில் வந்து நீங்கள் கோடி பண்பலை நிலையத்துக்குள்ளேயே போய் அதுவும் மைக்கு முன்னாடி உட்காந்து பேச போகிறீங்க, போங்க சந்தோஷமாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் உங்களை வந்து அனுப்பியிருக்காங்க இல்லைங்களா?
3: ஆமாங்கம்மா. ஆமாம்,
2: எப்படி இந்த சந்தோஷத்தோடு என்ன பாடல் கேட்கலாம்?
3: இந்த இப்போ
2: அதையும் பேஜ் திருப்பணுமா சொல்லுங்க
3: இப்போ. சரிங்கம்மா, இது வந்து முதல் மரியாதை என்ற படத்துலேருந்து அந்த நிலாவைத்தான் கையில் படித்தேங்கிற ஒரு பாட்டுங்கம்மா. அப்போது அப்புறம் நம்ம நிலைய இயக்குநர்கள், நிலைய பொறுப்பாளர்கள், பொறியியல் தலைவர்கள், அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் எனது 27வது உதய தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்கம்மா.
2: சரிங்க, நன்றிங்க. நீங்களும் வந்து உதய விழா வாழ்த்துக்கள், அங்கேயும் வந்து நீங்கள் வந்து உதய விழாவுக்கு வாங்க, எங்கே நடக்குன்னு தெரியும் தானே?
3: கண்டிப்பாங்கம்மா.
2: நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா காலேஜ் கட்டாயம் வாங்க.
3: சரி,
2: உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.
3: ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி,
2: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வென்றார் வந்தார் பங்கு பெற்று சிறப்பித்த ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் 2000 வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் 20 லட்சம் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாமக்கல்லில் முதன்முறையாக செழிப்பு என்ற பெயரில் பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையாளர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார்.

கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. நேர்களே, வாழ்க்கை நம்பிக்கைக்குரியது. ஒரே மாதிரியாக இல்லாமல் அளவில்லாத அன்பையும் மகிழ்ச்சியையும் தந்து உற்சாகப்படுத்தி வாழ்வதையே நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த வகையில் இசையும் ஓர் அற்புதமான மருந்தாக செயல்பட்டு நம்மை உயர்த்துகிறது. அந்த இசையோடு இணைந்து ரசிக்க இது 100.5 உயிர் எழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு கிளி என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு எம் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் தர்மதுரை படத்திலிருந்து. உலகம் அறிய உன் விருப்பத்தை சொல்லிவிட்டாய், ஜாடையாக சம்மதமாக உன் விருப்பத்தை பாடல் தெரிவிக்கிறது. இப்படி

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இணைந்து
3: வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 4:30 கேட்கலாம். பூமேக்ஸ் பலன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்துரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. சோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வழக்கமா

0: இந்த சீசன், அதாவது வந்து இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20-30% ஆஃப் த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சர்ஜரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். எப்பயுமே எங்களுக்கு இந்த இது இருக்கும். ஸோ அவங்க வந்து டிப்பிக்கலாக நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது வந்து இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். ஸோ யூஸ்வலாக எங்கிட்ட பேஷண்ட் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கால் வளைவு இருக்குது எல்லாமே டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணிடுவோம். சர்ஜரி பண்ணிவிட்டு மூணாவது நாள் வீட்டுக்கு அமிச்சிருவோம், ரெண்டாவது நாள் நடக்க வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி பண்ணுறோம் நாளைக்கு நடக்க வச்சுருவோம், எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அமிச்சிருவோம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வழி இருக்கும். ஸோ வழி சுத்தமாக இருக்கான்னு சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் பண்ண பண்ணல. சாதாரணமாக ஒரு கையில் லைட்டாக நம்ம கிழிச்சிக்கிட்டாலே அந்த வழியை சும்மா மடக்கி நீட்டும் போது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குது. ஸோ சிமிலர் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பெரிய சர்ஜரி. நம்ம என்னென்னா நிறைய பேருக்கு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எலும்பே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஜென்ரல் இது வந்து எல்லாத்துக்கும் இருக்க இது தானே, இது வந்து புரிதல் இல்லாமல் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். ஸோ இதனால் தப்பு இல்லை. பட் இது என்ன இதுனா சேம் இது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா உள்ளார் வந்து எலும்பு தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, எலும்பு வந்து தேஞ்சிருக்கும். ஸோ அந்த தேஞ்ச பகுதியை ஷேவ் பண்ணும். இப்போ தலைக்கு விக்கு போடுற மாதிரி தான், இந்த தேஞ்சு போன அதாவது வந்து சொட்டை இருக்க முடிய இது பண்ணிவிட்டு விக்கு வைக்கிற மாதிரியே அதே மாதிரி இங்கே கப்பு மாதிரி வச்சுருவோம். கப்பு மாதிரி வச்சு நடுவில் பாலி வச்சுருவோம். அப்போ வந்து அந்த முட்டியும் ஆங்கிளையும் ஸ்ட்ரைட் பண்ணிடும், வளைஞ்சிருக்கிறது நேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதோட லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் எலும்பை. மற்றபடி தசை எல்லாமே சேம் தான், தசை அதாவது வந்து அந்த வயசுக்கேற்ற தசை தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ பட் உள்ளே இருக்க தழும்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆடுறதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட 6 வாரம் அந்த தசையெல்லாம் உள்பக்கம் இருக்க தசை ஆறணும். மேல்காயம் ஆறுனாலும் உள்காயம் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் வந்து இதில் எக்ஸசைஸ் தாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டான டைமில் பண்ணணும். இன்னொன்று வந்து இது படுத்தே இருக்கக்கூடாது. மெயினாக குண்டாக இருக்கவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்பாலிசம்னு சொல்லுவோம், அதாவது வந்து ரத்த குழாய் அடைப்பு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். எலும்பில் எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து ஒரே பொசிஷனில் படுத்துருக்கிறது இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வரும்னு இல்லை, இதை பற்றி இது வருங்கிறது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கலான்னு சொல்கிறேன். மூமெண்ட் எக்ஸசைஸு நடக்கிறது மூலிமா 100% இதை தவிர்த்துக்கலாம். ஸோ இதுக்கான டேப்லெட்ஸு மெடிசன்ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம். ஸோ ரெகுலர் இவங்க வந்து என்னென்னா மெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லுவோம். அப்போ தான் வந்து மூட்டோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ தான் அவங்க பிபியோ சுகரோ எல்லாத்தையும் நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ப்ராப்பரான எக்ஸசைஸு, வெயிட்டை கரெக்டாக பண்ணணும், டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே போதும், நம்ம டெஃபினட்டாக அதோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிர் எழுத்து. நிகழ்ச்சியில் இனி சந்தித்த வேலை பட பாடல். கிளியே, உனக்கான பாடல் இது. உன் சந்தங்களை எதிர்பார்த்து நான் காத்திருப்பேன். எனக்கான பதில் உன்னிடமிருந்து கிடைக்கும் வரை. கிடைக்குமா அந்த பதில்?

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப

0: டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்களே, வானலைகளில் வர்ண ஜால படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு கிளி என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கணேசன் அவர்கள். என் பாடல் எல்லாம் உன்னை தேடி வந்தாலும் உன் புரியாத பார்வையின் பரவசத்தில் எப்பொழுதுமே நான்

இளங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே.

0: பாரம்பரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரின் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நெற்றிலே உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. உன்னை காதலிக்க ஆசைதான். காதலின் அர்த்தம் புரிந்தவுடன் அந்த காதலை பரிமாறிக்கொள்ளத்தான் தயங்குகிறது. காதலை வர்ணிக்க தெரியாமல்

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriInTech 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. AgriInTech 2026 கொடிசியா கோவை.
1: பெண்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நெர்களினம் கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ஸ்ரீகுமரன் தங்க

மாளிகையின் வண்ணத்துரிகையில் சினிமா கொட்டகை 4:30 கேட்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சினிமா கொட்டகை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பான முறையில் பதில் தரும் நேயர்களுக்காக காத்திருக்கின்றன மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை முவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை வழங்கும் பரிசுகள். நூறு.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு கிளி என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கணேசன் அவர்கள்.

0: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

உன் காதலின் மௌனம் புரியாமல் உன் தெளிவான அன்பான சொல்லுக்காய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். சொல்லுவாயா அந்த ஒரு சொல்லை?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம். கோடை பண்பலை.

நிறைவுக்கு வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு கிளி என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பிய நேயர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் திரு எம் கணேசன் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக் நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம். தாராபுரம் சூரியன் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண துரிகையில் சினிமா கொட்டகை வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: அது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்காமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க.

0: மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
9: பொதுவாக படங்கள் எதுக்குங்க பார்க்குறோம்? திரைப்படங்கள் தெரியாத விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் கற்பனை திறனோட வளர்ச்சிக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் மொழி மற்றும் கலாச்சாரத்தை அறியறதுக்குங்க பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் திரைப்படங்கள் அமைதுங்க. இப்படிப்பட்ட சிறப்புடைய தான் திரைப்படங்கள். அப்படிப்பட்ட திரை காவியங்களிலிருந்து உங்களுக்காக கேள்வி கணைகளோடு வளம் வர இருக்கிறது 100.5 சினிமா கொட்டகை. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்: பொதுவான நேயர்கள் 24 24 26, மற்றொரு எண் 290 330 3, மகளிர் 24 24 29, அறிமுக நேயர்கள் 24 24 24 இணையலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சிறப்பு செய்தியும் இருக்குங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்.
10: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்கப்படும் திரை கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் தரும் நேர்களுக்காக காத்திருக்கின்றன மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை வழங்கும் பரிசு. என்ன கைலாசம், எப்படி இருக்கீங்க
9: சொல்லுங்க. நம்ம நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்கேன்.
9: 3 மணிக்கு நிறைய கிளிகளை வந்து காத்துல பறக்க விட்டீங்க.
10: கிளிகளா காத்துல பறக்க விட சொல்லி கேட்டிருந்தாரு கணேசன் ஐயா, அவருக்காக தான் அந்த பாடல்கள் எல்லாமே. சரி, இப்ப வந்துட்டு நம்ம நிறைய திரை கேள்விகளோட தயாரா வந்திருக்கோம்.
9: ஆமா,
10: நேர்களும் பதில் சொல்ல தயாரா இருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லலாம். சினிமா அப்படிங்கறத பத்தி நிறைய ஒரு விரிவா ஒரு இதே
9: சொன்னா, முதல்ல தொடக்கத்துல சொன்ன மாதிரி சினிமாங்கிறது வந்து மக்களோட வாழ்க்கையில் இரண்டர் கலந்துருச்சு.
10: சரி, அப்படிப்பட்ட ஒரு கலை சித்திரம் நம்ம வாழ்க்கை சித்திரமா மாறி போச்சு. இப்ப அந்த சினிமாவை பத்தி தான் கேட்க போறோம். இப்ப இணைப்புல யாருங்க, யார் வந்திருக்கீங்க?
11: வணக்கம்,
10: உங்க பேர் சொல்லுங்க.
11: வணக்கம்.
9: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து?
11: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாளுமன்ற காளிமுத்து.
9: காளிமுத்து ஐயா,
11: சொல்லுங்க.
9: சரி, உங்களுக்காக நாங்க வந்து ஒரு பாடல் ஓரி வரப்போம்.
10: நான் நினைக்கிறேன் கணேசன் ஐயா இவரு பக்கத்து வீடோ
9: இருக்கலாம்.
10: நாடார் தெரியல, அவரை சொன்ன உடனே இவரு வந்து நிக்கிறாரு.
9: சரி, அந்த பாடல் கேளுங்க.
12: அம்மா அம்மா.

0: காளிமுத்தையா?
1: இருக்கணுங்களா?
0: இது என்ன திரைப்படம்? மிகவும் பிரபலமான தெரிஞ்சிருக்கும்.
1: இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அடிமை பெண்.
0: சரி, ஆனால் கேள்வி அது இல்லை. சரியா?
2: சுத்தி வளைச்சுதான் கேட்போம்.
0: ஆமாம், இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை வேடங்கள் நடிச்சிருப்பார்?
1: மொத்தத்தில் 2 வேடம்.
0: சரி, அப்படி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படங்கள் ஒரு 5.
1: குடியிருந்த கோயில்,
0: குடியிருந்த கோயில்,

0: இன்ன ரெண்டு வந்து கலாய் அரிசி. இன்னும் ஒண்ணு வேணுங்களா?
1: ஆமா.
0: இன்னொன்னு வந்துங்க, நான் நாடோடி மன்னன்.
1: மாட்டுக்காரவேளன்
2: என்ன பாடல் வேணும்?
1: கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பரிசு பாடல், என்ன பாடல் வேண்டும்?
2: நன்றிங்க.

0: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
12: புதுசுதான்.
11: எப்படி வாங்கின?
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
12: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலை ஏறலாம்,
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
12: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
16: நேரம் இப்பொழுது மாலை 4:18 ஆக போகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை
17: வண்ணத்துரிகையில் நம்ம இப்போ வந்து கொடுத்துட்டே இருக்கோம். முதல் கேள்வி கேட்டோம், அதற்கான பதிலும் நமக்கு
16: ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார் காளிமுத்தையா.
17: இப்போ அடுத்த கேள்வி தயாராக இருக்குது. இப்போ இணைப்பில் யாருங்க?
16: வணக்கம்.
18: வணக்கம். என்னுடைய அன்பு தம்பிக்கும் அன்பு தங்க

0: அனைவருக்கும் அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டில இருந்து பழனியா பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்.
2: எங்க
1: சிரிப்ப மட்டும் காணும்.
2: அது பின்னாடி
0: சந்தோஷமா இருக்கு. இதை பத்தி ஒரு 10 நிமிஷமா இருக்கு.
2: அது பின் ஓசை இல்லைங்களா?
0: ஒரு
1: பாடல் கொடுக்கற அதுல தான் கேள்வி வருது. கவனமா கேளுங்க.

0: இந்த பாடல் கேட்டீங்களாமா?
1: கேட்டப்பா கேட்டப்பா, அருமையான ஐயப்பன் பாடல் நம்ம கேட்க கேட்க.
0: யார் பாடிருக்கா?
1: என்னப்பா
0: இந்த பாட்டை யார் பாடுறாரு?
1: ஒரு வீரமணிங்கிறவர் பாடியிருப்பார்ப்பா, கே வீரமணிங்கிறவர்.
0: கே வீரமணி. ம், சரிங்க. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு தெரியுமா?
1: அது தெரியாதுப்பா.
0: சரி, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, பதில் கிடைக்கும். இப்ப இணைப்புல யாருங்க?
2: வணக்கம்.
3: காற்றல் இது ஒரு காந்த அலை, கோடை பண்புளி 100 புள்ளைந்துக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
2: சொல்லுங்க, ஏன் நிகழ்ச்சி கேட்டீங்களா?
0: பதில் தெரியுமா உங்களுக்கு?
3: உங்களோட போடுங்க மேடம், இந்த லைன்ல இருந்தா கேட்கல.
0: கேளுங்க அந்த பாடல் வரிகள்.

0: ஹலோ
1: சொல்லுங்க.
2: பாடிக்கிட்டே இருக்கீங்களா?
0: வீரமணி ராஜு பாடுனது.
2: சரிங்க, இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு தெரியுமா?
0: நம்மடம் ஐயப்ப முரளி யார் எழுதினாங்க? ஒரு குழு கொடுக்கலாம் மேடம், சொல்லிடுறேன்.
2: எப்படி அவர் பேருக்கு ஒரு குழு கொடுக்கணுமா? சரி கேளுங்க, நிகழ்ச்சியை கேளுங்க, பதில் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாருங்க?
1: வணக்கம்.
2: பரிசு வேணும்னு நான் பதில கரெக்டா
1: சொல்லிடுறேன்.
2: இப்ப யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: கோவை சிறுவாணிச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
2: கந்தசாமி ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: எதுக்குங்க?
1: இப்ப ஒரு பாடல் ஒளிபரப்பு பண்ணல எங்க ஐயா.
2: சாமியே
3: ஐயப்பா. தெரியுங்க, கே வீரமணி.
1: அது பாடல் பாடினவர் சொல்லிட்டாங்க. சரி,
2: எழுதியவர்?
1: அந்த பாடல் எழுதியவர் யார், அதான் கேள்வி.
3: எழுதியவர் தஞ்சை ராமதாசன் நினைக்கிறேன்.
2: இல்லைங்கய்யா,
1: அது ஒரு ஊர் பெயரோட தான் வரும், அவருடைய அடைமொழியுமே.
2: ஆமா,
1: அது ஒரு குழுவை வச்சுக்கிட்டவங்க.
2: ஒரு பேட்டை, ஏதோ ஒரு பேட்டை.
3: என்ன
2: பேட்டை
1: தெரிஞ்சுக்கலாங்க ஐயா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
10: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
11: புதுசுதான்.
10: எப்படி வாங்கின?
11: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
10: அது எப்படி?
11: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
10: தங்க விலையறா?
11: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
10: அப்ப விலை குறைஞ்சா?
11: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
10: ஹே சூப்பர்.
11: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
10: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
13: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: நேரம் இப்போ மாலை 4:24 ஆகுது. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. முன்னாடி ஒரு பாடல் ஒளிபரப்பணும், இப்போ அதுக்கு பதில் சொல்ல ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, சந்திச்சிருவோம்.
9: வாங்க, வணக்கம்.
10: அனைவருமே நல்லா இருப்போம். ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில இருந்து சுமதி திருமுருகன் மேடம்.
9: சுமதி அம்மா
10: நல்லா இருக்கீங்களா? எங்க ஊர் மாவட்டத்துக்காரு?
8: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: என்னால அவங்களுக்கு போய் பார்க்க முடியலீங்க. அது கொஞ்சம் அதுக்காக நான் பகிரங்கமா ஒரு 3 கோடி நேர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். சார், இன்னைக்கு வந்து மன்னிப்பு தினம் தானுங்க.
8: சொல்லுங்க.
10: அத்தனை பேர்த்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறங்க. நம்ம வர்ணனையாளர்கள் உள்ள வேலை ஒர்க் பண்ற அத்தனை பேரு, உங்களை எல்லாம் அன்போடு வழி நடத்துற மேலதிகாரி ஐயா அவர்கள், அத்தனை பேர்த்துக்கிட்டே சொல்லிருங்க. கேட்டுட்டு இருக்கிற நேஞ்சங்கள் அனைவருமே, இவங்க ஊருக்கு வந்து இவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு என்ன தப்பா நினைக்க வேண்டாங்க. எனக்கு பார்வை
8: இல்லாதனாலதான் வர முடியாது.
10: பெரிய அவங்களுக்கு
9: முன்னாடி ஒரு பாடல்
10: ஐயப்பா பாட்டே தானுங்களா?
8: ஆமா ஆமா.
9: அந்த பாடல எழுதியவர் யாருன்னு தெரியுமா?
10: தெரியலீங்களே, வேற பாடல் குடுக்கறீங்களா?
9: இல்லங்கம்மா, அதுக்கான பதில் நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லனா அடுத்த நேர் சொல்லுவாங்க, சரிங்களா?
10: அப்படிங்களா?
8: சரி, தொடர்ந்து நினைச்சு கேளுங்கம்மா.

0: கோடை பண்மலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிய வண்ணத்து
2: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்ஷன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
7: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. Contact 8939808574.
2: பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
10: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
11: இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்டா
12: நம்ம அறியாமே
11: ஆடுது. ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு எங்கேயோ கூட்டிட்டு போய் திருவிழா ஆட விட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குது. சரி, இந்த இசையை கொடுத்த நூர்ஜஹானுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். இப்ப நம்ம ஒரு கேள்வி
12: கேட்டிருந்தோம்,
11: கேப்போம் அவங்கள்ட்ட.
12: வணக்கம்.
13: வணக்கம் சார்.
12: யாருங்கம்மா, எங்க இருந்துங்க?
13: காங்கயம் திருவிக நகர், ரூபா வேலுமணி.
12: ரூபா வேலுமணி,
13: ஆமா.
12: நீங்க கேட்டு இருந்தீங்களா?
13: கேட்டு
12: முன்னாடி ஒரு பாடல ஒளிபரப்பணும்.

0: பாடல பாடினதே கே வீரமணி சார்.
1: அது முன்னே தகவல் சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
1: அது கேள்வி இல்ல.
0: எழுதுனது உளுந்தூர்பேட்டை சண்முகம்.
2: ஆனா கேள்வி அது கிடையாது.
0: என்னங்க இப்படி மாத்தனா என்ன பண்ற?
2: சரி, அந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் யார்?
1: அதான் கேள்வி.
2: பல வருஷமா கேட்டு இருக்கோம். பள்ளி கட்டு அப்படின்னாலே
0: நான்
2: சின்ன குழந்தை கைத்தட்டி ஒரே ஆட்டம் போடுவேன். சொல்லுங்கம்மா. வேற எந்த கேள்வி இல்ல, இதுதான் கேள்வி.
1: நீங்க திடீர் திடீர்னு மாத்திரீங்க, சொல்லிட்டு
2: மாத்திரம் ரூபா கட்டு சொல்லிட்டு
1: மாத்திரம்.
2: சரி, இந்த பாடலை எழுதியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. இசையமைப்பாளர்கள் யாரு அப்படின்னாக்கா வீரமணி சோமு. அவங்க
1: இருவரும் சேர்ந்து அந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்னாச்சு ரூபா வந்துட்டு டாடா சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: நீங்க அடுத்த கேள்வி இசையமைப்பாளர்கள் பயந்துட்டாங்க.
2: அடுத்த கேள்வியில அதே கேள்வியிலயே இந்த ஒரு கேள்வி. சரி, இப்ப எல்லாருக்காகவும் பாடல். அதுக்கு முன்னாடி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம், 4:41 ஆயாச்சு. திரைக்கேள்விகள் கேட்டுட்டே இருக்கோம்.
10: நேரோடும் அருமை பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
9: ஆமா, இப்ப அடுத்த கேள்வியும் தயாரா இருக்கு. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் யாருங்க?
10: வணக்கம்.
11: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
10: சொல்வார்.
11: வணக்கம். மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர்.
10: சேலத்துல இருந்து தொலசம்பட்டி சுதாகர்.
9: சுதாகர், குறிப்பு பாடல் கேளுங்க.
11: அனுபவிக்க தவறியவன் கோமாளி.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம். விரலுக்கேற்ற வீக்கம் படம்.
2: என்னங்க?
1: விரலுக்கேற்ற வீக்கம்.
0: விரலுக்கேற்ற வீக்கம், சரி.
1: ஆமா.
0: கேள்வி என்ன அப்படின்னா, நகைச்சுவை நடிகர் வடிவேலு, விவேக் ரெண்டு பேரையும் முதன் முதலா ஒரே திரைப்படத்துல அறிமுகப்படுத்திய இயக்குனர் யார்?
1: பாடல் படம்.
0: ரெண்டு நகைச்சுவை நடிகர்கள் ரெண்டு பேர்த்தையுமே
2: ஒரே திரைப்படத்துல அறிமுகப்படுத்திய இயக்குனர் யார்?
0: அந்த இயக்குனருக்கு அதுதான் ஸ்பெஷல்.
1: எதிர்மறையா பாடுறாங்க அந்த படமா மேடம்?
0: என்னங்க?
1: ரெண்டு பேரும் ஒரே படத்துக்கு வர்றாங்க.
0: ஆமா, ஒரே படத்துல ரெண்டு பேரையுமே சேர்ந்து நடிக்க விட்டு அந்த இயக்குனர் யார்?
2: எங்களுக்கும்
0: நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
3: சேலம் மாவட்டம் ஆட்டையம்பட்டி கீதா பேசுறேன்.
2: ஆட்டையம்பட்டியில இருந்து
3: கீதா பேசுறேங்க சார்.
0: கீதா, சரி. கீதாக்கு பதில் தெரியுமா?
3: பாட்டு போறீங்களா மேடம்?
0: அந்த பாடல் ஒளிபரப்பணுமா கேளுங்க.

0: ஒரு திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் யார்? அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. வரவு எட்டனா, செலவு பத்தனா, காலமாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம், அப்படி.
1: சுந்தரராஜன் சாருங்களா மேடம்?
0: சுந்தரராஜன் இல்லைங்க, அவர் இல்லை. நன்றிங்கம்மா.
1: கொடுக்குறீங்களா மேடம்?
0: என்னங்கம்மா?
1: க்ளூ ஏதாவது கொடுங்க மேடம்.
0: அதுதான் சொல்றீங்களா, இந்த மாதிரி படங்கள்லாம் இயக்கிய இயக்குனர்
1: மேடம். வி சேகர், எஸ் வி சேகர் மேடம்.
0: எஸ் வி சேகரா?
1: வி சேகர், சேகர்னு வரும் மேடம் பார்த்தீங்க.
0: அதான் எஸ் வி சேகரா, வி சேகரா அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. குடும்ப படங்களை இயக்கிய ஒரு நடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காரு. கே பாக்கியராஜ் அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனரா பணியாற்றிருக்காரு. இவரு வந்து நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு. சரிங்களா, வி

0: படங்களை இயக்கிய ஒரு
1: இயக்குனர்.
0: ம், சரிங்க. ஆமாம், நடிச்சுக்கவும் செஞ்சுருக்காரு. கே பாக்யராஜ் அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக பணியாற்றிருக்காரு. இவர் வந்து நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் இயக்குனராக அறிமுகமாயிருக்கார். சரிங்களா, வி சேகர். சரி, நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே சாங் கேட்டிருந்தேன்.
2: பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: பாப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறினா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கொடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
7: வணக்கம். யாருங்க? எங்க இருந்து?
6: மதுரை மாவட்டம் உசலமட்டில இருந்து தவசங்கர்.
7: உசலமட்டில இருந்து
5: தவசங்கர்.
7: தவசங்கர்.
6: ஆமாங்க சார்.
5: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க இல்ல?
6: வந்தேன் மேடம். சொல்லுங்க மேடம்.
5: அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லாருக்கும் வந்துட்டு பரிசு இருக்கு.
7: உண்டு.
5: சரி, இப்ப உங்களுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க.

0: என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு?
1: பூந்தோட்ட காவல்காரன் மேடம்.
0: சரி, இந்த படத்தோட இயக்குனர்
1: அரவிந்த் ராஜ்.
0: அப்படியா?
1: ஆமா மேடம்.
0: சரி, நன்றிங்க. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாருங்க, எங்க இருந்து?
3: அவர்
2: இல்ல. சரிங்களா, அதனால அடுத்து அவங்க சொல்லுங்க.
0: அந்த படத்தோட இயக்குனர் வந்து செந்தில்நாதன். சரிங்களா. அவர் வந்து திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர், நடிகர். இவர் வந்து பிரபலமான இயக்குனர் நடிகருடைய மகன். யார் அவர்? பிரபலமான இயக்குனர். அவரு நடிகராகவும் இருந்திருக்காரு. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணே எழுத்துல வந்து முடிஞ்சிடும் அவர் பேர்.
2: ஆமா.
0: நன்றிங்கம்மா, அதுக்கான பதில நம்மளே
2: சொல்லிருவோம்.
0: அப்ப அந்த ஸ்பெஷல் பரிசு நமக்கு
2: தாப்பே வச்சுருவோம்.
0: நம் நாடு படத்தை இயக்கிய ஜம்புலிங்கத்தின் மகன் தான் செந்தில்நாதன். செந்தில்நாதன் ஜம்புலிங்கம். சரிங்களா,
2: நேரெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ பரிசுக்கான நேரம் வந்துருச்சு.
0: ஆமாம்.
2: ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு உண்டு.
0: ஆனால் சிறப்பு பரிசு
2: சிறப்பு
0: பதிலுக்கு மட்டும்தான்.
2: அது யாருக்கு சிறப்பு பதில் சொன்னவங்களுக்கு.
0: ஆமாம்.
2: அவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா?
0: நேர்களே, இன்றைய சினிமா கொட்டகையில் கேட்கப்பட்ட திரை கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் தந்த நேயர்கள். முதல் நேயர் தாராபுரம் நாடார் தெரு காளிமுத்து. வாழ்த்துக்கள் நேயரே. உங்களுக்கான சிறப்பு பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
4: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய்

0: வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கமன் கோ நிலக்கோட்டை.
1: அடுத்து இரண்டாவது நேயர் காங்கேயம் ரூபா வேலுமணி. வாழ்த்துக்கள் நேயரே, உங்களுக்கான சிறப்பு பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
0: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கமன் கோ நிலக்கோட்டை.
1: அடுத்து மூன்றாவது நேயர் சேலம் ஆட்டையாம்பட்டி கீதா. வாழ்த்துக்கள் நேயரே, உங்களுக்கான சிறப்பு பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
0: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கமன் கோ நிலக்கோட்டை.
2: சரி, எல்லாத்துக்கும்
1: வந்து உடனே கிடைச்சிடாது.
2: எப்ப கொடுப்பீங்க, எங்க கொடுப்பீங்க,
1: அது எங்க எங்க எப்போ அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்ல போறோம். அது வந்து நாமக்கல் மாவட்டம்
2: திருச்செங்கோடு
1: விவேகானந்தா கல்லூரியில தான் நம்ம வந்து 27வது
2: உதய விழா
1: வந்து
2: மேடையில் நேயர்களுக்கு.
1: அந்த மேடையில் வந்து நீங்கள் பரிசுகளை வாங்கிக்கலாம், உங்களுக்கான பரிசு நிச்சயம் கிடைக்கும்.

0: நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ், ஆர் சுந்தரராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணினியக்கம் கே நூர்ஜஹான். இனி தொடர்வது கோடை பண்பை 100.5 இடைக்கால வசந்தங்கள் வான்வழியை வருடம் சித்திர செவ்வானம். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
5: செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு டாக்டர் ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க சித்திர செவ்வானம். இனிய மாலை வணக்கம் நேர்களே, மின்னொளி வீசும் மேடை மேலே மென்மையான கனவுகள் கண்களில் பூக்க தாளம் தட்டும் ஒவ்வொரு நொடியும் துள்ளும் இதயம் திருவிழா கொண்டாடும். காற்றின் கரத்தில் இசை பறக்க காலங்கள் எல்லாம் இளமையாய் மாற சிரிப்பு ஒரு மெட்டு, பார்வை ஒரு பாட்டு, நடனம் ஒரு மொழி, மகிழ்ச்சி அதன் கூட்டு என

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We are ready.
16: We are ready.
17: We are ready.

0: அண்ணே
1: தம்பி, என்ன இன்றைக்கும் பெரிய அண்ணன் மிஸ் ஆகுறாரு, எங்கே போனார் எதுவும் தெரியுமா?
0: அண்ணே அது வேற ஒன்றும் இல்லை, ஏதோ கீழே ஒரு பஞ்சாயத்தான் தீர்த்து வச்சுட்டு ரைட்டுக்கு போயிருக்காரு.
1: நம்ம இல்லாமல் ஒரு பஞ்சாயத்தான்,
0: நானும் அதான் எதிர்பார்த்தேன்.
1: முடிச்சுட்டு போய் நம்மளும் என்னான்னு பார்த்துட்டு
0: வந்துடுவோம். பார்த்துருவோம்ணே.
1: சரி, நேற்று மேட்ச் என்ன நிலவரம்?
0: அது வேற ஒன்றும்
1: போய்கிட்டு இருந்துச்சு. பார்த்தியா இல்லையா?
0: பார்த்தேன்னு பார்த்தேனே. போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்துச்சு, அது ஆரவாரமாக போச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாவது வேற இருந்துச்சு போர்ச்சுகல் தோத்தனால.
1: இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, ரெண்டு மூணு நாளாக நிலைமைகள் நம்ம நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குது வேர்ல்டு கப்பில். சரி, மேட்சை பற்றி பேசிடுவோம்.
0: பேசிடுவோண்ணே. இப்போ முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்துச்சு. ஸ்பெயின் அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா மெரினோ போட்டியோட 90வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தாரு. போர்ச்சுகல் அணி, போர்ச்சுகல் அணிக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சிது, இருந்தாலும் 0-1 கோல் கணக்கில் வந்து ஸ்பெயின் அணி வந்து வெற்றி பெற்றாங்க.
1: அதே தான் நம்ம ரொனால்டோ விளாட்றப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரொனால்டோ காலில் பந்த கொடுங்கடா, மனுஷன் ஏதாச்சும் மேஜிக் பண்ணுவார்னு. நம்மளுக்கு தெரிகிறது கூட போர்ச்சுகல் வீரர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உலகத்திலே பலம் வாய்ந்த மிட்ஃபீல்டர் அணியெல்லாம் வச்சுருக்காங்க, ரொனால்டோ டீமில் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ரொனால்டோ காலுக்கு பால் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன கதைன்னு தான் புரியவே மாட்டேங்குது. ஆனால் நேற்று மேட்ச்சு ஸ்பெயினும் ஜெயிப்பாங்களா ரொனால்டோ டீமான்னு ரொம்ப ஒரு போராட்டமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் ஸ்பெயின் பலம் வாய்ந்த அணியாக இருக்காங்க, அதே பக்கம் இவங்களையும் சொல்ல முடியாது, போர்ச்சுகலுமே அத்த அருமையான அணியாக இருந்தாங்க. ரெண்டு பேராலுமே அவங்க டிஃபென்ஸை மீறி கோல் போஸ்ட் பக்கத்தில் கூட போகல ரெண்டு அணியாலையும். அந்தளவுக்கு ஒரு பலமான போட்டி நல்ல வச்சு ரெண்டு பேர்த்துக்களையும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கோல் வரல, செகண்ட் ஹாஃப்லேயும் கோல் வரல. சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன பெனால்டி கிக்கு தான் யோசிச்சுட்ருக்கப்ப கடைசி நிமிஷத்தில் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இந்த மாற்று வீரர்களாக உள்ளவரவங்க ஒரு மேஜிக் பண்ணிட்டு தான் போகிறாங்க சப்ஸ்டிடியூட்டாக வரவங்க. அதே மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. நேற்று சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்த ஃபெரான் டோரஸ் அவர் கொடுத்த அந்த ஒரு பாஸ், அந்த ஒரு பாஸ் தான் மேட்சையே மாற்றுச்சு. அந்த ஒரு அருமையான பாஸை அப்படியே அலேகா தூக்கி மிக்கேல் மொரினா ஆளாக ஒரு கோலை போட்டு ஸ்பெயின் அணியை ஜெயிக்க வச்சார். ஸ்பெயின் அணியை ஜெயிக்க வச்சார், போர்ச்சுகலை வீட்டுக்கு அனுப்பிட்டார். நேற்று மேட்ச் பார்த்ததில் இது ஒரு நல்ல விஷயம் தானும், ஒரு திறமை இருக்கவங்க ஜெயிக்கிறாங்க, இது அப்படி ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் நம்மளோட சைல்டுஹுட் ஹீரோ ரொனால்டோ
0: கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு.
1: அப்படியே அது வரைக்கும் அப்படியே கல் மாதிரி நின்ன மனுஷன் அப்படியே அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும்போது பார்க்குறதெல்லாம் சரி என்னது ஆனது ஆகிப்போச்சு. அடுத்த மேட்ச் பற்றி பேசிடுவோம்.
0: பேசிடுவோனே.

0: அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் பெல்ஜியமுக்கும் நடந்துச்சு. பெல்ஜியம் அணியோட கெட்லேர் அப்படின்றவர் போட்டியோட 9வது நிமிஷத்துலேயும் 33வது நிமிஷத்துலேயும் ஒரு கோல் அடிச்சிருந்தார். வனாக்கியன் போட்டியோட 57வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். லூகாய் போட்டியோட 90வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். யூஎஸ்ஏ அணியோட முதல் கோல் டில்மேன் அப்படின்றவர் 31வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். இருந்தாலும் 1-4 என்ற கோல் கணக்கில் யூஎஸ்ஏ அணியை பெல்ஜியம் அணி வெற்றி பெற்றாங்க.
1: அதே தான் நேற்று இது எதிர்பார்க்க ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ரெட் கார்டு கொடுத்தாங்க அமெரிக்க வீரருக்கு, அதை வாபஸ் வாங்கினாங்க, அது ஏதோ ப்ரொஹிபிஷன் பீரியட்னு சொல்கிறாங்க, அதில் வச்சுருக்கோம், அதனால் ஒரு அடுத்த மேட்ச் விளாட்லாம்லாம் சொன்னாங்க. இது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பிச்சு. என்னப்பா ஃபிபாக்குள்ளே இப்படி ஒரு நிலைமையா? இதெல்லாம் ஒரு ரூல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தானே, எதனா அமெரிக்காவுக்கு ஒரு தனி ரூல்ஸ், மற்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பெல்ஜியம் இன்றைக்கி சேர்த்து வச்சு பதில் சொல்லிட்டாங்க. 1-2 இல்லை 4 கோல் சும்மா சாரா மாதிரியாக போட்டுட்டு, என்னப்பா அமெரிக்கா நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய நாடாக இருந்தானே, நாங்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புறோம் அனுப்பி வச்சிட்டாங்க. இதோட அமெரிக்காவோட உலகக்கோப்பை பயணம் முடிவுக்கு வந்துருச்சு. பெல்ஜியம் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. பார்த்தோன்னா பெல்ஜியம் அமெரிக்கா தோத்துட்டாங்க, கனடா தோத்துட்டாங்க, மெக்சிகோவும் தோத்துட்டாங்க. அப்படின்னா மேட்ச் நடத்துகிற 3 நாடுகளுமே தொடர் விட்டு வெளியேறிட்டாங்க. இதுக்கப்புறம் பெல்ஜியம் அணி பலம் வாய்ந்த ஸ்பெயினை அடுத்த காலிறுதி போட்டியில் சந்திக்க இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம்.
0: பார்த்துருவோண்ணே. அப்புறம் நேற்று வேற ரொனால்டோ ரொம்ப மன வருத்தத்தில் அழுதுட்டாரு.
1: அதேதான்டா, முந்தா நேற்று நெய்மர், நேற்று ரொனால்டோ, எனக்கு ஒரே மன வருத்தம் தான். அடுத்த நாளைக்கு மெஸ்ஸியா என்னன்னு தெரியல.
0: ரொனால்டோ கூட அழுதுல கொஞ்சம் இது இருக்கு, ஆனால் நெய்மர் எதுக்கு அழுதாரு? அவர்கிட்ட தான் வேர்ல்டு கப்பே இல்லையே.
1: என்னடா நெய்மரை பற்றி தெரியுமா தெரியாதா? நெய்மர் யாருன்னு லைட்டாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்க. அதாவது 2010 தான் நெய்மர் ஃபஸ்ட்டு உலக அந்த கால்பந்து தொடருக்குள்ளே உள்ளே வராரு 2010. அப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி, இந்த பக்கம் ரொனால்டோ, அதாவது கால்பந்து உலகமே ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. மெஸ்ஸியா ரொனால்டோவான்னு யார் அடுத்த கால்பந்து உலகின் அரசன் யார் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி, பெரும் போட்டி எல்லாத்துக்கும் வந்துட்டு இல்லை. அந்த டைமில் தான் உள்ளே வந்தார் நெய்மர். இப்போ யார் போட்டி போல அரசன் யாருன்னு போட்டி இருந்துச்சே தவிர அடுத்த அரசன் யாருன்னு போட்டின்னு இல்லவே இல்லை. ஒரே ஆள் தான், யாரை கேட்டாலும் இந்த பிரின்ஸ் நெய்மர் தான் அப்படின்ற அளவுக்கு நெய்மர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு பேரை சம்பாதிச்சிருந்தார். இந்த பிரின்ஸ், அப்புறம் வேற என்ன சொல்லலாம், அவர் இந்த மெஜிசியா, இந்த விசார்ட், இந்த பிரின்ஸ் வுட் நெவர் பிகம் த கிங், த லாஸ்ட் ஜோகோ போனிட்டோ அப்படின்லாம் அவர் சிறப்பு வாய்ந்த பேர்கள் வச்சு அழைச்சாங்க. என்ன ஜோகோ போனிட்டா என்னன்னு கேட்குறியா? இந்த பிரேசிலோட ஆட்டத்தோட நுணுக்கங்கள், அந்த ஆட்டத்தோட இப்படி ஒரு கலை வடிவம்னே சொல்லலாம். அவங்களோட ஜாம்பா டான்ஸ் இருக்குல்ல, அந்த டான்ஸில் இருக்க அந்த நெளிவு சுழிவுகளை எடுத்துகிட்டு வந்து சில மாணவனான நுணுக்கங்கள்லாம் சேர்த்து அப்படி ஃபுட்பால் ஆடுறதுக்கு பேர் தான் அந்த ஜோகோ போனிட்டோ. இதுக்கு முன்னாடி இந்த பீலே, அதுக்கப்புறம் இந்த ரொனால்டோ, இப்போ இருக்கிற ரொனால்டோ இல்லை, பிரேசிலோட ரொனால்டோ, மொட்டை ரொனால்டோன்னு சொல்லுவாங்க அவர், ரொனால்டினோ, இவங்களுக்கு அப்புறம் இந்த ஜோகோ போனிட்டாவை கொண்டு வர்றதுக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வீரர் இல்லையேன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் தான் நெய்மர் உள்ளே வந்தார். அந்த ஜோகோ போனிட்டாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர் நெய்மர் தான். இவர் 2014 ஒரு அந்த உலகக்கோப்பை ஒரு காலெழுதினு நினைக்கிறேன், அதில் கொலம்பியாவுக்கு எதிரான போட்டியில் இவருக்கு அந்த ஒரு ஃபவுல் மூலியமாக முதுகெலும்பில் ஒரு பலமான காயம் ஏற்படும். அந்த காயத்தினால மனுஷனோட வாழ்க்கையே திசை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவரால் அந்த முழுமையாக அந்த காயத்துலேருந்து வெளியே வர முடியலை. அதுக்கு முன்னாடி அவர் பல சாதனைகள் பண்ணியிருந்தார். ஒருவேளை இந்த காயம் ஏற்படாமல் இருந்திருந்தா மெஸ்ஸி ரொனால்டோவெல்லாம் தாண்டி பல சாதனைகளை, பல
0: உச்சங்களுக்கான வாய்ப்பு வர கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்கு,
1: பல உச்சங்களை தொற்றுக்கலாம். ஏன் மெஸ்ஸி ரொனால்டோ கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அது என்னென்னா, மெஸ்ஸி அவரோட 21 வயசை போட்டிருந்த கோல்களோட எண்ணிக்கை 51, ரொனால்டோ அவரோட 21 வயசில் போட்டிருந்த கோல்களோட எண்ணிக்கை 36. ஆனால் நம்ம பிரின்ஸ், நம்ம நெய்மர் அவரோட 21 வயசில் அவர் போட்டிருந்த கோல்களோட எண்ணிக்கை 145. இது மெஸ்ஸியோட 3 மடங்கு அதிகம், ரொனால்டோவோட 4 மடங்கு அதிகம். அப்போ நீங்களே யோசித்து பாருங்கள், அந்த காயம் ஏற்படாமல் இருந்திருந்தா நெய்மர் எந்த மாதிரியான ஒரு உச்சத்தை அடைஞ்சிருப்பார்னு. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மிக அதிவேக கோல் போட்டவர் நம்மால் தான். வெறும் 14 வினாடிகளில் ஆட்டம் ஆரம்பித்து 14 வினாடிகளில் ஒரு கோலை போட்டிருந்தார் 2016 ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக்கில். அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் பத்திரிகை கேள்விப்பட்டிருப்பேன், அமெரிக்காவோட ஒரு பிரபலமான பத்திரிகை. அந்த பத்திரிகையோட அட்டைப்படத்தில் 2013 அடுத்த பீலே இவர் தான்ப்பா அப்படின்னு ஒரு அட்டைப்படமே வெளியிட்டாங்க இவருக்கு. பீலேனா
0: ஃபுட்பாலின் கடவுள் அரசன் சொன்னாங்க.
1: ஃபுட்பாலின் கடவுள், நம்மளுக்கு எப்படி சச்சின் கிரிக்கெட்டின் கடவுள்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஃபுட்பாலோட கடவுள். அவருக்கு இணையாக அடுத்த பீலேன்னு புகழப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் 2017 ஒரு இது வரைக்கும் அந்த சாதனையை முறியடிக்கல அந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அவர் பேரில். அது என்னென்னா, அவர் வந்து பார்சிலோனா அணிக்கு ஆடிட்டு இருந்தார் ஒரு கிளப் அணிக்கு. அந்த அணிலேருந்து பிஎஸ்ஜி அணிக்கு அவரை மாற்று வீரராக மாற்றுறதுக்காக சுமார் 222 மில்லியன் யூரோக்கள், அதாவது இப்போ இருக்க நம்ம ஊர் கணக்கில் அமௌண்ட்டில் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 2400 கோடி

0: ரூபாய் மதிப்பில் அவர் வந்து கைமாற்றினாங்க. இந்த அணியிலேருந்து அந்த அணிக்கு மாற்றினாங்க. இது வந்து இதுவரைக்கும் யாராலையும் தகர்க்க முடியாத ஒரு சாதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த நம்ம சொன்னோம்ல பீலே வந்த பீலே தான் பெரியாளு பீலே தான் கடவுள்னு அவரோட கோல் எண்ணிக்கை 77 அதையே இவர் தாண்டி பிரேசிலுக்காக அடிச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆள் என்ன பண்ணுறது, இவ்வளோ இருந்து என்ன பேசுனா அந்த ஒரு காயம் அவரோட வாழ்க்கையவே மாற்றிருச்சு. நம்மளாம் பார்த்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். இப்போ அவர் போயிட்டார், அடுத்த ரொனால்டோவும் போயிட்டார், அடுத்து என்ன பார்த்துருவோம்
1: பார்த்துருவோம் என்னன்ட்டு. அப்புறம் இன்னைக்கு நடக்கிற போட்டி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாக்கும் ஈஜிப்டுக்கும் இருக்குது, ஸ்வீடனுக்கும் கொலம்பியாவுக்கும் இருக்குது.
0: இன்னைக்காச்சும் மெஸ்ஸி ஏதாச்சும் பண்ணி கேரக்கா பார்த்தா நல்லாயிருக்கும்.
1: நல்லா தான் இருக்கும். நான் வேறு மெஸ்ஸி ஃபேனாச்சு விடுவே நினைக்கிறீங்க?
0: நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்மளாச்சும் கோலை போட்டு வந்துடுவோம் பிசாட்டுக்கு.
1: அப்புறம்ண்ணே வெளியே ஒரு பஞ்சாயத்து பண்ணலான்னு இருக்கேன்.
0: என்னடா என்ன பஞ்சாயத்து?
1: ஃபுட்பால்லாம் என்னன்னு கேட்குறானே
0: ஏன்ட்டு ஃபுட்பால்லாம் என்னான்னு கேட்குறானா? வா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் யாருன்னு.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் மாலை 5:21. கோடை பண்பலை 1.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். டிஸ்கோ தாழம் தட்டும் வேளை, தொள்ளும் மனதில் இன்பச்சோலை, மின்னும் விளக்கின் வண்ண ஜாலம், மெட்டோடு சேரும் வாழ்வின் காலம்.

தகதிமி தாழம் தரையில் இறங்க தங்க நிற விளக்குகள் பளிச்சிட, இதயம் முழுதும் இசை மழை பெய்ய, இளமை சிறகுகள் விரிந்து பறக்க, டிஸ்கோ தாளத்தில் உலகம் மலரட்டும்.

Viking Bunions and Briefs. இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 5:31. இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். மழை ஒரு டிஸ்கோ மேடை, துளிகள் எல்லாம் நட்சத்திரமாய், தூவி விழும் வெள்ளி திரையாய், இசை மழை பொழியும் நேரம் இதயமும் இன்று நனையட்டுமே.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 14, காளியின் தாகம் தொடர்ச்சி. தன்னுடைய உடைவாள் ஆற்றோடு போய்விட்டதற்காக விக்ரமன் வருந்தினான். அப்போது பொன்னன் மகாராணி ஸ்தல யாத்திரை கிளம்பும் போது விக்ரமனிடம் கொடுக்கும்படி ஒரு பெட்டியை ஒப்புவித்ததாக தெரிவித்தான். இனி அதில் உங்கள் குலத்தின் வீரவாள் இருக்கிறது, பிடியில் இரத்தினங்கள் இழைத்தது என்றான் பொன்னன். நிஜமாகவா பொன்னா? ஆஹா, முக்கியமாக அந்த வாழுக்காகத்தானே நான் இப்போது தாய்நாட்டுக்கு வந்தேன். என் தந்தை போருக்கு கிளம்பும் போது அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த பட்டா கத்தியையும் திருக்குறள் சுவடியையும் எனக்கு காட்டி, இவைதாம் நான் உனக்கு அளிக்கும் குலதனம் என்றார். எங்கள் மூதாதை பரத கண்டத்தையெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கடல் கடந்த தேசங்களிலும் ஆட்சி செலுத்திய கரிகால சோழர் கையாண்ட வாழது. பொன்னா, பத்திரமாய் வைத்திருக்கிறாயல்லவா என்று கேட்டான் விக்ரமன். வைத்திருக்கிறேன் சுவாமி. எங்கே? வசந்த தீவில் புதைத்து வைத்திருக்கிறேன். அங்கே ஏன் வைத்தாய்? வேறு எங்கே வைப்பேன் மகாராஜா? சரி பொன்னா, நாம் இப்போது வசந்த தீவுக்கு போய் அந்த வாளை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். என் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? 9 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது நேற்றுத்தான் சொன்னது போல் இருக்கிறது. விக்ரமா, இந்த கரிகால சோழரின் வீர வாளை வேறொரு அரசனுக்கு கப்பம் செலுத்தும் கையாலே தொடக்கூடாது. ஆகையினால்தான் என் வாழ்நாளில் நான் இதை எடுக்கவே இல்லை. நீ எப்போது ஒரு கையகலம் உள்ள பூமிக்காவது சுதந்திர மன்னன் ஆகிறாயோ அப்பொழுது இந்த வாளை எடுத்துக்கொள் என்றார். பொன்னா, நான் இப்போது செண்பகத்தீவின் சுதந்திர அரசன் அல்லவா? இனி அந்த வாளை நான் தரிக்கலாம் என்றான் விக்ரமன். மகாராஜா, செண்பகத்தீவுக்கு மட்டும்தானா? சோழ நாட்டுக்கும் நீங்கள்தான் அரசர் என்றான் பொன்னன். அதற்கு இன்னும் காலம் வரவில்லை பொன்னா, ஆனால் சீக்கிரத்தில் வந்துவிடும். நாம் உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் 2 இருக்கின்றன. அந்த வீர வாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயங்கர நரபலி கூட்டத்திலிருந்து மகாராணியை விடுவித்து அழைத்து போக வேண்டும். இவற்றுள் முதலில் எதை செய்வது, அப்புறம் எதை செய்வது என்பதை இப்போது தீர்மானிக்க வேண்டும் என்றான். அவர்கள் மேலும் யோசனை செய்து முதலில் உறையூருக்கு போய் வசந்த தீவிலிருந்து வீரவாளை எடுத்துக்கொள்வதென்றும், பிறகு திரும்பி வந்து சிவனடியாரை தேடி பிடித்து அவருடைய உதவியுடன் மகாராணியை கண்டுபிடிப்பதென்றும் தீர்மானித்தார்கள். இருவரும் மிகவும் களைத்திருந்தபடியால் அன்றிரவு இந்த மண்டபத்திலேயே உறங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து உறையூருக்கு போவதென்றும் முடிவு எடுத்தார்கள். ஆனால் விக்ரமனுக்கு ஏற்கனவே கடுமையான சுரம் அடித்து கொண்டிருந்ததென்பதையாவது, பொழுது விடுவதற்குள் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையை அடைவான் என்பதையாவது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 14, காளியின் தாகம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 15, திரும்பிய குதிரை. நன்றினேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம் நேரம் மாலை 5:44. டிஸ்கோ மேடை, தீப்பொறி வேளை, தொள்ளும் தாளம், வெற்றியின் கோலம், உள்ளமெங்கும் உற்சாக ஓவியம், இளமை வானில் இசையின் ரெக்கை விரித்து ஆடட்டும் மனம்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:51. டிஸ்கோ என்றால் சத்தம் மட்டுமல்ல, துள்ளும் மனதின் உற்சாக வெள்ளம், புன்னகை பூக்கும் இளமை நேரும், புது கனவுகள் பிறக்கும் காலம்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சுழன்று வரும் வண்ண ஒளியில் சுகம் தரும் இனிய பாடல்களில் கால்கள் பேசும் தாழ மொழியில் கனவுகள் மலரும் கான ஒளியில் டிஸ்கோ எனும் இசை மொழியில் நினைத்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் கோவிலூர் வெற்றி அருள்கிறார் கொற்றவாளீஸ்வரர்.

0: குறைந்த சிவனே.
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள கோவிலூரில் இறைவன் கொற்றவாளீஸ்வரராக அருளாட்சி புரிகிறார். இது வீரசேகர பாண்டியன் என்ற மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டது. திருக்கானப்பேர் என்னும் காளையார் கோவில் என்ற இந்த பகுதியில் காளீஸ்வரர் பெயருக்கேற்றாற்போல் பகைவரை அழித்து நல்லோரை காத்து வந்தார். இந்த வகையில்தான் நாட்டின் மீது படையெடுக்கும் பகைவர் மீதோ அல்லது அராஜகம் புரியும் அண்டை நாட்டு அரசர்கள் மீதோ பாண்டியன் போர் தொடுக்க போகும் போதெல்லாம் இந்த காளீஸ்வரரை பிரார்த்தனை செய்து கொள்வான். அவர் அருளால் வெற்றியும் காண்பான். அதர்மத்துக்கு எதிரான போர் என்பதால் காளீஸ்வரர் அவனுக்கு வெற்றிகளை அருளியதோடு அவனுக்கு தெய்வாம்சம் பொருந்திய வாள் ஒன்று கிடைக்கவும் செய்தார். அந்த வாள் கிட்டியவுடன் இவனை நெருங்கவே பகைவர்களும் அநியாயம் புரிபவர்களும் புறமுதுகிட்டு ஓடிப்போனார்கள். அந்த வாளுக்கு கொற்றவாள் என்று பெயரிட்டு புனிதம் மிகுந்ததாக போற்றி பாதுகாத்து வந்தான் மன்னன். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற அவன் ஒரு மானை பார்த்தான். உடனே அதை கைப்பற்ற துரத்தினார். ஆனால் அவன் வழியில் ஒரு புலியும் ஒரு முதியவரும் குறுக்கிட்டார்கள். புலிக்கு பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருந்த முதியவரை பார்த்ததும் மானை மறந்த மன்னன் அவரை காப்பாற்ற திரும்பினான். அப்போதுதான் உடன் கொண்டு வந்திருந்த கொற்றவாள் மானை துரத்திய போது எங்கோ விழுந்து விட்டதை உணர்ந்தான். ஆனாலும் புலி மீது நிராயுதபாணியாக பாய்ந்து அதை தாக்க முற்பட பலிச்சென்று அந்த புலியோடு

முதியவரும் மறைந்தார். அருகே இருந்த வன்னிமரத்தடியில் சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்கம் ஒன்று காட்சி தந்தது. அந்த லிங்கத்துக்கு முன்னால் மாயமாகி போன மன்னனின் கொற்றவால் காட்சியளித்தது. இது சிவனின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்ட மன்னன் அந்த லிங்கத்தையே மூலவராக்கி ஒரு கோவில் உருவாக்கினான். கொற்றவாளை வழங்கிய சிவன் என்பதால் ராஜகட்க பரமேஸ்வரர் என்றும் கொற்றவாளீஸ்வரர் என்றும் அழைத்தான். முப்புறமும் எரித்தவர் என்பதால் பின்னாளில் இவர் திருபுவனேஸ்வரர் என்றும் வழங்கப்பட்டார்.

0: இறைவன் எளிமையான லிங்க வடிவத்தில் காணப்படுகிறார். பானத்தில் சந்திரன் ஒரு கண்ணாகவும் ஆதவன் மறு கண்ணாகவும் அன்றலர்ந்த மலர் நாசியாகவும் திகழ ஈசன் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் புரிவது போன்ற கோலத்தில் அர்ச்சகரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். இந்த கோவிலின் நாயகி நெல்காத்த அம்மன். இந்த பெயருக்கான காரணம்தான் என்ன? சிவபக்தரான சிவகுப்தன் சுதன்மை தம்பதியரின் மகள் அரதனவள்ளி. பயல் அறுவடைக்கு தயாராகிவிட்டதால் அதை காவல் காக்க மகளை அனுப்பினாள் சுதன்மை. விளையாட்டுச் சிறுமியான அரதனவள்ளி வயலுக்கு போவதாக போக்கு காட்டிவிட்டு அவளுக்கு மிகவும் பிடித்த மலர்ச்சோலைக்கு சென்று விட்டாள். மதிய நேரத்தில் மகள் பசித்திருப்பாளே என்ற கவலையில் சுதன்மை தயிர்ச்சோறு கொண்டு சென்றாள். அங்கே பொறுப்புணர்வுடன் காவல் காத்து கொண்டிருந்த மகளை பார்த்து பெருமிதம் கொண்டாள். அவளை அழைத்து தலையை வருடி சோறு ஊட்டினாள். மகளும் மிக மகிழ்ந்து ருசித்து உண்டாள். பிறகு வீடு திரும்பினாள் சுதன்மை. சிறிது நேரத்திற்குள் அரதனவள்ளி வீட்டிற்கு வந்து, அம்மா பசிக்கிறது, சோறு போடு என்றாள். அவளை குழப்பத்துடன் பார்த்த சுதன்மை தொடர்ந்து விசாரிக்க அம்பாளே மகள் வடிவில் வந்தது கண்டு பரவசமானாள். நெல்லை காத்தவள் என்பதால் இந்த அம்பிகைக்கு நெல்காத்த அம்மன் என்று பெயர் வந்தது. சமஸ்கிருதத்தில் சாலிவாலீஸ்வரி எனப்படுகிறாள். தன் மகளாக வந்த அம்மனுக்கு சுதன்மை தயிர் சாதம் ஊட்டியதால் இன்றளவும் உச்சி காலத்தில் இந்த அம்மனுக்கு தயிர் சாதம் நிவேதனமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார் கொற்றவாளீஸ்வரர்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: சமீபத்துல நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப, முதல் முதல்ல இந்தியாவில் இருக்கிற மொழிகளில் எந்த மொழி அச்சில ஏறி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அதாவது இந்தியாவுக்குள்ள மொத்தம் வந்து 56 தேசங்கள் இருந்ததாக பலவற்றில் படிக்கிறோம். அங்கம், வங்கம், கலிங்கம், தெற்கு பகுதியில் சேர சோழ பாண்டியர்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 14-ஆம் நூற்றாண்டு 15-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சிற்றரசுகள்லாம் தோன்றி பேரரசுகள்லாம் 12-ஆம் நூற்றாண்டில் விழுந்து ஆங்கிலேயருடைய வருகை, அறிவியலுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்குதுங்க. இப்போ எந்த மொழி நூல் முதல்ல அச்சேறி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார் ஒருத்தர். இந்திய மொழிகளில் முதன் முதலில் அச்சேறியது தமிழ் மொழி தானாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பிரான் வணக்கம் என்று ஒரு நூல், இது வந்து அச்சேற்றப்பட்டது எங்கேன்னு கேட்டால் தமிழ்நாட்டில். இந்த தம்பிரான் வழக்கம் என்கின்ற இந்த நூல் தான் 1498 அங்கே ஜெர்மானியில் அச்சேந்திரம் ஜான் கூடன்பர்க் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவொடனே அது உலகம் முழுவதும் வருது. இந்திய மொழிகளில் முதல் அச்சேறினது நம்முடைய தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத நம்ம அந்த நூலை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து தரங்கம்பாடி என்கின்ற இடத்துல அதற்கான இது இருந்தது. யார் இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து தனிநாயக அடிகளுடைய நூற்றாண்டு. தனிநாயக அடிகள் வந்து உலக பயணம் மேற்கொண்ட போது அவர் வந்து பாரிஸில் இருந்த நூல் நிலையத்தில் அவர் கண்டுபிடிச்சு எடுத்த ஒரு பழைய பிரதி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் பிரதி. இதுதான் முதல்ல அச்சேறினுங்கிறாங்க. இன்னைக்கும் கூட இந்த பெருமை குறைவே இல்லைங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, வலைதளம்னு எடுத்து பாருங்களேன். இந்த வலைதளத்தில் அதிகமான வலைதளங்களை கொண்ட மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆங்கிலம் தான், அதில் மாற்று கிடையாது. அடுத்ததாக ஸ்பானிஷ். ஆனால் இந்திய மொழிகளில் அதிகமான வலைதளத்தை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி தாங்க. பாருங்கள், அச்சேர்னதுலேயும் நம்ம மொழி தான் முதல்லையாக இருக்குது. இந்திய மொழிகளில் அதிகமாக வலைதளங்களை கொண்ட மொழிகளில் நம்முடைய மொழி தான் முதன்மையாக இருக்குது. ஏன்னா அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த வலைதளத்தினுடைய பெருமையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதான் ஒருத்தர் சொன்னாரு, WWW அப்படிங்கிறத வேர்ல்டு வைடு வெப்சைட் நம்ம சொல்றோம், அதை ஒருத்தர் தமிழ்லயே அதை போட்டு வச்சிருக்காருங்க. வையக வலை விரிவு அப்படிங்கிறார், மூணு வகரம் வர்ற மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறார். அதை WWW மட்டும் இல்லை போடுறது இல்லை, இதுல இதுவும் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறார். இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிற போது என்ன நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு கேட்டா, பண்டைய விஷயங்கள் எல்லாம் அச்சுக்கு வருகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான விஷயம் நமக்கு தெரியுது. அப்ப பழைய மொழியாக மட்டுமில்லை, புதிய மொழியாக வருகிற போதும் இந்த மொழிக்கு வந்து சில தன்மைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான நூல்கள் ஏடுகளில் இருந்து அச்சேற்றப்படுவதற்காக காரணமாக இருந்தவர் யார்னு கேட்டா நம்முடைய உவே சாமிநாதையர் அவர்கள்ங்க. அவருக்கு முன்பாக சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களும் அவரோடு சேர்ந்த பலரும் பதிப்பிச்சாலும் கூட உவேசா அவர்களுடைய பதிப்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லையும்பாங்க. காரணம், அப்படியெல்லாம் அவங்க எடுத்து கொடுக்கலன்னா நிச்சயமாக இன்றைக்கு நாம் இத்தனை நூல்களை அடைந்திருக்க முடியாது. ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமை இருக்கிறது என்பதை ஆராய்ந்தால் கண்டுகொள்ளலாம்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும்

0: சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
1: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறினா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: நேரம் இப்பொழுது மாலை 6:12 ஆக போகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை நம்முடைய 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தென்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
4: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
5: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
5: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
4: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
5: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரின்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: பிரகார் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

நேரம் இப்பொழுது மாலை 6:21 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை நம்முடைய 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. நேரில் இன்று 12:10 ஒளிவனம் வரும் தொலைபேசி வலை விருப்பப்பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் என்று சேலம் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க.

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
1: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 லிருந்து 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. MRP-க்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. MRP-க்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
0: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு

0: வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவிக்கு அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைடு அப்பர் பவானி சைடு கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெயினி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பார்க் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் பிளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெயினி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
0: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாம் பர்மிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும்

0: ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 6:40 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பலை 100.5 கதம்பு மலர்கள் நிகழ்ச்சி. இனி தொடர்விருப்பது பொன்னையின் செல்வங்கள்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சுமார் 5 வயது இருக்கும் பொழுது அருள்மொழிவர்மன் தவறி படகிலிருந்து பெருகி ஓடும் காவிரியில் விழுந்து விட்டது நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி விழுந்த இளவரசனை ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி காப்பாற்றினாள். அவள் காவிரித்தாய் என்று அனைவரும் நம்பினார்கள். அந்த காவிரித்தாயை தான் அடிக்கடி இலங்கையில் பார்த்ததாக அருள்மொழிவர்மன் தன்னுடைய தமக்கை குந்தவை தேவியிடம் கூறிக்கொண்டிருந்தான். என்னை காப்பாற்றிய காவிரித்தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா. என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமாயில்லை?
1: ஆச்சரியம் இல்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
0: ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவிரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா, எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது.
1: ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
2: அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். உன்னிடம் என் அன்பு அவ்வளவு ஒன்றும் உயர்ந்ததல்ல, சுயநலம் கலந்தது. உண்மையைச் சொல்லுகிறேன் தம்பி, எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் முதன்மையானது. அதற்கு நீ பயன்படுவாய் என்று உன் பேரில் அன்பு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்கு நீ தடையாயிருப்பாய் என்று தெரிந்தால் என் அன்பு வெறுப்பாக மாறினாலும் மாறிவிடும். ஆனால் அந்த வாய் பேச முடியாத, காது கேளாத ஸ்திரீயின் அன்பு அத்தகையதல்ல. நம்முடைய தந்தையிடம் 20 வருஷங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன் பேரிலே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 14 உலகமும் இணையில்லைதான்.
0: உனக்கு அது எப்படி தெரிந்ததக்கா?
2: எதை சொல்லுகிறாய் தம்பி?
0: அவள் நம்முடைய பெரிய தாயார் என்பது
2: தந்தை சொன்னதிலிருந்தும் வந்தியத்தேவர் சொன்னதிலிருந்தும் மூகித்து கொண்டேன். தம்பி, அவள் உன்னை தன் சொந்த மகன் என்று எண்ணியிருக்கிறாளா, அல்லது தன் சக்களத்தியின் மகன் என்று எண்ணியிருக்கிறாளா?
0: அந்த மாதிரி வேற்றுமையான எண்ணம் என் மனத்திலும் உதிக்கவில்லை, அவள் மனத்தில் எள்ளளவும் இருப்பதாக தெரியவில்லை.
2: நீ ஏன் அந்த மாதிரி வேற்றுமைப்படுத்தி பேசுகிறாய்? தம்பி, அந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ வீற்றிருக்க வேண்டிய சிங்காசனத்தில் நம் தாயார் வீற்றிருக்கிறாள். அது தெரிந்திருந்தும் அவள் உன்னிடம் அத்தனை அன்பு வைத்திருந்தால் அது மிக்க விசேஷமல்லவா?
0: நான் அவள் வயிற்றில் பிறந்த மகனல்ல என்பது அவளுக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும்.
2: வயது வித்தியாசம் தெரியாமலா போகும்?
0: அவளால் பேச முடியாது, மனதில் உள்ளதை சொல்ல முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதைக் கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும், நம் தந்தையிடம் அவள் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சு உடனே உருகிவிடுகிறது.
2: அக்கா,
0: என்னுடைய பிராயத்தில் அப்பா என்னைப் போல இருப்பாரா?
2: இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிராயத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழகுலம் வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டனார் அறிஞ்சய தேவர்

0: அழகில் நிகரற்ற வைதும்பராயன் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அறிஞ்சயர் மணந்தபோது அவள் பத்தரை மாற்று பசும் பொன்னொத்த மேனியும் பூரண சந்திரனையொத்த முகமும் கொண்ட புவன மோகினியாக விளங்கினாள். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகாயிருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நமது தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்துக்கு சத்ரு என்று நினைப்பவர்கள்.
1: அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன்.
0: இல்லாவிடில், இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேந்தன் அமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்? இளவரசன் புன்னகை புரிந்து,

0: விடில், இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேந்தன் அமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்? இளவரசன் புன்னகை புரிந்து, அக்கா, நீ எதிலிருந்தோ எதற்கோ போய்விட்டாய். என் பெரியன்னை என்னிடம் வைத்துள்ள அன்பை குறித்து சொன்னேன். அது போனால் போகட்டும். இவ்வுலகில் ஒருவரைப் போல் இன்னொருவர் தத்ரூபமாக இருப்பதென்பது சாத்தியமாக்கா?
1: ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளாயிருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரே பிராயத்தில் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியம்தான். இதைத் தவிர பிரம்ம சிருஷ்டியில் ஒருவருக்கொருவர் சம்பந்தமே இல்லாதவர்கள் அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதும் உண்டு.
2: பழுவூர் இளையராணியும்
0: இலங்கையில் நான் பார்த்த நம் பெரியன்னையும் ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவர் சொல்வது உண்மையாயிருக்க முடியுமா?
2: நந்தினி சிறு பெண்ணாயிருந்தபோது அப்போதுதான் நான் பார்த்திருக்கிறேன்.
0: பழுவூர் இளையராணியான பிறகு நன்றாய் பார்த்ததில்லை. உனக்கு என்ன தோன்றுகிறது?
1: நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை.
0: ஆனால் வந்தியத்தேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என் தந்தை கூறிய வரலாற்றிலிருந்து அதை தெரிந்து கொண்டேன் தம்பி.
2: தந்தையே கூறினாரா?
0: உன்னிடம் என்ன கூறினார்?
2: எப்போது கூறினார்?
1: சில நாளைக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது தம் இளம்பிராயத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள தீவில் தாம் தனியாக ஒதுக்கப்பட்டதையும், அந்த தீவில் ஒரு வாய் பேச முடியாத பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும் கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அந்த தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றியும் சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனையின் வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதன் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் குதித்து இறந்து விட்டாள் என்று அனிருத்தர் வந்து சொன்னாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில் 24 வருஷங்களாக இருந்து அல்லும் பகலும் வேதனை அளித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். தம்மால், தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
0: தம்பி, சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி நம் மனக்கோட்டையெல்லாம் இருக்கட்டும். நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தைக்கு இந்த ஜென்மத்திலும் மனசாந்தி இல்லை, மறுஜென்மத்திலும் அவருக்கு நிம்மதி இருக்க முடியாது.
2: அக்கா, சமீபத்தில் நான் 2-3 தடவை மரணத்தின் வாசல் வரையில் சென்று வந்தேன். அப்போதெல்லாம் என் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? பெரியம்மாவை தந்தையிடம் அழைத்து போய் விடாமல் செத்துப்போகிறோமே என்ற ஏக்கம்தான்.
0: அக்கா, அந்த மாதரசியை நினைத்தாலும் என் உள்ளம் குமுறுகிறது.
2: வாயிருந்தால் மனதிலுள்ள குறைகளையும் வேதனைகளையும் வெளியிட்டு சொல்லி ஆறுதல் அடையலாம். காதிருந்தால் பிறர் கூறும் ஆறுதல் மொழிகளை கேட்டு துக்கம் தீரலாம். வாயும் செவியும் இல்லாத ஒருத்தியினுடைய நிலையை எண்ணிப்பார். உள்ளத்தில் குமுறும் அன்பையும் ஆர்வத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் கோபத்தையும் தாபத்தையும் எல்லாவற்றையும் மனத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அதிலும் நம் பெரியன்னையைப் போல ஆசாபங்கம் அடைந்தவளின் மனோநிலையை பற்றி சொல்ல வேண்டுமா? அவள் பைத்தியக்காரியைப் போல இலங்கை தீவின் காடுகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பதில் வியப்பென்ன? அதையெல்லாம் நினைக்க நினைக்க என் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருக்கிறது. அவளை எப்படியாவது அழைத்து வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. ஆனால் நம் தந்தை அதை விரும்புவார் என்று நினைக்கிறாயாக்கா?
1: தந்தை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய கடமை அது தம்பி. இறந்து போனவளின் ஆவி வந்து அவரை துன்புறுத்துவதாக எண்ணி இரவு நேரங்களில் நம் தந்தை அலறுகிறார். இதனாலேயே அவர் உடம்பு குணமடைவதில்லை.
2: இதெப்படி உனக்கு தெரிந்ததுக்கா? இதுவும் தந்தை சொன்னாரா?
1: தந்தையும் சொன்னார், என் தோழி வானதியும் சொன்னாள்.
2: வானதி சொன்னாளா? அவளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அக்கா? நீ அவளிடம் சொன்னாயா என்ன?
1: இல்லை இல்லை, தஞ்சை அரண்மனையில் ஒரு நாள் நிகழ்ந்ததை அவள் வாய்மொழியாகவே சொல்லச் சொல்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன்
2: தம்பி. சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்து விட்டாய். கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்கக்கூட இல்லையே. மகா வீரரான சிறிய வேளாரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா?
1: அழகாயிருக்கிறது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: தன் பேச்சை கேட்கிறவங்க அதை வச்சு தன்னை குறைவாக மதிப்பிட்டிடக்கூடாது. இந்த கவலை எல்லோருக்கும் இருக்குது. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே. கவலை தோய்ந்த குரலில் குந்தவையை கேட்டார் சுந்தர சோழர். உங்களுடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? தங்களை பார்த்து நான் சிரிப்பேனா? கண்ணில் நீர் மல்க சொன்னான் மகளே. இதுக்கு அப்புறம்தான் தயங்கி தயங்கி தமது வாலிப பருவ அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டார் அல்லவா? இருந்தாலும் நடுவில், அருமை மகளே, சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்தை இன்று உனக்கு சொல்கிறேன்னு வேதனைப்பட்டதையும் கேட்டோம். தொண்டைமாநாற்று முகத்வாரத்தை அடையறத்துக்கு முன்னால் ஒரு குளக்கரையில் சற்று ஓய்வு எடுக்கும்போது கதையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை கண்டோம். சித்த பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருந்த பேசும் சக்தியற்ற அந்த மூதாட்டி பூங்குழலியின் அத்தை, பொன்னியின் செல்வரின் பெரிய தாயார் என்பது தெரிய வருது. தன் தந்தையின் அந்தரங்கத்தை வேறு யாரிடமும் சொல்ல தாம் விரும்பலைன்னும், ஏதாவது நேரிட்டு தன் தந்தையை சந்திக்க முடியாமல் போயிட்டா சக்கரவர்த்தியை எப்படியாவது சந்திச்சு தன் பெரியம்மை உயிரோடு இருக்காங்க என்பதை அவரிடம் சொல்லணும். அவர் இஷ்டப்பட்ட அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்து போகணும்னு பூங்குழலியை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். குளிர் காய்ச்சலிலிருந்து மீண்டு இப்போ நந்தி மண்டபத்தில் தமக்கையுடன் பேசும்போது அந்த மூதாட்டியை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரார் அருள்மொழிவர்மர். எப்படியாவது அவளை அழைச்சி வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனால் தந்தை அது விரும்புவாரான்னு கேட்டதும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய கடமை அது என்கிறார் குந்தவை. நல்லது. களத்திரம் என்கிற பதம் மனைவிங்கிற பொருள் உடையது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொல் சக்களத்தி, சக களத்தி அல்லது சக கிழத்தி. சக்களத்தி ஆயிடுச்சு. சக உடன், கிழத்தி தலைவி மனைவி, ஒன்றாக வாழற மாற்றாள் சக்களத்தி. அதாவது கணவனை பகிர்ந்து கொள்ளும் மற்றொரு மனைவி முதல் மனைவிக்கு சக்களத்தி. சங்ககால புலவர் பரணர் பாடின அகநானூற்று பாடலின் காட்சி இங்கே நினைவு கூறத்தக்கது. இளம்பெண் ஒருத்தி என் ஆட்டத்தை கண்டுகளிக்க தலைவன் வந்தான், அதற்கே அவன் மனைவி அவனோடு ஊடினாள், என்னை தூற்றினாள், இனி அவனை கை கொண்டு அவளை அழவேக்கிறேன் பார்னு சூழ் வைத்தாளாம். ஒரு விசித்திரமான சக்களத்தி சண்டை. அடுத்து பத்தரை மாற்று பொன். இத்தொடரை பத்து அரை மாற்றுன்னு பிரித்து, பத்து பங்கு பொன் அரை பங்கு செம்பு கொண்ட மாற்று மாத்து தர அளவீட்டு முறைன்னு பொருள் கொள்ளணும். இந்த விகிதத்தில் உருவாக்கப்படும் தங்க நகை உறுதியாக இருக்கும் என்பது கருத்து. சரி, அந்த மூதாட்டிய எப்படியாவது தஞ்சைக்கு அழைத்து வரும்படி முதன்மன்றி திருமலையப்பனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவரே இப்போ அவனுக்கு வேறு வேலை கொடுத்துருக்காரே.
0: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: வீட்டுல கிராக்கா லீக்கா
6: ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலையறனா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன்

இனிதே இசையால் இதயம் நெறித்து நிறைவு பெறுகிறது 100.5 விளக்கேற்றும் வேளை. இனி 100.5 கட்சவி வழியாக நேர்களின் குரல் வழி விருப்ப சந்தங்கள் ஒழிக்கும் ஆசையில் ஒரு குக்கூ.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்க ஆசையில் ஒரு குக்கு. இனிய வணக்கம் நேர்களே. மழையின் சாரல் போல சில பாடல்கள் மனதை மெதுவாய் நனைக்கும். தேன்றலின் தீண்டல் போல சில மெட்டுக்கள் தேடாத இன்பத்தை தரும். பிடித்த பாடல்கள் காதின் விருந்து, இதயத்தின் ஆயுள், மனதில் என்றும் மாறாத இனிய நினைவு. அப்படி உங்கள் மனம் லயித்த ஆசை பாடல்களை கேட்டு மகிழலாம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் வந்து குரல் பதிவு செய்யணும். அதாவது வாய்ஸ் மெசேஜாக அனுப்பணும். 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு குரல் பதிவாக உங்களோட குறுஞ்செய்தி அதாவது மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. பாடலை கேட்டு ரசிக்கலாம் இனி வரும் ஒரு மணி நேரமும். முதல் பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
1: வணக்கம். பாடல் மலரே மௌனமா. படம் கர்ணா, குமரலிங்கம் பிரம்மா ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் கோடை பன்மலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 7:09 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல் எடுங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் வந்து குரல் பதிவு செய்யணும். அதாவது வாய்ஸ் மெசேஜ் பண்ணி 94 86 28 24 24 அப்படின்னு எனக்கு அனுப்பி வையுங்கள். பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ யாரு எங்கிருந்து பாடல் கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
5: என் இனிய கோடை பண்பலைக்கு வணக்கம். ஜி ரமேஷ், பாகனேரி, சிவகங்கை மாவட்டம். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏச்சி எலுமிச்சி என்ற பாடல் வேணும் என் குழந்தைகளுக்காண்டி. நன்றி, வணக்கம்.
4: எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கூடை பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:16 ஆயிருச்சு. இப்போ நிகழ்ச்சியில் யாரு எங்கிருந்து பாடல் கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
1: வணக்கம். கோடை பண்பலை ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் குள்ளநரி கூட்டம் என்ற படத்தில் விழிகளிலே என்ற பாடலை கேட்க விரும்புவது பழனிவட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். நன்றி.
0: உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: பிரகார் சே பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: பண்பலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 7:23. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் ரொம்ப அழகான பாடல்களை நிறைய நேர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
3: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம், வேணி நடராஜன். பாரதி கண்ணம்மா படம் தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, அது என்னன்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு பாடல். நன்றி, வணக்கம்.
2: அழகா பாடுறீங்க, பாடிக்கிட்டே பாடல் கேளுங்க.

0: கொடைப்பண்பலை 100.5 இது சொந்தபந்தம். சொந்தபந்தம் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக பண்பலை தேடி நேயர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கலைமணி மேடம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் மேடம்.
0: சரிங்க சார்.
1: கல்வித்துறையில கண்காணிப்பாளராக பணிபுரியிறேன்.
0: ரொம்ப சந்தோஷங்க சார். தூத்துக்குடியிலே தானா?
1: இல்லங்க மேடம், சிவகங்கை மாவட்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கடந்த இதுல தூத்துக்குடியில ஒர்க் பண்ணினேன்.
0: சரிங்க சார்.
1: தூத்துக்குடி நண்பர்களோட ஒரு பழக்கத்தினால அந்த தொடர்ந்து எனக்கு 10 ஆண்டுகளமா அந்த நண்பர்கள், நடைபயணத்தில் உள்ள நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து ஒவ்வொரு டைமும் என்னை அழைத்துட்டு வந்துருவாங்க.
0: வருஷம் வருஷம் கொடைக்கானல் தான் வருவீங்க?
1: கொடைக்கானல் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார். வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: என் ஒய்ஃபு, பையன், ஒரு பையன் மேடம். மிஸ்ஸஸ் பேரு இந்திராணி, பையன் அஸ்வின்.
0: சரிங்க சார். தம்பி என்ன பண்றாங்க?
1: ஏஐ டேட்டா சயின்ஸ் மேடம்.
0: படிச்சிட்டு இருக்காங்க
1: மேடம்.
0: சரிங்க சார். கொடைக்கானல் எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: கொடைக்கானல்
0: திரும்ப இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச ஊர் ஏதாச்சும் இருக்கா?
1: கொடைக்கானல் தான் மேடம்.
0: கொடைக்கானல் தான்.

0: எத்தனை வருஷம் வந்தாலும் சலிக்காத
1: ஊரு மேடம்.
0: கிளைமேட்டும் சரி எல்லாமே நல்லா இருக்கு.
1: எங்க நண்பர்கள் ஒவ்வொரு டைமும் இந்த கொடைக்கானல் தான் திட்டமிட்டு வேற எங்கே போனாலும் இந்த கொடைக்கானலுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா வந்துருவோம் மேடம்.
0: சரிங்க சார், நண்பர்களோட வந்தது ஜாஸ்தியா இல்ல குடும்பத்தோட வந்தது ஜாஸ்தியா?
1: நண்பர்களோட கண்டிப்பா இது வந்துருவோம், குடும்பத்தோட வந்தது கம்மி தாங்க மேடம்.
0: சரிங்க சார். சார் உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொந்த பந்த நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடம் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: ஆட்டோகிராஃப் படத்துல?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க சார், உங்களுக்கான பாடலும் கேட்டுடலாம். நன்றிங்க சார், உங்கள்ட்ட எல்லாம் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க சார்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் ஒரு பள்ளியாய்ந்தது ஆசையில் ஒரு குக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா 7:37 ஆயிருச்சு. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் குரல் பதிவு செஞ்சு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. இப்போ பாடல் யார் கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
5: கோடை பண்பலிக்கு இனிய இரவு வணக்கம். நான் தேனியிலிருந்து குமரேசன் பேசுகிறேன். எனக்கு இந்தியன் படத்திலிருந்து பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடலை போடுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: உங்களுக்கான பாடல் கோடை பந்தலை 100.5.

0: காற்றலைகளின் இனிய மொழி கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:43. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர், ஊர் குறிப்பிடும்போது மாவட்டத்தையும் குறிப்பிட்டு அனுப்புங்கள். இதெல்லாம் வந்து குரல் பதிவு செஞ்சு அனுப்பணும். இப்போ பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனியிலிருந்து எம் பிரகாஷ். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் ரிதம் என்ற படத்தில் இருந்து காற்றேயின் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் என்ற பாடலை ஒளிபரப்பவும். நன்றி, வணக்கம்.
0: உங்கள் இதய வாசல் தேடி பாடல் இதோ.

0: மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:50. நிகழ்ச்சியில நிறைவான பாடலை யாரு கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கங்கள். நான் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கார்த்திக். எனக்கு பிடித்த பாடல் ரன் படத்திலிருந்து பனிக்காற்று என்ற பாடலை ஒலியுறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை

பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-42-50-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94-98-34-53-50. என் மீண்டும் ஒரு முறை 9498-34-53-50.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: அன்பு,
1: அன்பு மலர்களின் சோலை இது.
0: நட்பு,
2: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
1: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
1: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
1: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
1: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

கூடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அளித்தரும் கூடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தோடு இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 100.5 இளமை பேசும் செய்தி அறிக்கையை தொடர்ந்து

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார்.

செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவேக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின்

0: இனிய வணக்கங்கள். உள்ளத்தில் உறுதியும் செயலில் தெளிவும் சிந்தனையில் நேர்மையும் தருவதே உண்மையான கல்வி. உள்ளத்தில் உறுதியும் செயலில் தெளிவும் சிந்தனையில் நேர்மையும் தருவதே உண்மையான கல்வி. அப்படிப்பட்ட கல்வி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்களுக்காக வளமறு இது 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக மாணாக்கர்கள் 24, 24, 24 வழக்கமாக பேசும் மாணாக்கர்கள் 24, 24, 29 இணையலாம். கொடைக்கானலின் முனி என்பிற்கு சூளை 4, 5, 4, 2 அணிச்சு. இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 2 விளையாட்டுகள் இருக்குங்க. முதல் விளையாட்டு நாணைகள், இரண்டாவது விளையாட்டு சிக்கு புக்கு. நாணைகள் அப்படின்னா நாவின் பயிற்சிக்காக, மொழி பயிற்சிக்காக நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்றொடர்களை திரும்ப நீங்கள் பிழை இல்லாமல் சொல்லணும். சிக்கு புக்கு அப்படின்னா நாங்கள் மொத்தம் ஒரு 5 கேள்விகள் கேட்போம். முதல் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்லணும். ஐந்தாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், இரண்டாவது கேள்விக்கான பதில், மூன்றாவது கேள்விக்கான பதில், நான்காவது கேள்விக்கான பதில், ஐந்தாவது கேள்விக்கான பதில், இவை 5 சேர்த்து நீங்கள் சொல்லணும். இதுதான் நிகழ்ச்சியோட விதிமுறை. இப்போ முதன் முதலாக நிகழ்ச்சியில் யார் விளையாட காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருணாங்கிலிருந்து புகழ்.
0: புகழ், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா? உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்க?
1: அதிகமாக
0: இருக்கா? அதிகமாக இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? நிறைய தண்ணி குடிச்சுக்குவீங்களா? மோர்லாம் குடிப்பீங்களா? சரி, இப்போ விளையாட்டுக்கு போகலாமா? நாணைகள் இதுக்கு முன்னாடி
1: விளையாண்டுருக்கீங்களா?
0: இப்போ தான் முதல்ல விளையாடுறீங்களா?
1: ஆமாம்.
0: சரி, நான் சொல்கிறத அப்படியே திரும்ப நீங்கள் சொல்லிடணும், சரியா? ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கிளை. திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கிளை. சொல்லுங்க. ஒரு கிளை
1: அந்த கிளை
0: தனிக்கிளை தனியில் வந்த கனிகளும் இனிக்கிளை.
1: அந்த கிளை கனிகளும் இனிக்கலை.
0: திரும்ப சொல்லுங்க.
1: ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, அந்த தனிக்கிளையில கனி இனிக்கலை.
0: தனிக்கிளை தனியில் வந்த கனிகளும் இனிக்கலை. யார் பின்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? பின்னாடி யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? யார் சொல்லி கொடுத்தா?
1: அம்மா.
0: அம்மா, சரி. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்க.
1: அம்மா பேர் கார்த்திகா. அண்ணன் பேர் ஸ்ரீமருது. என் பேர் புகழ்.
0: உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: வார்த்தை சங்கிலி பிடிக்கும்.
0: அந்த விளையாட்டு இல்லை, அங்கே நீங்கள் உங்களுடைய கிரவுண்டில் விளையாடுவீங்க பள்ளிக்கூடத்தில். என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: ஃபுட்பால்.
0: ஃபுட்பால் விளையாடுவீங்களா? அருமை. வேற விளையாட்டு ஃபுட்பால் தவிர?
1: ஓடி பிடிச்சி விளையாடுவோம். அது மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாம் விளையாடுவோம்.
0: அப்படியா? சரி. உங்கள் ஊரில் திருவிழா எல்லாம் முடிஞ்சா? என்ன திருவிழா உங்கள் ஊரில் நடக்கும்?
1: ஸ்டார்ட் ஆகும்.
0: என்ன மெல்லத்து ஸ்டார்ட் ஆகுமா? திருவிழாப்பில் என்ன பண்ணுவீங்க?
1: ராட்டினம் போடுவாங்க, அங்கே விளையாடுவோம். கடைகள் வாங்குவோம்.
0: சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரமெல்லாம் இருக்குதா?
1: இருக்கு.
0: என்னென்ன மரம் இருக்குது சொல்லுங்கள்.

0: மாமரம் இருக்கு,
1: ம்,
0: கருவமரம் இருக்கு அதிகமா,
1: என்ன மரம்?
0: கருவமரம் அதிகமா இருக்கு,
1: வேற என்ன மரம்லாம் உங்களுக்கு தெரியும்?
0: தென்னமரம், வாழை மரம், பனைமரம்,
1: சரி பரவாயில்ல, ஒரு 5 மரங்கள்
0: இன்னும் கொஞ்சம்.
1: சொல்லிட்டீங்கல்ல. ம், நேல்ஸ் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க, பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் இப்பொழுது 8:17. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்ப யாரும் என்ன பிள்ளை விளையாட காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமலிவட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
2: அஜித் பாண்டி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
3: 9th படிக்கிறேன்.
2: அப்படியா, சரி. உங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாட
3: போறேன்னு
2: தெரியுமா? சிக்கு புக்கு. சரி, அது எப்படி விளையாடணும்னு தெரியுமில்ல?
3: ஆ, தெரியும்.
2: சரி, உங்களை மாவட்டத்தோட பெயர்?
3: ராமநாதபுரம்.
2: பிடித்த விளையாட்டு?
3: ராமநாதபுரம் கபடி.
2: பிடித்த பாடம்?
3: ராமநாதபுரம் கபடி அறிவியல்.
2: தக்காளி காயின் நிறம்?
3: ராமநாதபுரம் கபடி அறிவியல் சிவப்பு.
2: தக்காளி காயின் நிறம்
3: சிவப்பு.
2: தக்காளி பழம்தான் வந்து சிவப்பா இருக்கும். தக்காளி காய்
3: பச்சை.
2: திரும்ப சொல்லுங்க பதில.
3: ராமநாதபுரம்
2: கபடி, பிடித்த பாடம்
3: அறிவியல், பச்சை.
2: முதுகில் ஓடு கொண்ட பிராணி? முதுகில் ஓடு ஓடு வச்சிருக்கூடிய பிராணி எது? எந்த பிராணி முதுகில் ஓடு வச்சிருக்கோம்?
3: நாய்.
2: நாய் வந்து முதுகில் ஓடு வச்சிருக்குமா?
3: ஆமை.
2: ராமநாதபுரம்
3: கபடி அறிவியல் பச்சை ஆமை.
2: அழகா சொல்லிட்டீங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா?
3: நானு, எங்க அம்மா, அப்பா.
2: அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
3: அஜித் பாண்டி. எங்க அப்பா பேர் நாகராஜ், எங்க அம்மா பேர் முத்துச்செல்வி.
2: உங்கள் ஊரோட சிறப்பு என்ன? ராமநாதபுரத்தோட சிறப்பு
3: மீன். மீன், மீன்.
2: அது தவிர வேற?
3: இங்கே மீன் கருவாடி இதுதான் ஸ்பெஷல்.
2: உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வந்து மீன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க.
3: ராமநாதபுரம்.
2: உங்கள் மாவட்டம் தானே?
3: ராமநாதபுரத்தில் மீன் கருவாடி.
2: அது தவிர வேறு எந்த இடம்லாம் பார்க்கலாம்?
3: அங்கே ராமேஸ்வரம் கடல் படகுகளை பார்க்கலாம். தனுஷ்கோடியில் இருக்கிற கடற்கரையை பார்க்கலாம். அப்புறம் அங்கே மீன் பிடிக்கிற படகுல அங்கே ரைடுலாம் போகலாம்.
2: தனுஷ்கோடியிலாம் போய் பார்த்துருக்கீங்களா?
3: ஒரு தடவை எங்கள் அச்சிக்கு விழுநிலையில் அங்கே போனோம்.
2: சரி,
3: அப்புறம் போய் முட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டோம்.
2: உங்கள் மாவட்டத்தில் பிறந்த பிரபலமான நபர்கள் பேரெலாம் சொல்லுங்கள். தெரியலையா? அப்துல் கலாம் ஐயா எந்த ஊர்?
3: ராமேஸ்வரம்.
2: உங்கள் மாவட்டம் தானே அவர்? அதை சொல்லணும் தானே? எவ்வளோ சிறப்பான விஷயம் அது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விடுதலை போராட்ட வீரர்கள் பேரெலாம் சொல்லுங்கள்.
3: மகாகவி இது கவி
2: விடுதலை போராட்ட வீரர்கள் பேர் கேட்டேன்
3: நான். சுபாஷ் சந்திர போஸ். இது டக்கிங் கேட்டு ஞாபகம் இல்லைங்க.
2: ஞாபகம் இல்லையா? மறந்து போச்சா? வீரபாண்டிய கட்டபொம்மன்,

0: வீரபாண்டி கட்டபொம்மன், வேலு நாச்சியார், அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன் போறாங்க, அப்புறம் மருது சகோதரர்கள், அப்புறம் நம் ஆண்டாள்,
1: ஆண்டாள்
0: சாரி தப்பு இருந்தது.
1: சரி பரவாயில்ல, அடுத்த முறை எனக்கு சொல்லும்போது நிறைய சொல்லுங்க. சரி, அப்போ நான் திருக்குறள் இருக்குல்ல, மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது?
0: 133.
1: சரியாக சொல்கிறீங்க. சரி, அனைவருக்காகவும் பால் கேட்கலாமா? நன்றி, வாழ்த்துக்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தின்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12
6: ஞாயிற்றுக்கிழமை
5: பிற்பகல் 2:30
6: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
5: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
4: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
6: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
6: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
5: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: நேரம் இப்பொழுது 8:30 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை. இப்போ நம்முடைய 100 புள்ளி 5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நேரில் இன்று 12:10 ஒளிபரம் வரும் தொலைபேசி வழி விருப்பப்பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் என்று சேலம் மாவட்ட நண்பர்களுக்காக விளம்பரம் காத்திருக்குங்க. இப்போ யார் இனிப்பில் பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிவகாசியிலிருந்து கைலாஷ்.
0: கைலாஷ், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: பிகாம் சிஏ, தேர்ட் இயர் படிக்கிறோம்.
0: ஓ, ஃபைனல் இயர் போயிட்டீங்க?
1: ஆமாம் சார்.
0: சரி, அடுத்து படிப்பு முடிச்சுட்டு அடுத்து என்ன திட்டம்?
1: வேலைக்கு போகிறேன்.
0: அப்படியா? அதுக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்களா?
1: படிச்சுக்கிட்டு
0: தான் இருக்கும். சரி மகிழ்ச்சி. இப்போ என்ன விளையாட்டு விளையாட பண்ணு தெரியுமா?
1: தெரியும் சார்.
0: என்ன விளையாட்டு பேர் என்ன? நான் நெகிழ். சரிங்களா?
1: சரி சார்.
0: என்ன திரும்ப சொல்லுங்க.
1: சொன்னீங்க
0: நான் நெகிழ்.
1: நான் நெகிழ்.
0: சரியா? உச்சரிப்பிற்காகவும் நம்ம வந்து பிழை இல்லாமல் பேசுகிறதுக்காகவும் அதை சொல்ல போகிறோம். சரியா? நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே திரும்பி சொல்லணும். பக்தியில் முத்தின பக்தன் பக்தர்களை 10 பேராக பந்திக்கு அழைத்தான்.
1: பக்தியில் முத்தின பக்தன் 10 பேராக பந்திக்கு அழைத்தான்.

0: அழைத்தான். பக்தியில் முற்றின பக்தன் பக்தர்களை பத்து பத்து பேராக பந்திக்கு அழைத்தான்.
1: பக்தியில் முற்றிய பக்தன் பக்தர்களை பத்து பத்து பேராக அழைத்தான், பந்திக்கு அழைத்தான்.
0: சரியா?
1: ஓகே சார்,
0: அவ்வளோதான். இப்போ சொல்லும்போது பிழை இல்லாமல் நமக்கு வரும் சுற்றோடுகள். அதுக்காக சொல்கிறது. என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, ஓடி பிடிச்சு விளையாடுறது, கண்ணாம்பூச்சி.
0: சரி, இப்போ காலேஜ்னு சொல்கிறீங்கள, அது ஏன் காலேஜ்னு சொல்கிறேன்னு தெரியுமா?
1: தெரியாது.
0: எனக்கு அடுத்த முறை நீங்கள் பேசும்போது விளக்கம் சொல்லணும், ஏன் அது காலேஜ்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரியா? சரி, என்ன விளையாட்டு ரொம்ப விளையாடுறது?
1: கேரம் போர்டு.
0: கேரம் போர்டு ரொம்ப பிடிச்சது.
1: ஆமாம் சார்.
0: சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: வீட்டில் நானும் பாப்பா, அம்மா அப்பா.
0: நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்?
1: விருதுநகர் மாவட்டம்.
0: விருதுநகர் மாவட்டமே என்னன்னா எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்?
1: சிவகாசியை பொறுத்தவரை பட்டாசு தான் சார்.
0: அப்புறம் ஊரில் இன்னொரு ரொம்ப பிரபலமான ஒரு உணவு இருக்குதே,
1: புரோட்டா.
0: அது சொல்லல. சரி,
1: புரோட்டா சால்னா.
0: சரி, மகிழ்ச்சிகரமா.
1: பால் சோறு, பட்டாசு, தீப்பெட்டி ஆலை,
0: காலண்டர், அதெல்லாம்
1: சொன்னாங்க.
0: சரி, மகிழ்ச்சிகரமா பேசிட்டீங்க. ஒரு பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.
1: கேட்டுங்க சார்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: Ladies and gentlemen, are you ready?
4: உங்கள் கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் காலை 9 மணிக்கு. வானவில்
5: ஏங்க, இன்னும் வானவில் இருக்கீங்க? வானவில் அறிவிச்சிருக்கக்கூடிய பரிசை பத்தி சொல்லுங்க.
4: பரிசா? என்ன பரிசுங்க?
5: வர ஜூலை 11 வரைக்கும் வானவில் பேசக்கூடிய அத்தனை பேத்துக்கும் பரிசு இருக்கு.
4: இப்ப பாருங்க, உங்கள் கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மாலை 4 மணிக்கு. வண்ண தூரிகை, இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லோருக்கும் பரிசு அப்படின்னு தானே சொல்லுவீங்க?
5: அதுதான் இல்ல, வண்ண தூரிகையில பேசக்கூடிய அனைவருக்கும் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
4: அப்ப வானவில்ல பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
5: பரிசு,
4: வண்ண தூரிகையில பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
5: பரிசு, வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
4: சூப்பருங்க. அப்ப என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் வாங்கிக்கோங்க, பரிசை வீட்டுக்கு அனுப்பிச்சு
5: விட்டுருங்க. அதான் இல்ல, நேர்ல வரணும்.
4: சரி, வந்துடும். என்னைக்கு பண்பலைக்கு வரணும்னு சொல்லுங்க.
5: பண்பலைக்கெல்லாம் வர வேண்டாம். அதுக்கு பண்பலை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு இல்லையா?
4: ஆமா, வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 தேதி நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் அரங்குல உதய விழா நடக்க இருக்கு அப்படின்னு நாம அறிவிச்சிருக்கிறோம் இல்லையா?
5: அந்த

0: கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா பரிசுகளும் வாங்கிட்டு போகலாம். இது 27வது உதய விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு பரிசு.
1: எல்லோரும் வானவிலுக்கு வாங்க,
0: வண்ண தூரிகையில சிறப்பா பேசுங்க,
1: பரிச அள்ளிட்டு போங்க.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: மேடம், இப்போ 8:48 ஆகுதுங்க. இது உங்களை அபிமான கோடை பண்பலை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்ப யார் எங்களுக்கு பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் கம்பபுல்பட்டி. ஹர்னிதா.
4: ஹர்னிதா?
5: ஆமாங்க.
4: என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
5: 9th ஸ்டாண்டர்ட்.
4: கம்பம் அப்படின்னா உங்க ஊரு சிறப்பு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
5: முந்திரி பழம்.
4: முந்திரி பழமா?
5: ஆமாங்க.
4: எந்த மாசம் அதை வந்து அறுவடை செய்வாங்க? ஹர்னிதா, முந்திரி எந்த மாதம் அறுவடை செய்வாங்கன்னு
5: கேட்டேன்.
4: ஐபிசி இல்லையா? ஹலோ. நல்லா சாப்பிட்ருக்கீங்களா? சரி, என்ன விளையாட்டில் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
5: கபடி.
4: இந்த விளையாட்டு நல்லா விளையாடுவீங்களா? சரி, இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள்?
5: 1956.
4: இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். சுதந்திரத்தை என்னை கொண்டாடுறோம்?
5: 1947.
4: அதான் சுதந்திரத்தை என்னை கொண்டாடுறேன்னு கேட்டேன்.
5: ஆகஸ்ட்.
4: அப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
5: 9 ஆகஸ்ட்.
4: 1+2+3 இவற்றின் கூட்டுத்தொகை?
5: 9.
4: ஆகஸ்ட் 15.
5: 6.
4: திருக்குறள் மொத்தம்?
5: 9. ஆகஸ்ட் 15. 6. 1333.
4: தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை?
5: 9. ஆகஸ்ட் 15. 6. 1338.
4: சரியா சொல்லிட்டீங்க. சரியா, வாழ்த்துக்கள். வீட்டில் நீங்கள் ஒரே பாப்பாவா? தம்பி என்ன படிக்கிறாரு? ஓ, அப்படியா? சரி.
5: பேர் ஹரிசுதன்.
4: ஹரிசுதன்.
5: ஆமாங்க.
4: சரி, இப்போ லீவு விட்டால் எங்கெல்லாம் போவீங்க?
5: அத்தை வீட்டுக்கு போவேன்.
4: அத்தை வீட்டுக்கு போய் என்ன செய்வீங்க? சரி, இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகை செடி பேரெல்லாம் சொல்லுங்கள். இப்போ துளசி இருக்குல்ல, அது
5: மாதிரி
4: என்னென்ன மூலிகை செடி இருக்குது அந்த பேரெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம்.
5: துளசி.

0: சரி, என்னென்ன
1: பிறந்தல்,
0: பூச்செடி? ஆ
1: பூச்செடியானே,
0: ம், சொல்லுங்க.
1: முல்லைப்பூ, ஜாதிப்பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரப்பூ, அவ்வளவுதான்.
0: வேற பூர்லாம் தெரியாதா உங்களுக்கு?
1: சாமந்திப்பூ,
0: ரோஜா பூ,
1: செம்மம்,
0: சம்மங்கி,
1: ரோஜா பூ,
0: அப்புறம்

0: உங்களுக்கு தெரிஞ்ச பருப்பு பேர்லாம் சொல்லுங்கள். என்னென்ன பருப்பு உங்களுக்கு தெரியும்?
1: பயிறு கொள்ளு பயிறு.
0: சரி பரவாயில்ல சொல்லுங்கள்.
1: நல்ல கலர்ல
0: நாங்கள் எடுத்து பருப்பு. இப்போ நீங்கள் என்ன பருப்பு சாப்பிட்டீங்க? துவரம் பருப்பு சாப்பிட்டீங்களா? பாசி
1: பாசி பருப்பு.
0: அப்புறம் வேறு என்ன பருப்புலாம் இருக்குது?
1: துவரம் பருப்பு.
0: மாவுக்கு போட்டு அரைப்பாங்களே, என்ன அரைப்பாங்க?
1: பச்சரிசி.
0: பச்சரிசியில் தான் இது பண்ணுவாங்கம்மா. உளுந்தம் பருப்பு இருக்குல்ல? சரி, இப்போ என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். விளையாடலாமா? சரி, உங்களுக்காக ஒரு எளிமையான ஒரு இது. சரியா? சொல்ல சொல்ல சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, சொல்ல சொல்ல சொந்தங்களும் எதுவும் இல்லை. சொல்லுங்க.
1: சொல்ல சொல்ல எதுவும் இல்லை.
0: திரும்ப இன்னொருக்க சொல்லவா? சொல்ல சொல்ல சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, சொல்ல சொல்ல சொந்தங்களும் எதுவும் இல்லை.
1: சொல்ல சொல்ல சொல்லும் இல்லை, சொல்ல சொல்ல சொந்தங்களும் இல்லை.
0: சரியா? திரும்ப சொல்லணும். சரியா? சொல்ல சொல்ல சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, சொல்ல சொல்ல சொந்தங்களும் எதுவும் இல்லை.
1: சொல்ல சொல்ல இல்லை.
0: என்ன இல்லை? சொல்ல சொல்ல சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, சொல்ல சொல்ல சொந்தங்களும் எதுவும் இல்லை. திரும்ப சொல்லுங்க. உறவுகளும் இல்லை. சொன்ன
1: சொந்தங்கள்.
0: திரும்ப சரியா சொல்லுங்க. சொல்ல சொல்ல சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. சொல்லுங்க.
1: சொல்ல சொல்ல சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை.
0: சொல்ல சொல்ல சொந்தங்களும் எதுவும் இல்லை. திரும்ப சொல்லுங்க.
1: சொல்ல சொல்ல சொல்லும் இல்லை, சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. சொல்ல சொல்ல சொந்தங்களும் இல்லை.
0: சொந்தங்களும் எதுவும் இல்லை. சரி சொல்லிட்டீங்களா? சரி. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: அம்மா, தங்கச்சி, அப்பா.
0: அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: அம்மா பேர் வள்ளி. என் தங்கச்சி பேர் நாகரத்தினி. எங்கள் அப்பா பேர் மாரி.
0: சரி, அடுத்த முறை எனக்கு பேசும்போது பயிறு வகைகள், பருப்பு வகைகள், தானியங்கள் பேரெல்லாம் எனக்கு சொல்லணும். சரியா? சரி, நன்றி.

0: நேரம் இப்பொழுது 8:51 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்ப யார் என் பிள்ளை பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நரிப்பாறையிலிருந்து
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹரிஹர சுதன்.
0: ஹரிஹர சுதன், சரி. என்ன சாப்பிட்டீங்க?
1: பருப்பு.
0: பருப்பு.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம்.

0: இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி உஷா அவர்கள் உடன் பயணிக்கிறார். ஜான் டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். இன்று நமது நிலையம் தேடி ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். கல்வித்துறையில் சிறந்த ஆசிரியராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வெடுத்திருக்கும் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி திருமதி உஷா ஆசிரியை அவர்களை இந்த விருந்தின விருப்ப நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் டீச்சர்.
2: வணக்கம்.
1: திருமதி உஷா ஆசிரியை ஆக்னஸ் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. உங்களுடைய ஆசிரியை பணி எப்போ ஆரம்பிச்சீங்க?
2: என் ஆசிரியை பணியை நான் 17 வயது முதல் ஆரம்பித்து உள்ளேன்.
1: முத முதல்ல லீவ் போஸ்ட்ல வேலை பார்த்தீங்களா? டைரக்டா டீச்சர் ஆகி?
2: முதல்ல நான் லீவ் போஸ்ட்ல தான் வேலை பார்த்தேன். அதாவது 20 வயது இருக்கும் பொழுது மதுரையில லீவ் போஸ்ட்ல வேலை பார்த்தேன். திருமணமான பின்பு லீவ் போஸ்ட்ல வேலை பார்த்தேன். அதன் பின்பு 4 ஆண்டுகள் கழித்து நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிய ஆரம்பித்தேன்.
1: என்ன சப்ஜெக்ட் நீங்க?
2: நான் அறிவியல் ஆசிரியை.
1: இங்க கொடைக்கானல்ல இருந்து சில பிள்ளைகள்லாம் வந்து உங்க ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, மிக சிறந்த ஒரு கண்டிஷனான கனிவான பாசமான நேசமான ஆசிரியர்னு சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டுகள் நீங்க ஆசிரியை பணி செஞ்சிருக்கீங்க?
2: நான் 31 ஆண்டுகள் ஆசிரியை பணி புரிஞ்சிருக்கேன். அதுல எனக்கு வந்து இந்த பணியை நான் மனப்பூர்வமான ஒரு பணியாக கருதி நான் இந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன்.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 விருந்தினை விருப்பத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை சொல்லலாம். முதன் முதலாக நீங்கள் கேட்க விரும்பும் பாடல் என்ன?
2: நினைத்தால இனிக்கும் படத்திலிருந்து பாரதி கண்ணம்மா.
1: மெல்லிசை மாமன்னரின் இசையில் அருமையான ஒரு பாடலை தொடக்க பாடலை கேட்டிருக்கீங்க.

0: நீங்க ஆசிரியராக பணியேற்ற போது உங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியராக யாருந்தா?
1: நான் ஆசிரியராக பணியாற்றிய பொழுது சிஸ்டர் பாத்திமா அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். எனக்கு அவர்கள் அனுபவத்தோடு கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக எனக்கு உடன் இருந்தார்கள். எனக்கு அந்த அனுபவம் மிகவும் பிடித்திருந்தது. மாணவிகளோடு அன்பாக பழகக்கூடிய திறமையை என்னுடன் பகிர்ந்தார்கள். அது எனக்கு ரொம்பவும் ஒரு உற்சாகத்தையும் அனுபவத்தையும் மேற்கொள்ள வைத்தது.
0: முதன் முதலாக நீங்கள் அந்த நிரந்தர பணி கிடைத்து ஆசிரியர் பணி போய் நிறைய மாணவர்களை நீங்க ஊக்குவிச்சிருப்பீங்க. உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளியே போன மாணவிகள் அதிகமா இருப்பாங்க. அந்த நிலையில அதிகமான மதிப்பெண் பெற்று உங்கள் உள்ளத்தில் இதயத்தில் இடம் பிடித்த மாணவிகள் யாரா இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாத யாராவது?
1: குறிப்பிட்டு சொல்லும்படி தற்பொழுது பாம்பேயில் பேங்க்ல வேலை பார்க்கும் சங்கீதா என்ற ஒரு பொண்ணு, திடீர் என்று ஒரு போன் கால் வந்தது. முன்னே என்னப்பா அப்படின்னே, டீச்சர் அப்படின்னே, சங்கீதாவா பேசுற அப்படின்னே. ஆமா அப்படின்னு, ஆமா டீச்சர் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா. நான் பேங்க்ல வேலை பாக்குறேன் டீச்சர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என் பொண்ணு என் பேங்க்ல வேலை கிடைச்சி பொண்ணா இருக்கான்ற ஒரு மனசுல மிகவும் ஆர்வமும் சந்தோஷமும் இருந்தது.
0: இப்போ அடுத்தபடியாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: உயர்ந்த உள்ளத்திலிருந்து.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 27th உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12th ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
4: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி உஷா அவர்கள்.
5: ஆசிரியர் பணி என்பது ஆரம்ப காலங்களில் மாணவர்கள் நாம் சொல்வதை கேட்டார்கள். இப்போதிருக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், மாணவர்களின் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க?
6: தற்பொழுது மாணவர்களுடைய நிலை செல்போனு அந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபார்வர்டா மெச்சூர்டா இருக்காங்க. அதனால நம்ம ஆசிரியர்கள் அவர்கள் போக்கிற்கு இணங்கி நம்ம இறங்கி அதன்படி போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
5: இப்ப உள்ள மாணவர்கள் எல்லாமே அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள் என்பதான உண்மை.
6: ஏனென்றால்
5: பெயர் சொல்லும்படியான ஒரு பள்ளியில் பணியாற்றிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பிடித்த இன்னொரு பாடலை சொல்லலாம்.
6: பாட்டுக்கு ஒரு தலைவன்ல இருந்து நினைத்தது யாரோ,
5: அருமையான பட ஜிக்கியமா இணைந்து இசைஞானி இசையில் அருமையாக மனோ பாடியிருப்பாங்க. அருமையான பாடலாக கேட்குறீங்களே, வாழ்த்துக்கள்.

0: மக்களுடைய படிப்பு, அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, டிகிரி, பிஎட் எல்லாம் எங்க படிச்சீங்க?
1: ஆரம்ப பள்ளியிலிருந்து முதுகலை பட்டம் வரையும் மதுரையில் தான்.
0: மதுரையில் தான். பள்ளியின் பெயர் ஞாபகம் இருக்கா?
1: திருக்குடும்ப பள்ளி வந்து 1 முதல் 8 வரை.
0: சரி சரி.
1: கேப்பன்கால் மகளிர் மேல்நிலை பள்ளி 9th முதல் 11th வரை.
0: சரி சரி சரி.
1: அடுத்தது மீனாட்சி மகளிர் கலைக்கல்லூரி. அடுத்து ஆசிரியர் பட்டய படிப்பு தியாகராஜர் கல்லூரி.
0: சரி சரி. இப்ப இந்த ஆசிரியர் பணியை நீங்க தேர்ந்தெடுக்க வீட்டுல யார் காரணம்? அந்த அப்பா அம்மா சொன்னாங்களா, இல்ல கூட பிறந்த யாரும் சொன்னாங்களா, நீ டீச்சரா தான் படிக்கணும் சொல்லி யாரா சொன்னாங்களா, நீங்களே விரும்பி படிச்சீங்களா?
1: ஆசிரியர் பணியை நானாக தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணமும் உண்டு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை உண்டு.
0: சரி.
1: அது கிடைக்காம போகவே நான் சரி ஆசிரியர் பணியை நம்ம மேற்கொண்டு போவோம் அப்படின்னு வந்து.
0: இப்போ உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு பாடலை சொல்லலாம். கோடை பண்பலின் 1.5 விருந்தின விருப்பத்திற்காக.
1: பகல் நிலவிலிருந்து பூ மாலை.
0: அருமையான பாட்டா போயிட்டு இருக்கு. ஆசிரியை வந்து மிக சிறந்த ஒரு ரசிகையாகவும் வந்து பாடல் விரும்பிய இசை விரும்பியா இருக்கிறீங்க. சரி, சந்தோஷம்.

0: கல்லூரியில் படித்த காலங்கள், பிஎட் படித்த காலங்கள்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து எளிமையாக இருந்துச்சா, இல்லை விடுதியில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, வீட்டிலேருந்து போனீங்களா, எப்படி இருந்துச்சு படிப்பு?
1: விடுதியில் போற ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை. அனைத்து படிப்புகளையும் வீட்டிலிருந்தே கற்றுக்கொண்டேன். போவது ரொம்ப எளிமையாக இருந்தது, இனிமையாக இருந்தது. அந்த காலங்கள், அந்த இளமை காலங்களை நினைத்தால் மலைச்சாரலை விட மிகவும் அருமையான ஒரு காலங்களாக நான் கருதுகிறேன்.
0: மறக்க முடியாத
1: காலங்கள்.
0: அப்பா அம்மா பேர்லாம் சொல்லலாமே?
1: அப்பா பேரு அந்தோனிசாமி, இடைநிலை ஆசிரியராக இருந்தவர். அம்மா தெரசா, ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: அப்பா ஆசிரியர், அதான் உங்களை வந்து ஆசிரியர் பணிக்கு அழைத்து சென்றிருக்கிறது. வீட்டுல வேற ஏதாவது டீச்சர்ஸ் இருக்காங்களா கூட பிறந்தவங்க?
1: எங்க குடும்பமே ஆசிரியர் குடும்பம்.
0: போதனை பணியில. சரி சரி சரி, சொல்லுங்க.
1: அக்கா எம்எஸ்சி எம்ஆடி எம்ஃபில் மேக்ஸ் டீச்சர், அக்கா வீட்டுக்காரு ஹெச்எம், நானும் எங்க வீட்டுக்காரும் ரெண்டு பேருமே ஆசிரியர்.
0: உங்கள் துணைவரும் ஆசிரியர்? சரி சரி.
1: என் தங்கையும் தங்கச்சி வீட்டுக்காரும் ரெண்டு பேருமே மேக்ஸ் ஆசிரியர்கள். அடுத்து தம்பியும் ஆசிரியர், தம்பி ஒய்ஃபும்
0: டீச்சர் தான்.
1: டீச்சர் தான்.
0: அருமை. இப்போ ஒரு பாடல் கேட்கலேன்,
1: முந்தானை முடிச்சிலிருந்து அந்தி வரும் நேரம்.
0: ஆஹா, வெறிய சில்வர் ஜூலி படத்திலிருந்து, அது அருமையான திரைக்கதை ஜாம்பாவான் பாக்கியராஜ் படத்தையும் கேட்டிருக்கீங்க. அருமையான பாடல் உங்களுக்காக வான் வழியே வலம் வருகிறது.

0: இப்போ உங்க பள்ளியில இந்த ஆசிரியர் பணியை தவிர வேற ஏதாவது சிறப்பான பணி, அதாவது கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க தலைமை ஏற்று நடத்துனீங்களா?
1: என்சிசி ஆபீசராக இருந்தேன்.
0: எத்தனை ஆண்டு காலம்?
1: 17 ஆண்டு காலங்களாக.
0: எங்கப்பா
1: ஃபர்ஸ்ட் ஆபீசர் வரைக்கும் ப்ரமோஷன்ல வந்தேன்.
0: அந்த என்சிசில ஒரு 3 வகையான விங்ஸ் இருக்குமே, அது என்ன என்னென்ன சொல்லுவாங்களே? தரைப்படை, நேவி,
1: தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை.
0: நீங்க எந்த விங்கில இருந்தீங்க?
1: நாங்க வந்து தேசிய மாணவர் படை.
0: அருமை அருமை அருமை. என்சிசில நீங்க இந்த கேம்ப் எல்லாம் போயிருப்பீங்க, ட்ரைனிங் போயிருப்பீங்க, எங்கெல்லாம் போனீங்க?
1: நிறைய கேம்ப் அட்டன் பண்ணிருப்போம். வருஷத்துக்கு 2 தடவை கேம்ப் அட்டன் பண்ணணும். ட்ரைனிங் வந்து குவாலியர்ல 3 மந்த்ஸ் கோர்ஸ், அப்புறம் முடிச்சு 1 மந்த் கோர்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு 1 மந்த் கோர்ஸ், திரும்ப ஒரு 1 மந்த் கோர்ஸ். 6 தடவை
0: கோர்ஸ் முடிச்சுட்டோம். அருமை வாழ்த்துக்கள். இப்போது கோடை பண்பலை 100.5 விருந்தில் விருப்பத்தில் நீங்கள் கேட்க விரும்பும் அடுத்த பாடல் என்ன?
1: உறவு காத்த கிளியில்.
0: படைப்பாளியில் மிகச்சிறந்த மாபெரும் கவிஞர், இசைக்கவிஞர் டி ஆருடைய பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக கோடை பண்பலை வழங்குகிறது

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி உஷா அவர்கள்.
2: இந்த ஆசிரியர் பணியில பல காலங்களை கடந்து நீ வந்திருக்கிறீங்க, மிக சிறப்பான பணி. இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கும் போதே இல்லத்தரசியாக இருந்து எப்படி நீங்க வந்து குடும்பத்தை நகர்த்தி சென்றீர்கள்? அது கொஞ்சம் சீக்கிரமா வேலைக்கு போக வேண்டியிருக்கும். உங்க கணவரும் ஆசிரியர், அவரையும் வேலைக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். எப்படி போச்சு அந்த வாழ்க்கை?
3: நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால எனக்கு மாமனார், மாமியார், நாத்தனார் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருடைய உதவியோடும் ஆசிரியரோடும் நான் இந்த ஆசிரியை பணியையும் குடும்ப பணியையும் செவ்வனே செய்தேன் என்பது எனக்கு மிகவும் திருப்தி.
2: அதுல வந்து நிறைவு இருக்கிறது.
3: நிறைவு இருக்கு.
2: இப்போ ஒரு பாடல் கேட்கலாமே.
3: நினைவெல்லாம் நித்தியாளர், ரோஜாவை தாலாட்டும் தின்ற.
2: அருமையான தாலாட்டு பாடலை கேட்டிருக்கீங்க.

0: அப்போ நீங்க ரிட்டையர் ஆகும் பொழுது, பணியில் வந்து இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நிறைவு, சந்தோஷம், மகிழ்ச்சி ரிட்டையர் ஆகும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க?
1: ரிட்டையர் ஆகும் போது அரசு ஓய்வு கொடுக்கின்றதே என்ற ஒரு மன நிறைவோடு ஓய்வெடுத்தேன்.
0: சரி,
1: ஆனால் மனத்தளவுல நான்
0: இன்னும் ஆகல,
1: போகலான்ற ஒரு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன், இப்பயும் இருக்கிறேன்.
0: சரி சரி.
1: ஆனா அந்த காலங்கள்லாம் பசுமையான காலங்கள். டெடிக்கேட்டடா வேலை பார்க்கும் போது அந்த பணி எப்பயுமே ஓய்வு களைப்பே கொடுக்காது.
0: தனியார் பள்ளியை பொறுத்தளவுக்கு மிக அதிகமாக பணி சுமை இருக்கிறதா சொல்றாங்க, உண்மையா?
1: பணி என்று எடுத்துக்கொண்டால் சுமை என்று கருதக்கூடாது.
0: அருமை அருமை அருமை.
1: பணி வந்து நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, அதை நழுவ விடக்கூடாது. தலையாய மேற்கொண்டு நம் செய்தால் சுமையும் சுகமாகும்.
0: உங்களுடைய சக ஆசிரியர்கள் அந்த பணியாளர்களை எப்படி உங்களோட பழகுவாங்க?
1: என்னோடு வேலை புரிந்த அனைத்து ஆசிரியர்களும் மிகவும் எளிமையானவர்கள், இனிமையானவர்கள், வல்லமையானவர்கள். அவங்கெல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற சொல்ற அளவுக்கு எல்லாருமே டெடிக்கேட்டடா வேலை பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அருமை. இந்த நேரத்துல உங்களுக்கு விருப்ப பாடல் ஒன்று சொல்லலாமே.
1: ரோஜா ஒன்று.
0: ரோஜா ஒன்று. அருமை அருமையான பாடல்.

0: எங்கள் வாழ்க்கை மதுரையில் நகர வாழ்க்கையாக இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டு தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி ஒரு கிராமத்தில் திருமணம் முடிச்சு வாழ்க்கையை தொடங்கினீங்க. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் ஆரம்ப காலங்களில் இருந்துச்சா?
1: மதுரையில் இருந்து ராயப்பன்பட்டி நோக்கி வரும் பொழுது சற்று கொஞ்சம் மணர்வு தளர்ச்சி அடைஞ்சேன்.
0: சரி சரி.
1: ஆனாலும் இருந்தும் தளரவில்லை. பரவாயில்ல, கடவுள் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்துருக்காரு, நம்ம உருவாக்கிக்கிட்டோம், வெற்றி மீது வெற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சளைக்காம.
0: அதற்காகத்தான் உறவை காத்த கிளி பாட்டு கேட்டுக்கீங்களோ? சரி சரி சரி சரி, சந்தோஷம். மிக அருமையாக உங்களை சந்திப்பதில் கோடை பண்பலை வந்து மன நிறைவு அடைகிறது. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லுங்களேன்.
1: எனக்கு இரண்டு குழந்தைகள்.
0: சரி.
1: பெண் ஒன்று, ஆண் ஒன்று.
0: பெண் மூத்தவங்களா?
1: பொண்ணு மூத்தது.
0: அவங்க குடும்பத்துல?
1: அவங்க குடும்பத்துல பேரு ஜெனிஃபர், எம்ஏ பிஎட் ஆசிரியை.
0: ஆசிரியை.
1: ஆசிரியை. மருமகன் பிஇ தெர்மல்
0: மெக்கானிக்கல்
1: இன்ஜினியர். மகன் வந்து எம்இ பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு.
0: அருமை அருமை வாழ்த்து.
1: மருமகள் பிஏ பிஎட் இங்கிலீஷ் டீச்சர்.
0: சரி சரி.
1: ரெண்டு பேருக்குமே பெண் ஒன்று.
0: ஓஹோ, பெண் ஒன்று ஆண்
1: ஒன்று.
0: அருமையான வாழ்க்கை. சரி சரி. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை சொல்லுங்க.
1: நிழல்கள் படத்துல இருந்து
0: பூங்கதவை தாழ்த்திறம்.
1: கதவை தாழ்த்திறம்.
0: அருமை அருமையான ஒரு இயக்குனர் இமயம் எடுத்த ஒரு அருமையான படம். அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க.

0: எத்தனை முறை கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க இதுவரைக்கும்? அதிகமா மாதிரி வந்திருப்பீங்க.
1: நிறைய தடவை வந்திருக்கேன்.
0: வரும்போதெல்லாம் இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் சொல்ல முடியுமா?
1: வரும்பொழுதெல்லாம் போக வேண்டும் என்று நினைக்கும் இடம் சலைத் மாதா கோயிலும் லேக்ல கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகணும்னு ஒரு ஆசை.
0: அருமை அருமை.
1: என்ன வந்தாலும் இந்த பாப்கார்ன் சாங்க வாங்கி
0: சாப்பிடணும்,
1: ஃப்ரீயா நடக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுவேன். இயற்கை எழிலே மிகவும்
0: ரசிப்பேன்,
1: எனக்கு அது ஒரு பழக்கம் உண்டு. தூரலோடு மலைச்சாரலையும் கேட்கும் பொழுது அந்த சாரலும் தூரலும் என் மனம் கவரும்.
0: அருமை, மிகச் சிறப்பான ஒரு ஆசிரியை இந்த கோடை பண்பலை சந்தித்திருக்கிறது. அன்பு நேச நேயங்களை, கோடை பண்பலை 100.5 இதுவரை வான்வழியை உனி உலா வந்தது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பத்தில் இணைந்து நம்மோடு இனிய கானங்களை கேட்டு நிறைவான மனதோடும் வசந்த வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறோம். திருமதி உஷா ஆசிரியை அவர்கள், ராயப்பன்பட்டி தேனி மாவட்டம் புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியை. மிக சிறப்பான ஒரு ஆசிரியையை சந்தித்ததில் கோடை பண்பலை நிறைவு அடைகிறது. சந்திப்போம் நேச நேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு ஜான் டி பிரிட்டோ.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி உஷா அவர்கள். உடன் பயணித்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். இதயங்கள் விரும்பும் இன்னிசை மெட்டுக்களை இதமாக தரவிருப்பது 100.5 நினைவே சுகம். இன்று எந்த மாவட்ட நேயர்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலம் அப்படிங்கிற சொல் தெரிந்து இம்மாவட்டத்தோட பெயர் வந்ததாக கூறுவாங்க. சைலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தோட 5 எழுத்துக்கள் SALEM. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு

பொருள் இருக்குது. எஸ் அப்படின்னா ஸ்டீல் எஃகு, ஏ அப்படின்னா அலுமினியம், எல் அப்படின்னா லைம் ஸ்டோன் சுண்ணாம்புக்கல், இ அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், எம் அப்படின்னா மேங்கோ மாம்பழத்துக்கு குறிக்கக்கூடியது. இம்மாவட்டத்தோட ஏற்காடு சிறந்த சுற்றுலாத்தலம், இதை ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. படிப்பிற்கு பெயர் பெற்ற பெரியார் பல்கலைக்கழகம் இந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இன்றைய நினைவு சுகம் சேலம் மாவட்டம் நண்பர்களுக்காகத்தான்.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெற நேரில் அழைக்கலாம். 24 24 24 மற்றொருடன் 24 24 26 கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4 5 4 2 இணைச்சு. இப்போ முத முதலாக யார் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கம்மா, எங்கேருந்து?
1: சேலம் மாவட்டம் ஆட்டையமட்டிலேருந்து பிரேமா பேசுகிறேங்க சார்.
0: ம், பிரேமா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்?
0: ம், என்ன பாடல் கேட்கலாமா?
1: அதாவது நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து சீர் கொண்டு வா அப்படிங்கிற பாடலுங்க சார்.
0: பாடல் கேட்கலாமா? நன்றிங்கம்மா.
1: ஆ சரிங்க சார், நன்றிங்க சார், வணக்கம் சார்.

0: நேரம் இப்பொழுது 10:10 ஆகுது போகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 நினைவே சுகம் என்று சேலம் மாவட்ட அன்பர்களுக்காக வளம் வந்துட்டுருக்கு. இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: ஈரோடு கைலாஸ் சார் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாரு சார்.
0: ஆ, சொல்லுங்க சுதாரு, என்ன பால் கேட்கலாம்?
1: படம் தேடி நின் வந்தது.
0: ம்,
1: வானம் எது வரைக்கும் எது வரைக்கும் அந்த பாடலுங்க சார்.
0: பால் கேட்கலாமா? நன்றிங்க.
1: கேட்கலாம் சார்.

0: நேர்தம் மனம் விரும்பும் கணங்களை அரங்கேறி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பிஆர் இணைப்பில் பாடல் கேட்க காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: இரவு பொழுது இனிமையாக்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கு இனிய இரவு வணக்கம். சேலம் மானத்தால் உப்பாரப்பட்டியிலிருந்து ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குங்க ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்கீங்க.
0: மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இந்த மான் எந்த சொந்தமான அந்த பாடல்
0: பாடல் கேட்கலாமா? நன்றிங்க ரமேஷ்.
1: நன்றி. நன்றிங்க.

0: நேரம் இப்பொழுது 10:20 ஆகுதுங்க. இது கோட்டை பண்பை 100.5 நினைவு சுகம் என்று சேலம் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப யார் இணைப்புல பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க?
1: நான் மானிங் பேசுறேங்க ஐயா, சேலம் ரெட்டிபட்டில். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா. உதயவெல்லாம் பக்கமா நெருங்கி வந்துகிட்டே இருக்குது.
0: ஆமா, மகிழ்ச்சி. அனைவரும் வாருங்கள். என்ன பாடல் கேட்கலாங்க
1: ஐயா? எனக்கு உதயவிழாவே இந்த பாடல் தான் ஐயா கேட்க எனக்கு பிடிக்கும். மொத மொத நாங்கள் உதயவிழாவுக்கு வந்து இந்த பாடல் போட்டாங்க, வானம் பாடி என் வாழ்விலேங்கிற பாட்டு எங்கள் உன்னிடத்தில் என்னை கொடுத்த படத்தில்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க ஐயா.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
6: அடிடன்

0: நேரம் இப்பொழுது 10:28 ஆகுது. இது கோடை பண்பலை 100.5 நினைவு சுகம் என்று சேலம் மாவட்ட நண்பரோட பங்களிப்பில் வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ யார் இனிப்பில் காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம்.
0: சொல்பவர்
1: ஏடூர் வட்டம் 50 கலைச்செல்வி.
0: மகிழ்ச்சி, சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: படம் காவடி சென்று பாடல் யாரோ சொன்னாங்க என்னென்ன, அனைவருக்காகவும்
0: பால் கேட்கலாமா? நன்றிங்க.
1: நன்றிங்க.

நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.

0: நேரம் இப்பொழுது இரவு 10:34 ஆகுதுங்க. இது 100.5 நினைவே சுகம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம், சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து மணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேங்க,
0: மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நாட்டாம் படத்துல இருந்து நாட்டாம பாதம்
0: பட்ட
1: அந்த பாட்டுங்க.
0: நாலு மழை பெய்யும், மழை பெய்யறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். சரி, பாடல் கேட்கலாங்களா?
1: ஆமாங்க, அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: நன்றிங்கய்யா.

0: இது எங்களோடு இசையால் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலின் 1.5 இபிஆர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்
1: சார். சேலம் மாவட்டம் அமரகோண்டில இருந்து அழகேஸ்வரி பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். என்ன பால் கேட்கலாங்கம்மா
1: சார்? ஆரிரோ ஆரிரோ படத்துல இருந்து கண்ணுக்கோரி நிலவா என்ன படித்தன் அந்த பாடல் வேணும் சார்.
0: பால் கேட்கலாங்களா?
1: 27 உண்டு உதயவிழா வாழ்த்துக்கள் சார்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க சார்.

0: இசை விருந்து படைத்துக் கொண்டிருப்பது நூறு புள்ளி ஐந்து நினைவு சுகம். இப்ப யார் இணைப்பில் பேச காத்திருக்கக்கூடிய சேலம் மாவட்ட நண்பர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க ஐயா?
1: ஐயா சேலம் மாவட்டம் மானத்தால் ஓலப்பட்டி பழனிசாமி பேசுறேங்க. நிலையத்தில் அனைவரும் நலமாங்க ஐயா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நலமா இருக்கிறேங்க ஐயா.
0: மகிழ்ச்சி. என்ன பால் கட்டலாங்க
1: ஐயா? கேளடி கண்மணியில இருந்து மண்ணில் நின்ற காதல்ங்கிற பாடல் கொடுங்க ஐயா.
0: அனைவருக்காகவே பால் கட்டலாமா?
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க.

0: 10:50 இதழ்கள் முணுமுணுக்கும் இசை சந்தங்கள் ஒளிவளம் வந்து கொண்டிருப்பது 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இப்ப யார் இணைப்பில் காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம், நான் இரவு வணக்கம். சேலம் கேர் சூப்பர் கோமதி குப்புசாமி அண்ணா, எப்படி இருக்கு நிலையத்தில்? அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் அனைவரும் நலமா இருக்கிறோம். நம்ம உதய விழாவுக்கு எல்லாம் அவளோட காத்து கொண்டு இருக்கிறோம்.
0: கண்டிப்பா வாருங்கள், அனைவரையும் சந்திப்போம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: கண்டிப்பா அண்ணா, பாடல் வந்து பூமகளூர் குளத்துல கண்ணை பறிக்கிற காஷ்மி ரோஜா என்ன இருக்கு, அந்த பாடல் வேணுங்கண்ணா. இந்த பாடல் ஆனா உங்களுக்கும் நேயராக இருக்கும். இந்த பாடல்
0: அனைவருக்கும் நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: இது 100.5 நினைவே சுகம். இப்போது இணைப்பில் உள்ள நிறைவான நேயர் வாங்க வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க, எங்கிருந்து?
1: சேலம் இளம்பிள்ளையிலிருந்து சிவகார்த்திகேயன் இருக்கிறேன்
0: சார். மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்திலிருந்து சுமை தாங்கிய
0: பால் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க.
0: நன்றிங்க ஐயா.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நட்சத்திரங்கள் நகைத்து சிரிக்க, நெஞ்சத்தின் கனவுகள் சிறகை விரிக்க, தென்றல் வந்து தாலாட்ட, உறங்கும் பூமி புன்னகை பூக்க, இரவு வந்தால் இதயம் மலரும், இன்ப நினைவுகள் இமையில் தங்கும், நிலவு நெய்யும் மெல்லிய போர்வை, நிம்மதி பாடும் மெல்லிய கீதம், இப்படி இடைவிடா கானங்களோடும் இரவு சிறகோடும் இணைந்து பயணிக்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,

0: சிறப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடன்.

ஒவ்வொருவனுடையும் வாழ்க்கையை நேசிக்கச் சொல்லும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம். நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. கூடை பன்மலை 100.5 இனி நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு இறைப்புகழ் பாடிட அருள் மாலை. காலை 6 மணிக்கு வசந்த விடியல். 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:45 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். போமேக்ஸ் பனியன்கள் ஜிட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம் வரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். நாளை ஆடிப்பட்டம் காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் பொழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள். காலை 10 மணிக்கு திரையுலக கலை பயணம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் அமரன், கருப்பு இது போன்ற திரைப்பட எடிட்டர் கலைவாணன் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய இடம்பெறும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவழி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 டோல்தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து சிறப்பிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடம் பந்தாட்டம் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூத்துள்ள இந்த பொழுது சிறந்த பொழுதாக அமைய வாழ்த்து வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948, ஆசாதா 17, பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூலை மாதம் 8 தேதி 2026 வருடம் புதன்கிழமை. எமது நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும், வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும், இணையதளம் வழியாக நியூஸ் ஆன் ஏர் எனும் செயலி மூலமும் கேட்டு மகிழலாம். நேரம் காலை 4:57.

0: கல்வியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருமையானதொரு விடியற்காலையில் பக்தி பாக்களால் மனதை ஒருமுகப்படுத்தவும் இறைவனின் அருள் பெறவும் அழைக்கிறது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி.

5:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. எண்ணம் போல் வாழ்வு, தூய்மையான எண்ணங்கள் உயர்ந்த செயல்களுக்கு வித்திடம்.

ஆண்டவனை பக்தி கீதங்களால் அர்ச்சித்துக் கொண்டிருப்பது 100.5 அருள்மாலை நிகழ்ச்சி. அன்பு நிறைந்த சொற்கள் பிறர் மனதை வெல்லும், அன்பு நிறைந்த சொற்கள் பிறர் மனதை வெல்லும், இதுவே வாழ்க்கையை உயர்த்தும்.

நேரம் இப்பொழுது காலை 5:25 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பிரம்பளை 100.5 அருள்மாலை நிகழ்ச்சி. பணிவும் அடக்கமும் ஒருவருக்கு அழகை தரும், பெருமையையும் தரும். பணிவும் அடக்கமும் ஒருவருக்கு அழகை தரும், பெருமையையும் பெற்றுத்தரும்.

நேரம் இப்பொழுது காலை 5:31 ஆகுதுங்க. இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. உங்களை செதுக்கும் உளி உங்கள் கையில் இருக்கட்டும். உங்களை செதுக்கும் உளி உங்கள் கையில் இருக்கட்டும். எதற்காகவும் அதை பிறர் கையில் கொடுத்து விடாதீர்கள்.